நேயர்கள், 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஞானசௌந்தரி திரைப்படத்திற்காக பி.ஏ. பெரியநாயகி பாடிய பாடல்.

0: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz நமது காலை நேர நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 21ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆணி மாதம் 28ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. உதித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டி நமது நிலைய நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குவோம். இனி கேட்கலாம் குரல் அமுதம்.
1: கொஞ்சின் ஆசையினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடு.
2: ஒருவன் கொலை செய்வதைப் போன்ற கொடுமை செய்து விட்டாலும் முற்காலத்தில் அவன் செய்த ஒரு நல் உதவியினை நினைத்து பார்த்தால் இந்த கொடுமை நமக்கு துன்பம் தராது. குறள் எண்

0: 9 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.
1: கொஞ்சன்னையின் ஆசையினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடு.
0: ஒருவன் கொலை செய்வதைப் போன்ற கொடுமை செய்துவிட்டாலும் முற்காலத்தில் அவன் செய்த ஒரு நல் உதவியை நினைத்து பார்த்தால் இந்த கொடுமை நமக்கு துன்பம் தராது. குறள் எண் 109 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில்

0: தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்று இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரத்தையும் அறியலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்கு பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். 7:00 வணக்கம் பரணி தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 தமிழை அமுதை உரை வழங்குபவர் சேரே பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல்கள். தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாரிட நேரம் இல்லையா மனம் இல்லையா. 10:02 மணம் விரும்புதே 11:00 அஞ்சல் பெட்டி 1111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே நிகழ்ச்சியில் மறக்க முடியாத டீச்சர் யாரு. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் இன்று டிஜி லாக்கர். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் பாக்கெட் உணவுகளும் பக்க விளைவுகளும். தொடர்ந்து தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் பற்றிய தகவல். 3:02 கூனையர் விருப்ப பாடல்கள். 4:02 பொதுகை தும்பி. 5:02 அரும்புமொழிகள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 திரைசை. 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வுகள். 7:32 உழவர் உலகம். 8:05 இளங்காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9:15 திரைசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இசையும் இலக்கியமும். 10:00 சுகமான ராகங்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்டது நிகழ்ச்சியும் நேருமும். இனி கேட்கலாம் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi has concluded his historic two-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over 4 decades, gave a major boost to bilateral ties. During the visit, Mr. Modi held talks with his New Zealand counterpart, Christopher Luxon. The two leaders witnessed the exchange of 5 memoranda of understanding in areas including defence, tourism, sports, disaster management, dairy and animal husbandry. A major highlight of the visit was the community event at Auckland Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Addressing the gathering, Mr. Modi stated that the future of India and New Zealand is intertwined and the bilateral trade agreement will accelerate India's journey towards a developed nation.
3: भारत और न्यूजीलैंड के रिश्ते में यादें भी हैं, दोस्ती भी हैं, वैल्यूज भी हैं।

0: और एक कमिटमेंट भी है। भारत न्यूजीलैंड की यही वाका एक नई यात्रा पर निकलने के लिए तैयार है। हमारे सामने अवसरों से भरा खुला समुद्र है, हवाएं हमारे साथ है, समंदर की विशाल लहरें हमारे साथ है, इच्छा शक्ति का नीला आसमान हमारे साथ है, पाने को काफी कुछ है और मैं जानता हूं हम सफल होंगे।
1: Vietnamese Prime Minister Le Minh Hanh has ordered a probe into the speedboat tragedy near Phu Quoc Island that claimed the lives of 15 Indian tourists. According to a statement issued by Consulate General of Vietnam in Mumbai, Prime Minister Hanh asked authorities to identify shortcomings, determine causes of the accident and implement corrective measures to prevent similar incidents in the future. The Vietnamese Prime Minister also directed authorities to take strict legal action against anyone found to have violated regulations that may have caused the accident. The tragic incident occurred yesterday when a speedboat carrying 36 people, including four crew members, flipped after reportedly being hit by a sudden wave off Rut Nguai Islet. While local authorities managed to rescue 21 people, 15 Indians, including two women, were dead. The United States launched a new round of strikes against Iran after Islamic Revolutionary Guard Corps IRGC forces attacked a Cyprus-flagged container ship transiting the Strait of Hormuz. The U.S. military said the strikes were carried out at the direction of President Donald Trump. U.S. CENTCOM said the attack on the commercial vessel left a civilian crew member missing and the vessel is unable to continue the journey due to an onboard fire and significant engine room damage. Explosions were heard in Keshm Island, Bandar Abbas and Sirik following the attacks. Meanwhile, Iran has closed Strait of Hormuz until further notice. The announcement came after the IRGC claimed it fired a warning shot and stopped the vessel. Food Safety and Standards Authority of India, FSSAI, has issued 9 notices to food business operator Swiggy Instamart following multiple consumer complaints alleging violations under the Food Safety and Standards Act 2006. In a social media post, FSSAI said that the food business operator has been directed to submit a detailed explanation and compliance report, failing which legal action will be initiated. Consumer complaints allege the supplier of expired, spoiled, rotten, contaminated and otherwise unsafe food products through Swiggy Instamart. The food regulator's notices also raised concerns over incorrect, invalid or non-existent license numbers and food business entities allegedly operating under names different from those registered with FSSAI. In the FIFA World Cup, England have advanced to the semi-finals, beating Norway 2-1 at Miami Stadium, Florida this morning. Jude Bellingham's brilliant two-goal display inspired England to come from behind to beat Norway after extra time. In tennis, the 21-year-old Linda Navskova won her maiden Grand Slam title after defeating fellow Czech Karolina Muchová 6-2, 5-7, 6-3 in the Wimbledon women's singles final at Centre Court, London last night. And that is the end of this news bulletin.
2: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி
3: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
4: உலகில் சாகாவரம் பெற்றவை நூல்களே என்றார் கதே என்ற அறிஞர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர். கல்வி கற்பதற்குரிய இனிய பருவம் இளமை பருவமாகும். அந்த பருவத்தில் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கற்றால் மூளை வளத்தை மூலதனமாக பெறலாம், ஆற்றலை அகச் சொத்தாக சேர்க்கலாம், புலமையின் புதல்வர்களாக ஒளி வீசலாம். வெள்ளத்தால் அடியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது, கள்ளொர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வியினும் உள்ளத்தே பொருளிருக்க உலகமெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்பது விவேக சிந்தாமணியில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்

0: என்ற நான்கு பயனையும் தந்திடும் செல்வம் அருமை கல்வியே ஆகும். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் ஏழு பிறப்பிற்கும் உதவும் தன்மை கொண்டது என்பார் திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்பது அவர் தீட்டிய இனிய குரட்பா. திருக்குறளுக்கு இணையான இன்னொரு நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பால்உன் குறுகின் தெரிந்து. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்ணுகின்ற அன்னத்தை போல் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த நூல் கூறுகின்றது. மனிதனாக இந்த உலகில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, மனிதனாகவே இறுதி வரை வாழ்ந்து சிறப்பதுதான் முக்கியம் என்றார் கலீல் ஜிப்ரான். மனிதனை மனிதனாகவே செதுக்குவது படிப்பு. அந்த படிப்புக்கு ஆதாரமாக இருப்பது புத்தகம். ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவர் யாரோ அவரை காட்டுங்கள், அவரே என்னுடைய வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? ஒரு நூலகத்துக்கு செல் என்றார் டெஸ்கார்டஸ் என்ற அறிஞர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அறிஞர்களும் வீரர்களும் அப்படி கூறியதன் காரணம் என்ன? துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை விட புத்தகம் வலிமையானது என்பதை உணர்த்தத்தான். பாவேந்தர் ஒரு பாடலில் சொல்லுவார், நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி என்று படிப்படியாய் அவர் நல்ல பல கருத்துக்களை பொழிந்தார். கருத்தூன்றி படித்தவர்கள்தான் காலத்தின் நெற்றியில் சுடராய் உணர்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் தம் இளம் வயதில் நாள்தோறும் நூலகம் சென்று அது பூட்டப்படும் வரை படித்துவிட்டுத்தான் வெளியேறுவார்களாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது நூறு சிறைக்கதவுகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற புதுமொழி இப்போது உருவாகியிருக்கிறது. எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கி உண்ணுவதை போல் படிப்புக்கும் நேரம் ஒதுக்குவோம். பாரில் சிறந்தவராய் வாழ்ந்திடுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, இனிய ஸ்வரராக மெட்டெடுத்து வரும் இனிய நேரம் வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்துச் செல்லுங்கள், நம்பிக்கையை விதைத்துச் செல்லுங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாநதி சோபனா அவர்கள் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:21. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6. இந்த உலகில் முடியாதது என்பது எதுவும் இல்லை. நீங்கள் முடியாது என்று சொல்லும் வரை ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கிறது.

6:25 அறிவு சொல்லும் என்ன பேச வேண்டும் என்று, திறமை சொல்லும் எப்படி பேச வேண்டும் என்று, அரங்கம் சொல்லும் எவ்வளவு பேச வேண்டும் என்று, உங்கள் அனுபவம் சொல்லும் எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்று. நிகழ்ச்சியில் இனி ஹேமா ஜான் அவர்கள் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: அடுத்தவரை முந்த நினைத்தால் அது பந்தயம். நம்மை நாமே முந்த வேண்டும் என்று ஓடினால் அதுதான் வரலாறு. வரலாற்றை உருவாக்குவோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நாகூர் எம் ஹனிஃபா அவர்கள் பாடிய பாடல்.

ஒலித்தாந்தை இனிய பாடலோடு நிறைவு பெற்றது வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். இது போன்ற பக்தி பாடல்களை மீண்டும் இன்று மாலை 6:10-6:40 பக்தி மாலையாக கேட்கலாம்.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: துளசி சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனிவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
4: அன்பார்ந்த விவசாய நண்பர்களே, கடந்த நிகழ்ச்சியில் துளசி சாகுபடி குறித்து ஏறத்தாழ ஒரு 13 கேள்விகளுக்கான பதில்களை பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் மீதமுள்ள கேள்விகளையும் வெற்றிக்கான சில முக்கியமான துளசி சாகுபடிக்கான ஆலோசனைகளையும் பார்ப்போம். ஒரு நேயர் கேட்டுள்ளார், துளசியை ஊடு பயிராக பயிரிடலாமா ஐயா? ஆம், ஆரம்ப வளர்ச்சி மெதுவாக இருக்கும் தோட்ட பயிர்கள் அல்லது பல தோட்டங்களில் போதுமான எங்கெல்லாம் சூரிய ஒளி சரியான இடத்தில் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம துளசியை ஊடு பயிராக பயிரிடலாம். ஆனால் சூரிய ஒளி, நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கு வந்து போட்டி ஏற்படாத வகையில் இந்த துளசி சாகுபடியை திட்டமிடுதல் அவசியமாகும். அடுத்து ஒரு கேள்வி,

0: ஒரு ஏக்கரில் எத்தனை செடிகள் நடலாம்? 40 சென்டிமீட்டருக்கு 40 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய சொல்லிடுறோம். ஒரு ஏக்கரில் சுமார் 25,000 முதல் 27,000 செடிகள் வரை அமைக்க முடியும். நில அமைப்பு மற்றும் பாதை வசதியை பொறுத்து எண்ணிக்கை கொஞ்சம் மாறலாம். இதற்கு அடுத்த கேள்வி, மழைக்காலத்தில் என்னென்ன முன்னெச்சரிக்கை அவசியம்? இதற்குண்டான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக நீர் தேங்காமல் வடிகால் ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து மழை பெய்தால் நோய் அறிகுறிகளை கவனிக்க வேண்டும். வேறுகளுகள் நோய்களுக்கு தண்ணீர் தேங்கினால் வாய்ப்பு இருக்கிறது. வயலில் நன்றாக காற்றோட்டம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். துளசியில் பூ வந்த பிறகு அறுவடை செய்யலாமா என்று ஒருவர் கேட்டுள்ளார். கண்டிப்பாக முடியும். ஆனால் மருத்துவ மற்றும் நறுமண தரத்தை கருத்தில் கொண்டால் முழு பூப்பதற்கு முன்போ அல்லது ஆரம்ப பூக்கும் நிலையிலோ அறுவடை செய்வது பொதுவாக நல்ல தரமான இலைகளை வழங்கும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, துளசியை இயற்கை உரங்களால் மட்டுமே வளர்க்க முடியுமா? நிச்சயமாக துளசியை இயற்கை உரங்களால் மட்டுமே வளர்க்க முடியும். மண்ணின் வளம் போதுமானதாக இருக்க வேண்டும். நல்ல மக்கிய தொழு உரங்களை பயன்படுத்தலாம். நமது தோட்டத்திலே வளர்த்த மண்புழு உரங்களை பயன்படுத்தலாம். உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். மற்றும் பசுந்தாள் உரங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி, துளசி சாகுபடிக்கு மண் பரிசோதனை அவசியமா? ஆம், மண் பரிசோதனை செய்வதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடுகளை அறிந்து தேவையான உரங்களை சரியான அளவில் பயன்படுத்தினால் செலவும் குறையும், மகசூலும் மேம்படும். அடுத்து ஒரு கேள்வி, அறுவடை செய்த பிறகு எவ்வளவு காலம் சேமிக்கலாம்? சரியான முறையில் உலர்த்தி ஈரப்பதம் இல்லாத இடத்தில் காற்று புகாத பொதிகளில் வைத்தால் பல மாதங்கள் தரத்தை பாதுகாக்க முடியும். சேமிப்பு காலம் சூழல் மற்றும் பொதியிடலை பொறுத்து மாறுபடும். அடுத்து ஒரு கேள்வி, துளசி சாகுபடிக்கு அரசு உதவி திட்டங்கள் உள்ளனவா? இதற்குண்டான பதில், காலத்திற்கேற்ப மாநில மற்றும் மத்திய அரசின் தோட்டக்கலை, மருத்துவ மூலிகை மற்றும் இயற்கை வேளாண்மை திட்டங்களில் உதவிகள் இருக்கலாம். உங்கள் அருகில் உள்ள மாவட்ட வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அலுவலகத்தில் விசாரித்து பயன்படுங்கள். சாகுபடிக்கு முன்பு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டுமா? இதற்குண்டான பதில் என்பது, முடிந்தவரை வாங்குவோருடன் முன்கூட்டியே தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. சந்தை திட்டமிடல் இருந்தால் விலை ஏற்ற தாழ்வுகளின் தாக்கம் கண்டிப்பாக குறையும். அடுத்து கேள்வி, துளசி இலைகளை நேரடியாக மருந்தாக விற்கலாமா? இதற்கு உண்டான பதில், விவசாயி மூலப்பொருட்களை விற்பனை செய்யலாம். ஆனால் மருந்து பொருளாக பதப்படுத்தி விற்பனை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட உணவு, மருந்து மற்றும் வணிக விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அடுத்து, மதிப்பு கூட்டலை யார் யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. இது தனிநபர் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், அதாவது எஃபிஓன்னு சொல்றோம் இல்லைங்களா, சுய உதவி குழுக்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் தேவையான அனுமதிகள் மற்றும் தரநிலை மதிப்பு கூட்டு பொருட்களை தாராளமாக தயாரிக்கலாம். அடுத்து ஒரு கேள்வி, துளசி சாகுபடியை தொடங்கும் முன் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாங்கன்னா, முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முதலில் சந்தையை அறியுங்கள், அதன் பிறகு சாகுபடியை தொடங்குங்கள். யார்கிட்ட விற்க போறோன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து விவசாயத்தை ஆரம்பிங்கள். தரமான உற்பத்தி மற்றும் திட்டமிட்ட விற்பனை, இந்த இரண்டும் இணைந்தால்தான் நிலையான லாபம் கிடைக்கும். ஸோ இதுவரை கூறிய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு சரியாக திட்டமிடுங்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, துளசி என்பது ஒரு மருத்துவ மூலிகை மட்டுமல்ல, அது குறைந்த நீரில் வளரும், குறைந்த முதலீட்டில் சாகுபடி செய்யலாம், பல முறை அறுவடை செய்யலாம், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நன்றாக சந்தை உள்ளது, மதிப்பை கூட்டி விற்றால் கூடுதல் வருமானம் பெறலாம். எனவே சிறிய பரப்பில் தொடங்கி நன்றாக அனுபவம் பெற்ற பின்னர் படிப்படியாக பரப்பை அதிகரியுங்கள்.
1: இதுவரை துளசி சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 79 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 74 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா, நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக

0: 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

இன்றிரவு 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளில் அறுவை சிகிச்சையின் போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் எம் ஜிஷி சைமன் அவர்கள். நேரிலே இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்துக் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதார

0: செய்ய ஆரம்பித்தானோ அன்று தொடங்கியதுதான் பூச்சிகளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான யுத்தம். இந்த யுத்தத்தில் இன்று வரைக்கும் மனிதனால் பூச்சிகளை ஜெயிக்க முடியவில்லை. ஆரம்ப காலத்தில் பூச்சிகளை பிடித்து அடித்து கொன்று பார்த்த மனிதன் அதை கட்டுப்படுத்த 1942 வருடம் பூச்சிகளை கொல்வதற்காக டிடிஇ என்ற பூச்சிக்கொல்லியை முதன் முதலாக கண்டுபிடித்தார் ஜெர்மனியைச் சேர்ந்த பால் முல்லர். அதுவரையில் பூச்சிகளோடு போராடி கொண்டிருந்த மனிதன் டிடிஇயை கையில் எடுத்து இனிமேல் உலகத்தில் பூச்சி இனமே இருக்காது என்று மார்த்தட்டி கிளம்பினான். இந்த திடீர் தாக்குதலால் ஆரம்பத்தில் தடுமாறி போன பூச்சிகள் சில நாட்களிலேயே பூச்சிக்கொல்லிக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை உடம்பில் வளர்த்தது. இதற்கு உதாரணமாக கொசுவை குறிப்பிடலாம். இந்த டிடிஇ முதன் முதலில் கொசுவிற்கு எதிராகத்தான் கண்டுபிடித்தார்கள். ஆனால் இன்றளவும் நம்மால் கொசுவை அழிக்க முடிந்திருக்கிறதா? ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து இரவு பகல் பார்க்காமல் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கும் பூச்சிக்கொல்லி விஷத்தை எதிர்க்கும் சக்தியை ஒரு சின்ன பூச்சியால் எப்படி உடனே தன் உடலில் ஏற்படுத்தி கொள்ள முடிகிறது? இங்கேதான் இயற்கை சமநிலை வெளிப்படுகிறது. இப்படியே போனால் பயிர்களை பாழாக்குகின்ற பூச்சிகளை நாம் அழிக்கவே முடியாதா என்ற ஒரு கேள்வி எழும். இதற்கு முடியும் என்று பதில் கூறுகிறது அதே இயற்கை சமநிலை.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி வரும் நாட்கள் உங்களுக்கு நலமாய் ஆரோக்கியமாய் சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். வணக்கம் பரணி. தொடக்கமாக தொழில் தொடங்குவோம். தொழில் தொடங்க ஆர்வம் உள்ளோருக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பேக்கரி தொடங்க என்னென்ன செய்யலாம் என ஆலோசனைகள் வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஐ ஞானசேகர் அவர்கள்.
2: வணக்கம். கடந்த 3 நாட்களாக பல்வேறு லாபகரமான 3 தொழில்களை பற்றி தெளிவாக அதனுடைய திட்டறிக்கை போல அனைத்து விவரங்களையும் கொடுத்திருந்தோம். இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய நகரான சென்னை முதல் சின்னஞ்சிறு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கான நம்முடைய கன்னியாகுமரி கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் பேக்கரிகள் தான், அதாவது சுற்றுலா மையம். அதை விட சிறிய சிறிய ஊர்களில் கூட இன்று பேக்கரிகள் லாபகரமாக நடக்கின்றன. காரணம், முன்பெல்லாம் ஒரு பேக்கரி தொடங்குவதற்கு பெரிய ஒரு 500-600 சதுரடி இடம் வேண்டும். ஒரு பிரெட்டு செய்ய வேண்டும், ரஸ்க் செய்ய வேண்டும் என்றால் பெரிய அடுப்பு கட்டுவார்கள். அந்த அடுப்புக்குள்ளே நிறைய விறகுகளை போட்டு எரிப்பார்கள். எரித்து அந்த உள் அந்த அறை முழுவதும் மூடி வைக்கக்கூடிய அந்த அறை முழுவதும் நன்றாக ஹீட் ஏறி சூடான பிறகு இந்த பிரெட்டு, பன்னு, ரஸ்க்கு, ரொட்டி போன்றவற்றை தகரத்திலே வைத்து உள்ளே அனுப்புவார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த தகரத்தோடு சேர்ந்து அந்த அனைத்து பன், பிரெட் போன்ற அனைத்தும் நன்றாக வெந்துவிடும், சரியாக எடுத்து விடுவார்கள். இப்போது சீனாவிலிருந்து இந்த பொருட்களை வேக வைப்பதற்கான அடுப்பு ரெடிமேடாக செய்யப்பட்டு அழகாக நேர்த்தியாக இந்தியாவுக்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். நாம் அதை இறக்குமதி செய்து வருகிறோம். இப்படி

அங்கே வைக்கக்கூடிய ஷோகேஸில் இருந்து, மாவு வளைவதற்கான மிஷினில் இருந்து, அச்சுக்களை அடித்து அந்த என்ன பொருள்களுமோ அதை தரமாக அடித்து கொடுப்பது வரை நிறைய இயந்திரங்கள் சீனா, ஜப்பான், தாய்வான், கொரியா போன்ற நாடுகளில் இருந்து இங்கே வருகின்றன. எனவே குறைந்த செலவிலேயும் இந்த பேக்கரிகளை தொடங்கலாம். 10 லட்சம் 15 லட்சம் இருந்தாலும் பெரிய பேக்கரியாக தொடங்கி ஒரு பக்கம் பிரெட் பட்டர், மட்டன், சமோசா, வெஜிடபிள் சமோசா போன்ற பல பொருட்களை தயாரித்து விற்பார்கள். அதேபோல் சூடான வடை காலை முதல் இரவு நேரம் வரை போட்டு விற்பார்கள். டீ, காஃபி போன்ற பல்வேறு பானங்களை விற்பார்கள். ஒரு அடுக்கிலே பழங்களை வைத்திருப்பார்கள். விரும்புகிறவர்களுக்கு அரை கிலோ ஒரு கிலோ என்று பழங்களை விற்பார்கள். இந்த பழங்களை எல்லாம் ரெண்டு மிக்சி வைத்து லெமன் சோடா தொடங்கி 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெரிய பல்லூடா ஐஸ்கிரீம் வரை எல்லா வகையான கூல்ட்ரிங்க்ஸும் ஜூஸ்களும் விற்றுக்கொண்டே இருப்பார்கள். 11 மணி வரை இந்த பொருட்கள் எல்லாம் விற்பனையாகும். அதற்கு கல்லாவில் இருப்பவர் உட்காருகிற இடத்திலே அவரை சுற்றி பல்வேறு பொருட்களை, உணவுப் பொருட்கள், பல சிப்ஸுகள், பல்வேறு வகையான முறுக்கு போன்ற பல காரமான பொருட்களையும் 5 ரூபாய் பாக்கெட், 10 ரூபாய் பாக்கெட்டிலே விற்பார்கள். இப்படி அங்கே அனைத்து பொருட்களும் கிடைக்கும். உணவுப் பொருட்களா, ஜூஸா, பழமா, ஒரு தலைச்சீவுடைய சீப்பா, வாழைப்பழங்களா, எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பேக்கரிகளாகவும் நிறைய பேர் வைத்து பெரிய அளவில் சம்பாதித்து வருகிறார்கள். கோயம்புத்தூர், சேலம் போன்ற பகுதிகளில் இரவு முழுவதும் இந்த பேக்கரிகள் இயங்குகின்றன. எத்தனை மணிக்கு போனாலும் அங்கே உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ரயில்வே நிலையங்கள், பஸ் நிலையங்கள் அருகிலே இருப்பவர்கள் 24 மணி நேர கடை என்றே அனுமதி பெற்று சிறப்பாக பேக்கரிகளை வைத்து லாபம் சம்பாதிக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நம்மை பகுதியைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்ல, இதர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று இந்த பேக்கரி பொருட்கள் நல்ல லாபகரமாக இருக்கின்றன என்று மிக தரமாக தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு கேரள மக்களும் வட மாநிலத்தவர்களும் வந்து இங்கே டீ கடைகளையும் பேக்கரிகளையும் தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே ஆரோக்கியமான போட்டி இருப்பதால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் தரமான பொருட்களை தயாரித்து இந்த பேக்கரிகள் சிறப்பாக இயங்குகின்றன. மக்களும் நல்ல ஆதரவு கொடுக்கிறார்கள். இந்த பேக்கரியை தொடங்குவதற்கு பெரிய அளவிலே செயல்பட வேண்டுமானால் 10 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக வேண்டும். அதற்குரிய இயந்திரங்கள், அதற்குரிய ரேக்குகள், அந்த முதலீடு, அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்குவதற்கான முதலீடு, இவையெல்லாம் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் இருந்தால் நான் சொன்ன அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டு நல்லா சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கிறது. சிறிய அளவிலே பேக்கரி, டீ கடை, அது சார்ந்த உணவுப் பொருட்கள் விற்பனை கடை மட்டும் போதும் என்றால் 5 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். இவர்கள் அன்றன்று தயாரித்து அன்றன்று விற்று விடுவார்கள். ஆனால் பெரிய அளவில் செயல்படுகிறவர்கள் தயாரித்து அருகில் உள்ள பல்வேறு கடைகளுக்கும் ஆட்கள் மூலமாக கொண்டு போய் பிரெட்டாக இருக்கட்டும், ரஸ்காக இருக்கட்டும், இந்த காரமான பொருட்களாக இருக்கட்டும், இவற்றை அங்கங்கே காலை அதிகாலை முதலே கொண்டு போட்டு மாலை நேரத்திலே வசூல் செய்து வருவார்கள். இப்படி 5 லட்சம் இருந்தாலும் சிறப்பாக லாபம் பெற முடியும், 10 லட்சம் இருந்தாலும் லாபம் பெற முடியும். குறைந்தது 3 முதல் 5 பேருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்கலாம். நல்ல லாபகரமான தொழில். வெளிநாட்டு இயந்திரங்கள் தரமானவை, பெரிய கஷ்டத்தை கொடுக்காது, தரமாக தயார் பண்ணுவதற்கு அவை உதவியாக இருக்கின்றன. இதை பயிற்சி கொடுப்பதற்கு நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும், என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் கிண்டியில் இருக்கிறது, அவர்களும் வேளாண்மை பல்கலைக்கழக கிளைகளும் மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக பல்வேறு இடங்களிலே நடைபெறுகிற பயிற்சி மையங்களிலும் பேக்கரியை பற்றி பயிற்சி கொடுக்காத இடமே இல்லை. தரமான எப்படி பொருட்களை தயாரிக்கலாம், எப்படி விற்பனை செய்யலாம் என்பது பற்றி அருமையாக பயிற்சி கொடுக்கிறார்கள். அந்த பயிற்சியை பெற்று இந்த தொழிலை பல்வேறு வகை கூட்டுறவு வங்கியிலிருந்து, பாரத பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு திட்டம், முத்ரா திட்டம் போன்ற திட்டங்களிலே கடனுதவி பெற்று இதை தொடங்குங்கள், நல்ல லாபம் பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். நிகழ்ச்சியை வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஐ ஞானசேகர் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி என்னை அறிந்தால் இது படத்தோட பேரு. தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ், இசையில் பென்னி தயாள் மகதி பாடிய இனிய பாடல்.

0: அப்படியே யானையின் மீது பாய்ந்து விடும். அதே வேளை ஒரு பஞ்சிலே எரிகிறோம் என்று சொன்னால், பாய்ச்சுகிறோம் என்று சொன்னால், அது விலகிவிடும், பஞ்சில் பாய முடியாது. வேளம் எவ்வளவு வலிமையுடையது என்று நமக்கு தெரியும். ஆனால் வேளத்தில் பாய்ந்த அந்த வேல் பஞ்சில் பாயாது. அதுபோல பாறை பாறை என்று இரண்டு சொற்களை சொல்லுகிறார். ஒன்று பாறை என்று சொன்னால் கடினமான கல் இருக்கின்ற இடம், வல்லினம், பாறை. ஒரு கடப்பாறை என்று சொல்லுகிறோமே, அந்த கடப்பாறையை வைத்துக்கொண்டு நாம் அந்த பாறையை குத்தினால் அந்த பாறை கொஞ்சம் கூட இடம் கொடுக்காது, வெட்ட முடியாது. கோடரியால் வெட்டினாலும் வெட்ட முடியாது. அதே சமயம் வேர் இருக்கிறதே, அதுவும் பசுமரத்தின் வேர், பசுமையான மரத்தின் வேர் இருக்கிறதே, அந்த பாறையை பிளந்து விடும். அந்த ஆற்றல் பசுமரத்தின் வேருக்கு உண்டு. ஆக கடப்பாறைக்கு கட்டுப்படாத வெட்டுப்படாத அந்த பொருள் கூட, அந்த பாறை கூட பசுமரத்தின் வேரால் துளைக்கப்படுகிறது என்று சொன்னால், வலிமையான சொற்களை விட மென்மையான சொற்கள் இருக்கிறதே அதுதான் மிகச்சிறந்தது. எனவேதான் வான்புகள் வள்ளுவன் சொன்னான், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னான். எனவே மற்றவர்களிடம் பேசும்போது சுருங்கச் சொல்லுவோம், விளங்க வைப்போம், இனிமை வைப்போம், ஆழமாக பேசுவோம், ஆனால் அன்பாக பேசுவோம். அப்படி பேசி பழக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது இந்த தமிழ், அபுதான தமிழ். நாளை சந்திப்போம்.
1: பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று பல்வேறு இனிமையான தகவலை தந்தார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல்கள் கேட்கலாம். 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில இனி ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் சார்.
2: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டியர் லிசனர்ஸ். நெல்லை பண்பலை நேயர்களை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். நான் முதல்வாக எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், அது அன்றாட வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான், ஈச் அதர். தே ஹெல்ப் ஈச் அதர். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர், அது அந்த ஈச் அதர் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், ரெண்டு பேர் மட்டும் சம்பந்தப்பட்டாங்கன்னா அதுல ஈச் அதர் நம்ம பயன்படுத்தணும். EACHOTHER, தே ஹெல்ப் ஈச் அதர். அடுத்தபடியாக ஒன் அனதர்னா அந்த ரெண்டு பேர் மட்டும் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு குரூப்பா இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா இருக்கணுங்கிற மாதிரி, we should respect one another. நாம் ஒருவர் ஒருவர் மரியாதையோட இருக்கணும். மரியாதையை நம்ம ஒருத்தருக்கு ஒருவர் தெரிவிக்கணும். அப்புறம் வந்து டே பை டே, நாளுக்கு நாள். மை இங்கிலீஷ் டெவலப்பிங், மை இங்கிலீஷ் இஸ் டெவலப்பிங் டே பை டே. எனது ஆங்கிலம் நாளுக்கு நாள் அபிவிருத்தி அடைந்து கொண்டே, முன்னேற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. அதனால் ஈச் அதர், ஒன் அனதர், டே பை டே, இன்னும் பல வார்த்தைகள் இருக்கிறது. இதில் நாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். இன்று நான் இன்னொரு காரியங்கள் இன்னொரு தொகுப்பு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதாவது நான் நேற்று சொன்னேன், டைம்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வாக்கியத்தின் வகைகள், செய்தி வாக்கியம் டெக்லரேட்டிவ், கேள்வி வாக்கியம் இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அதாவது கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியம் இம்பரேட்டிவ், ஆச்சரிய வாக்கியம் எக்ஸ்கிளமேட்டரி. நேர்களை நன்றாக யோசித்து பாருங்கள், ஒரு கட்டுரை, ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு கதையோ ஒரு பத்திரிகையை வாசிக்கும் போது 80% வாக்கியங்கள் செய்தி வாக்கியங்கள்.

0: இந்த நான்கு வகையான வாக்கியங்கள் தான் எல்லாவற்றிலும் உலகம் எல்லா மொழியிலும் இந்த நாலு வகைகளுடைய கட்டமைப்பு தான் இருக்கும். நன்றாக யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள், அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இன்று நாம ஒரு நாள் சொந்தமாக வரிகள் உருவாக்கக்கூடிய கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியத்தை வைத்து ஒரு நாலஞ்சு வரிகள் சொல்லலாம் என்று இருக்கிறது. முதல் வார்த்தை ரன். ரன் என்றால் ஓடு, இதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமா, ரன் ஓடு. அது கூட பாஸ்ட் சேர்த்துடுவீங்களேன், ரன் பாஸ்ட், ஒரு வரி உண்டாயிற்று. அது பாருங்க, பாசிட்டிவ் கமாண்ட், நேர்மறை கட்டளை, ஓடு. அடுத்த பாருங்க, இன்னொரு வரி, நம்மளா இன்னொரு வரி உருவாக்க போறோம். நெகட்டிவ் கமாண்ட், எதிர்மறை, டோன்ட் ரன் ஃபாஸ்ட், வேகமா ஓடாத. அப்படின்னா ரெண்டு வரி உருவாக்கிட்டோம் நம்மளே. அத பாருங்க, ரன் ஃபாஸ்ட், வேகமா ஓடு, டோன்ட் ரன் ஃபாஸ்ட், வேகமா ஓடாத. பாருங்க அடுத்த, சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச அடுத்த வார்த்தை வாக், நட, ஸ்லோலி வாக். அதாவது அந்த ஃபாஸ்ட் கவனிக்கணும், ஃபாஸ்ட்லையும் சொல்லக்கூடாது, ஃபாஸ்ட் தான், ஆனா ஸ்லோக்கு ஸ்லோலி சொல்லலாம். வாக் ஸ்லோலி, மெதுவாக நட. அது நெகட்டிவ் பாருங்க, டோன்ட் வாக் ஸ்லோலி, மெதுவாக நடக்காத. அப்புறம் பாருங்க, சிங் எ சாங், ஒரு பாட்டு பாடு, டோன்ட் சிங் எ சாங். அப்படி ஒன்னொன்னுக்கு அழகா சொல்லிடலாம். கோ ஹியர், கோ தேர், அங்கே போ, டோன்ட் கோ தேர், கம் ஹியர், டோன்ட் கம் ஹியர். அப்படி நம்ம வந்து நிறைய வார்த்தைகளை ஒரு வார்த்தையை வச்சு வரி வரியா உருவாக்கலாம். என்ன நேர்களே ரொம்ப எளிதா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படிதான் நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி நம்ம சொந்தமாகவே வரிகளை உருவாக்குறதற்கு இந்த கட்டளை எழுத வேண்டுதலை வாக்கியத்தை வைத்து மிக எளிதாக உருவாக்கலாம். நான் கடைசியாக இரண்டு ப்ராவர்புகளை சொல்லலாம் இருக்கிறேன். ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப், நிறைகுடம் நீர் தழும்பாது. ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப். அடுத்த மெஷர் ட்வைஸ் கட் ஒன்ஸ், மெஷர் ட்வைஸ் கட் ஒன்ஸ். அதாவது ரெண்டு தடவை அளந்து பார்க்கணுமா, ஒரு தடவை வெட்டணுமா, அதாவது நல்லா ஆராய்ஞ்சி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பழமொழி. ஆழம் தெரியாமல் காலை விடாதே, ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஆங்கிலம் அறிவோம், அகிலத்தை வெல்வோம், இனிய தமிழில் இனிமையாய் பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் சார். ஆங்கிலம் அறிவோம் வழங்கியவர் தூத்துக்குடி சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி வாத்தி, இது படத்தோட பேரு. பாடல் யுகபாரதி வரிகளில் அந்தோணிதாசன் பாடியிருக்காங்க, ஜி வி பிரகாஷ் அவங்க இசையில.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 7:45. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இப்போ நம்ம உழவர் சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். பாளை மகாராஜா நகர் உழவர் சந்தை காய்கறிகள் பழங்கள் கிலோவிற்கு இன்றைக்கு என்னென்ன விலைகள் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். தக்காளி கிலோவிற்கு 25, வெண்டைக்காய் 34, புடலங்காய் 18, சுரைக்காய் 15, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 12, தடியங்காய் 20, அவரைக்காய் 95, கொத்தவரைக்காய் 28, பாகற்காய் சிறியது 65, பெரியது 55. பச்சை மிளகாய் கிலோவிற்கு 40, முருங்கைக்காய் 50, பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 40, சின்ன வெங்காயம் 65, காராமணி 38, கோவைக்காய் 75, தேங்காய் பெரிய ரகம் கிலோவிற்கு 52, வாழைக்காய் 30, வாழைப்பூ 1.15, வாழைத்தண்டு 1.10, வாழையிலே 5.20, கீரைக்கட்டு 1.15, மல்லித்தலை கிலோவிற்கு 80, புதினா 80, கருவேப்பிலை 80, கருவேப்பிலை 30, வெள்ளரி சாம்பார் ரகம் 16, இஞ்சி கிலோவிற்கு 215-210 ஆகிய விலைகளில் கிடைக்குது. நார்த்தங்காய் 30, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 24, ரிங் பீன்ஸ் 104, சௌச்சௌ 32, முட்டைகோஸ் 38, பீட்ரூட் 48, காலிஃப்ளவர் 50, குடை மிளகாய் 85, பஜ்ஜி மிளகாய் 95, பட்டர் பீன்ஸ் பெரிய ரகம் 150 ஆகிய விலைகளில் கிடைக்குது. பச்சை பட்டாணி 250, சேம்பு பெரிய ரகம் 50, சேனைக்கிழங்கு 30, சீனிக்கிழங்கு 45, பனங்கிழங்கு 60, வாழைப்பழம் செவ்வாழை 100, ஏலைக்கு 90, மட்டி 80, கோழிக்கோடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, எலுமிச்சை பழம் 40, ஆப்பிள் 240, 220 ஆகிய விலைகளில் கிடைக்குது. அன்னாசி 70-60, மாதுளை 240, கொய்யா சிவப்பு 80, வெள்ளை 60 கிலோவிற்கு, சப்போட்டா 50-40, பப்பாளி 40-35, நெல்லிக்காய் கிலோவிற்கு 50-40, திராட்சை பன்னீரகம் 120, சாத்துக்குடி 120, கிருணிப்பழம் 50, சீத்தாப்பழம் 100, கமலா ஆரஞ்சு 180, தர்பூசணி 30-25 ஆகிய விலைகளில் கிடைக்குது. மாம்பழம் செந்தூரம் 80, பஞ்சவர்ணம் 80. இந்த விலை நிலவரங்களை பாளை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் உங்களுக்காக அறிய தந்திருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து கத்தி, இது படத்தோட பேர். யுகபாரதி வரிகளில் சங்கர் மகாதேவன் ஸ்வேதா பாடியிருக்காங்க அனிருத் இசையில.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை வந்து வச்சுருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு சில முகாம் நடக்குது, உதவித்தொகை பெறுறதுக்கு விண்ணப்பங்கள் பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டில் அப்படின்னா இந்த மாதம் 28ஆம் தேதி. திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, விபத்து நிவாரணத்தொகை, இயற்கை மரண உதவித்தொகை, இதற்குன்னு விண்ணப்பங்கள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மானூர், நாங்குநேரி, ராதாபுரம், சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், திசையின் விலை வட்டத்தில் இருக்கக்கூடிய குறு வட்ட வருவாய் ஆய்வாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க குடியிருப்பில் 28ஆம் தேதி முகாம் காலை 11 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த செய்தியை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்க அறிவிச்சிருக்காங்க. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. அதே போன்று சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் தகுதி வாய்ந்த 10 ஊராட்சிகளுக்கு விருது ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு வழங்கி வர்றாங்க. அந்த விருது பெறுறதுக்கு விண்ணப்ப படிவத்தை திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பம் பெறலாம். எந்த தேதிக்குள்ள அப்படின்னா ஜூலை 20ஆம் தேதிக்குள்ள நீங்கள் விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சிருக்கணும். அடுத்து 10th 8ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் ஐடிஐயில் வந்து சேர்றதுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் கால நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. சாதி சான்றிதழ், மாற்று சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதோட ஆதார், இதோட அசல் நகல் எல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு 9443579558, திரும்பவும் சொல்கிறேன், 9443579558. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நிகழ்ச்சியில் அடுத்து வணக்கம் சென்னை, இது படத்தோட பேர். அனிருத் இசையில் அனிருத் பிரகதி பாடியிருக்காங்க மதன் கார்கி வரிகளில்.

ஒலித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது. வணக்கம் பரணி. காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்க காத்திருக்காங்க கார்த்திகா. இன்னும் சற்று நேரத்தில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்படத்துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசரகால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று

மற்றும் அவசரகால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள். வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில பயிரிடும் குத்தகைதாரர் பற்றிய சட்ட சங்கதிகளின் தொடர்ச்சியை நீங்க கேட்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் அந்த பயிரிடும் சம்சாரி, குத்தகைதாரர், விவசாய நில குத்தகைதாரர், இந்த மாதிரியான சங்கதிகளை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு குத்தகைதாரர் வந்து எவ்வாறு ஒரு நிலத்தை பெற்று அனுபவித்து குத்தகை செலுத்தி காலங்காலமாக பயன்படுத்தி வருகிறார் என்பதை பற்றிய விஷயங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிறைய விவசாயிகள் வந்து அவங்க விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு அந்த குத்தகைகள் பிடுங்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சங்கதிகள் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு குத்தகைதாரரை அவர் குத்தகை செய்யப்படக்கூடிய இடத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு அதை வந்து வருவாய் பதிவேட்டில் வந்து வெளியேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்து விட்டால் பிற்காலத்தில் தாவாக்கள் ஏற்படக்கூடும் என்று முன்னெச்சரிக்கையாக இந்த குத்தகைதாரரே தாமாகவே முன்வந்து சொத்தின் சுவாதீனத்தை நில உரிமையாளரிடம் திருப்பி கொடுத்ததாக, அதாவது சுவாதீன ஒப்படைப்பு சரண்டர்னு சொல்லுவாங்க, பதிவு செய்து விடுகிறார்கள். குத்தகைதாரர் தாமாக முன்வந்து நிலத்தை நில உரிமையாளரிடம் ஒப்படைத்துவிட்டு அது பதிவு செய்யப்பட்டு விட்டால் மீண்டும் அந்த குத்தகையை அனுபவிக்கும் உரிமையை குத்தகைதாரருக்கு கிடைக்காமல் போய்விடும். இப்போ வெளியேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் பதிவு செய்து விட்டால் கட்டாயம் அதை வந்து ஒரு வழக்காக தொடுத்து அந்த வெளியேற்றத்திலிருந்து அதை ரத்து செய்து திருப்பியும் அவர் சுவாதீனம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவரே அதனை வந்து சுவாதீன ஒப்படைப்பு செய்து விட்டால் பிற்காலத்தில் எப்போதுமே அந்த குத்தகையை திரும்ப அவர் மீட்க முடியாது. ஒரு விவசாயியை இவர் பயிரிடும் குத்தகைதாரர் இல்லை என்று நிலக்கிழார் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் 1955 பிரிவு 2 உட்பிரிவு A இன் கீழ் அந்த நிலம் பயிரிடும் குத்தகைதாரருக்கு நிலத்தின் உரிமையாளரால் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது என்பதை விசாரணையின் அடிப்படையில் மெய்ப்பித்தால் மட்டும் போதுமானது. ஆவணங்களோ அல்லது இதர சிறப்பு சாட்சியங்களோ தேவையில்லை. அவங்க அந்த விசாரணையின் போது இவர் அந்த நிலத்தில் குத்தகைக்கு இருந்தாரா இல்லையாங்கிற ஒரு செவிவெளி செய்தி மட்டுமே போதுமானதாகும். அரசு ஊழியர் ஒருவர் பயிரிடும் குத்தகைதாரராக இருக்க முடியாது என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அங்கு என்ற அங்கம்மாள் எதிர் பதிவு அலுவலர் மற்றும் துணை வட்டாட்சியர் என்ற வழக்கில் கூறியுள்ளது. ஆகவே அரசு ஊழியர் விவசாய நிலத்தை குத்தகைக்கு பெற்று விவசாயம் செய்தால் அவருக்கு இந்த சட்டத்தின் பாதுகாப்பு கிடைக்காது. அவர் விவசாயம் செய்யலாம், ஆனால் இந்த சட்டத்தின் பாதுகாப்பு அவருக்கு கிடைக்காது. சிறப்பான குத்தகைக்கு நில உரிமையாளருக்கும் குத்தகைதாரருக்கும் இடையே குத்தகை ஒப்பந்த ஆவணங்கள் எழுதப்படுவது மிகவும் நலம். அவ்வாறு எழுதப்பட்ட குத்தகை ஒப்பந்த ஆவணங்களை 3 படிகளாக எழுதப்பட்டு நில உரிமையாளர் வசம் ஒரு அசலையும் குத்தகைதாரர் வசம் ஒரு அசலையும் வைத்துக்கொண்டு

0: ஒரு அசலை அந்த பகுதி வருவாய் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்க வேண்டும். வட்டாட்சியர் குத்தகை புத்தகத்தில் குத்தகையை பதிவு செய்து விடுவதால் பயிரிடும் குத்தகைதாரர் நில உரிமையாளரிடமிருந்து சிறந்த பாதுகாப்பை பெறுவார். அதே மாதிரி நிலத்தின் உரிமையாளர் வந்து சுவாதீனத்தை திரும்ப கேட்கக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்கிறது. குத்தகைக்கு கொடுத்த நிலத்தின் உரிமையாளர் குத்தகைதாரிடமிருந்து தான் சொந்தமாக விவசாயம் செய்வதற்காக குத்தகைக்கு கொடுத்த நிலத்தில் சுவாதீனம் கேட்கலாம் என்று பிரிவு 4 உட்பிரிவு 1 கூறுகிறது. இதன்படி நில உரிமையாளர் வருவாய் கோட்டாட்சியருக்கு விண்ணப்பித்து அதன் பேரில் குத்தகைதாரர் பயிரிடும் குத்தகை நிலத்தில் சரி பாதிக்கு மிகாமல் மட்டும் நிலத்தின் உரிமையாளருக்கு சுவாதீனம் கொடுக்கலாம். இந்த உரிமையை இந்த சட்டத்தின் பிரிவு 4A உட்பிரிவு 2 நிலத்தின் உரிமையாளர் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். மீண்டும் சரிபாதி நிலத்தை கேட்பதற்கு தடை செய்யப்படுகிறார். நிலத்தின் உரிமையாளர் குத்தகை நிலத்தை தனது சொந்த பயன்பாட்டிற்காக குத்தகைதாரிடமிருந்து முழு சொத்தையும் திரும்ப பெற முடியாது. அதனை நினைவில் கொள்ள வேண்டும். இதனை ஒரு வழக்கு மூலமாக நன்றாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வழக்கை வந்து அது ஒரு விரிவான வழக்கு, அதனால் அதை நாளை வந்து உங்களுக்கு அந்த வழக்கை பற்றின விவரத்தை சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு குத்தகைக்கு கொடுத்த குத்தகை உரிமையாளர் வந்து தானே அந்த நிலத்தில் குத்தகைக்கு அந்த குத்தகையை பெற்று நடத்துவரிடமிருந்து தான் சுயமாக விவசாயம் செய்வதற்காக அதை கேட்கும் பொழுது கூட அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால் பாதி நிலத்தை மட்டுமே கேட்க முடியும் என்பதை அது சொல்லுகிறது. அதற்கு மேலாக கேட்க முடியாது. அதே மாதிரி மீண்டும் ஒரு முறை இப்போ ஒரு ஆள் நடத்தினக்கூடிய 5 ஏக்கர் நிலத்தில் நான் குத்தகைக்கு நானே விவசாயம் பண்ண போகிறேன் என்று குத்தகைக்கு கொடுத்தவர் கேட்டால் அதில் 2.5 ஏக்கர் நிலத்தை மட்டும்தான் கேட்க முடியும். மீதமுள்ள 2.5 ஏக்கர் நிலத்தை கேட்க முடியாது. அதே போன்று கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அந்த 2.5 ஏக்கரில் ஒரு 1.5 ஏக்கர் தாங்க அப்படி கேட்க முடியாது. ஒரு முறை மட்டுமே கேட்க முடியும். இதுதான் அந்த சட்டத்தின் சிறப்பம்சம். இதனை நாளை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.
1: மக்களை, இதுவரை வழக்கென்று வந்தால் நிரலி நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சுப்பவன ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

பல்கலையில் விளங்கும் ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல 8:13 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க நிகழ்ச்சியோட. இப்போ உங்களுக்காக இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம். இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா மனமில்லையா பேசலாம். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்களை மீமான அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருக்கீங்க. 8:30 நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது வேதமும் நாதமும். உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: இசை கருவிகளில் துளை கருவிகள் என்று அழைக்கப்படும் காற்று கருவிகளில் புல்லாங்குழல் இந்திய சங்கீதத்தின் உன்னதமான ஒரு இடத்தை பெற்றுள்ளது. புல்லாங்குழல் மூங்கிலிருந்து செய்யப்படுகிறது. இந்த புல்லாங்குழலை இரண்டு வகையாக பிரிக்கின்றனர். ஒன்று 6 துளைகள் உள்ள புல்லாங்குழல், மற்றொன்று 8 துளைகள் உள்ள புல்லாங்குழல். இந்த 6 துளைகள் உள்ள புல்லாங்குழல் மேற்கத்திய இசையில் வாசித்து வருகின்றனர். 8 துளைகள் உள்ள புல்லாங்குழலை இந்திய இசையில் வாசித்து வருகின்றனர். புல்லாங்குழல் மூங்கில் புதர்கள் நிறைந்த பெரும் வனங்களிடையே இனிய சுவையுடைய மூங்கிலை தேர்ந்தெடுத்து கருவண்டுகள் அவற்றின் துளையிடும். அந்த துளைகள் வழியே புகுந்து வெளியே கிளம்பும் காற்றானது உண்டாக்கும் இனிய ஒலியே புல்லாங்குழல் தோன்ற காரணமாயிருந்தது. இந்திய இசையில் புல்லாங்குழலில் மொத்தம் 9 துளைகள் விடப்பட்டிருக்கும். கணுப்பக்கத்தில் உள்ள துளையில் நம் வாயை வைத்து காற்றை செலுத்த வேண்டும். மீதி உள்ள 8 துளைகளில் 7 துளைகளில் வழியாக நம் விரல்களை வைத்து வாசிக்க வேண்டும். 8வது துளை நாதத்திற்காக விடப்பட்டிருக்கும். புல்லாங்குழலின் சுரஸ்தானங்கள் 28வது மேளமாகிய ஹரிகாம்போஜியின் சுரஸ்தானங்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹரிகாம்போஜியில் உள்ள சுரஸ்தானங்கள் சட்ஜமம், சதுசிருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுசிருதி தெய்வதம், கைசிகை நிசாதம். மேலும் இந்த புல்லாங்குழலின் சிறப்பு என்னவென்றால், வாய்ப்பாட்டு பாடுபவர்கள் என்ன சுருதியில் பாடுகின்றார்களோ அதே சுருதியில் புல்லாங்குழல் இசைப்பவர்களும் இசைக்க வேண்டும். முன்பு கூறியது போல் 12 சுரஸ்தானங்களுக்கும் 12 சுரஸ்தானங்களையுடைய புல்லாங்குழல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 12 சுரஸ்தானங்கள் சட்ஜமம், சுத்த ரிஷபம், சதுசிருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பிரதி மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சதுசிருதி தெய்வதம், கைசிக நிசாதம், காக்கல்ய நிசாதம். ஸ்ருதியின் அடிப்படையிலேயே புல்லாங்குழலின் நீளமும் விட்டமும் அமைந்திருக்கும். தொடக்க காலங்களில் புல்லா

0: உழலை கர்நாடக இசையில் பக்கவாத்திய இசைக்கருவிகளாகவே இசைக்கலைஞர்கள் இசைத்து வந்திருக்கின்றனர். பரதநாட்டிய கச்சேரிகளில் புல்லாங்குழல் ஒரு முக்கிய அங்கமாகவே இசைத்து வருகின்றனர். புல்லாங்குழலை கர்நாடக இசையில் புகுத்தி அதனை மிகவும் பிரபல்யமடைய செய்தவர் கும்பகோணம் சரபசாஸ்திரி என்பவராவார். மேலும் பல்லடம் சஞ்சீவி ராவ், திருப்பாம்புரம் டி என் சுவாமிநாத பிள்ளை, டி ஆர் நவநீதம், டி ஆர் மகாலிங்கம், ஃப்ளூட் என் ரமணி ஆகியோர் புல்லாங்குழல் வாசிப்பதில் தனிச்சிறப்பு பெற்றவர்களாக விளங்கினார்கள். செம்மொழி இலக்கியங்களாக போற்றப்படும் 11 மேல்கணக்கில் இடம்பெற்றுள்ள 10 பாட்டு நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றமிழ் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை என்னும் நூல். இந்த திருமுருகாற்றுப்படையில் அறுபடை வீடுகளை பற்றி பாடும் பொழுது 5வது வீடாகிய குன்றுதோராடல் என்னும் ஊரில் உள்ள இறைவனை பாடும் பொழுது, செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தந்தளிர் துயல்வரும் காதினன் கச்சினன் கழலினன் செச்சை கன்னியன் குழலன் கோட்டன் குறும்பல் ஏத்தான் என்று பாடியிருக்கிறார். இந்த பாடலில் குழலன் என்ற சொல் குன்றுதோராடல் என்னும் இடத்தில் முருகன் புல்லாங்குழல் வாசித்ததாக அறிய முடிகிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: மக்களே, இதுவரை வேதமும் நாதமும் உரையினை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுபவன ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இதாக ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: வித்தியாசமான பல்களை அழியலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டு இருக்கீங்க. நேரம் 8:40 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய குறுஞ்செய்தி. வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வார மந்திரியாரே. இப்படி அமரும் உம்மிடம் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேச வேண்டும்.
0: முக்கிய விஷயமா மன்னர் வேந்தே? அயல் நாட்டு மன்னர்கள் யாராவது செய்தி அனுப்பியிருக்கிறார்களா?
1: இல்லை மந்திரியாரே.
0: ஒற்றன் ஏதாவது முக்கிய செய்தி கொண்டு வந்திருக்கிறானா?
1: இல்லை மந்திரியாரே.
0: ஒருவேளை எதிரி நாட்டு மன்னன் வீரபாகு போர் தூது அனுப்பியிருக்கிறானோ?
1: என்ன வீரபாகுவா? அவன் பெயரை இப்போது தேவையில்லாமல் ஞாபகப்படுத்தி எதற்கு மந்திரியாரே பயன்படுத்துகிறேன்?
0: அதுவும் இல்லையா, பின்னர் என்ன முக்கிய விஷயமாக இருக்கும்?
1: நான் அயல் நாட்டிற்கு சுற்றுலா செல்ல போகிறேன். அதுவும் உலகை சுற்றி வலம் வரப்போகிறேன்.
0: அப்படியா, எது செல்ல போகிறீர்கள் மன்னா?
1: எல்லா இடங்களிலும் விமானத்தில் தான் பயணிக்க போகிறேன்.
0: உலகத்தை சுற்றி விமானத்தில்? ஐயோ, நமது அரண்மனை கஜானா என்ன காலியாகிவிடுமே மன்னர் வேந்தே. நான் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன்.
1: என்ன செய்தி?
0: அதாவது எதிர்காலத்தில் விமான பயணங்களில் டர்புலன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்களாம்.
1: டர்புலன்ஸ் என்றால் என்ன மந்திரியாரே?
0: இதற்கு தான் குருகுலத்தில் ஆங்கில வகுப்பை கட்டடித்து கிரிக்கெட் விளையாட போக வேண்டாம் என்று கூறினேன். கேட்டீர்களாமண்ணா? இப்போது ஆங்கிலம் தெரியாமல் திணற வேண்டியது.
1: ராஜ ரகசியங்கள் எல்லாம் எதற்கு மந்திரியாரே வெளியே கசிய விடுகிறீர்? அடக்கி வாசியும். முதலில் டர்புலன்ஸ் என்றால் என்ன என்று கூறி தொலையும்.
0: விமானத்தில் டர்புலன்ஸ் ஏற்படலாம் என்றால் விமான பயணத்தின் போது விமானம் குலுங்கலாம் கொந்தளிக்கலாம் என்று அர்த்தம் அண்ணா.
1: இது என்ன அதிசயமாக இருக்கிறது? கடல் கொந்தளிப்பு கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன, விமான பயணத்தில் கொந்தளிப்பு குலுங்குகிறது என்றால் நம்ப முடியவில்லையே.
0: மன்னா, நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் விஞ்ஞானிகள் தான் இதை தெரிவித்து இருக்கிறார்கள். அதுவும் இனி விமான பயணங்களில் இந்த கொந்தளிப்பும் குலுங்கலும் அதிகமாக இருக்க காரணமாக இருப்பது காலநிலை மாற்றம் தான் என்று கூறியிருக்கிறார்கள்.
1: என்ன, காலநிலை மாற்ற காரணமா? அது எப்படி மந்திரியாரே சாத்தியமாகும்?
0: பொதுவாக மேகங்கள், மோசமான வானிலை அல்லது மலை மீது வீசும் காற்று காரணமாக விமானத்தில் டர்புலன்ஸ் ஏற்படுவது வழக்கம் அண்ணா.
1: மந்திரியாரே, விமானத்தை ஓட்டி வரும் விமானிகள் இதை தடுக்க மாட்டார்களா?
0: பெரும்பாலும் இது நிகழும் போது விமானிகள் இதை தவிர்க்க திட்டமிடுவார்கள். ஆனால் கிளியர் ஏர் டர்புலன்ஸ் என்று ஒரு வகை உள்ளது. பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாத இவற்றை முன்கூட்டியே கண்டறிவது கடினமாம்மண்ணா. தற்போது இந்த கிளியர் ஏர் டர்புலன்ஸ் என்பது அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்.
1: ஓஹோ, அப்படியா? அப்போ இதற்கு முன்பு இது போன்று நிகழ்ந்ததில்லையா?
0: நிகழ்ந்திருக்கின்றன மன்னா, இதை விட குறைவாகத்தான் நிகழ்ந்திருக்கின்றன மன்னா. கடந்த 40 வருடங்களில் இது போன்று கிளியர் ஏர் டர்புலன்ஸ் என்பது வடக்கு அட்லாண்டிக் கடலின் மேல் பகுதியில் 55% மற்ற பகுதியில் கணிசமாகவும் அதிகரித்துள்ளது.

0: ஒரு ஆய்வு கூறுவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.
1: மந்திரியாரி, இந்த கிளியர் ஏர் டர்புலன்ஸ் இப்படி அதிகரிக்க என்ன காரணம்?
0: உலகில் கார்பன் வெளியிடுவது அதிகரித்திருப்பது நமக்கு தெரியுமல்லவா. இந்த கார்பன் வெளியீட்டினால் உண்டாகும் சூடான காற்று காரணமாக கடல் மட்டத்திலிருந்து அதிகமான உயரமான பகுதிகளில் காற்றில் ஏற்படும் மாற்றங்கள் தான் இதற்கு காரணம் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர்.
1: மந்திரியாரி, அப்போது விமான பயணத்தில் இவற்றை நம்மால் தடுக்க இயலாதா?
0: அண்ணா, இவ்வகை டர்புலன்ஸை எதிர்கொள்ளும் விதத்திலேயே விமானங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் எதிர்காலத்தில் ஏற்படும் டர்புலன்ஸ்களால் விமானத்திற்கு சிறிதளவு சேதாரம் கூட ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். அதனால் விமான பயணத்தின் போது சீட் பெல்ட் அணியாவிட்டால் பயணிகளுக்கும் விமான பணியாளர்களுக்கும் தீவிர காயங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகின்றனர்.
1: ஓஹோ, அப்படியா? மந்திரியாரி, அப்போது இதற்கு தீர்வே இல்லையா?
0: அதாவது மன்னா, எதிர்காலத்தில் கிளியர் ஏர் டர்புலன்ஸை கணிக்க முடியும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதுவரை விமான பணியாளர்கள் கூறுவதை கேட்பதும் அவர்கள் சொல்வதை கேட்டு சீட் பெல்ட் அணிவதும் தான் சிறந்ததாம்.
1: அப்பாடா, நானும் ஏதோ இனி விமானத்தில் பயணிக்க முடியாதோ என்று நினைத்து விட்டேன்.
0: மன்னர் வேந்தே, தாங்கள் தான் எப்போதும் பயத்துடனே விமானத்தில் பயணிக்கிறீர்கள்.
1: பயமா? எனக்கா? அப்படி என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்பவன் நான். ஆனால் உயரம் என்றால் லைட்டாக பயந்தான்.
0: மன்னா, அப்படியே சற்று மேலே பாருங்கள்.
1: அங்கே என்ன?
0: மன்னா, தாங்கள் விமானத்தில் பயணம் செய்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு கிளியர் ஏர் டர்புலன்ஸ் வருகிறது, விமானம் குலுங்குகிறது, கொந்தளிக்கிறது.
1: ஐயோ, வேண்டாம் மந்திரியாரே, வேண்டாம். கற்பனையே படு பயங்கரமாக இருக்கிறது. நம் விமான பயணத்தை தவிர்த்து விடுவோம். தற்காலிகமாக உலக சுற்று பயணத்தை தள்ளி போடுவோம்.
0: அப்பாடா, அருமை கஜானா தப்பியது.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: நற்பமாக சனி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலையடி வாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். 10 தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 தூரம் தானே போக முடியும். அதுக்கும் அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது? நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே. அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா அது ஒரு 5 தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு

0: 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பார், மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும்பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரிகிறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டால் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது, கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: இஞ்சி ஏடு பழக மஞ்சச்சவா பழக

மக்களே, திரைசிலை நிகழ்ச்சியில் நிறைவு பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 9 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனை தொடர்ந்து ஆனது பொங்கற்ற நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா, மனம் இல்லையா?

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ் ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள், திரைப்படத்துறையினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் கோவாவில் நேற்று நிறைவடைந்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதிகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பேசுறோம், அவங்க அஞ்சு பேரும் ஒரே போன. இந்த கைபேசி நமக்கு உதவியா இருக்கு. இந்த கைபேசி வந்து நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா மாதிரி நடிச்சுக்கணும்.
1: அதை
0: கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்திருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும் குடும்பத்துக்குள்ள, நம்ம பார்த்து பேசி தீர்த்துக்கலாம். அஞ்சு பேரு என் பேரவசு நான் தாத்தா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, மருமகா கேட்டமா உடம்ப பாத்துக்கிடுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, அப்ப இந்த குறையான பேசுறதுல கண்டுபிடிச்சிருவேன் புது முண்டாடிகள் சண்டை இருக்கு
1: அப்படின்னு.
0: இத்தனைக்கு எங்க கூட்டுக்கு வரும்போது இப்ப மருமகம் மக எல்லாரும் எங்க இருப்பாங்க, அம்மா காலில் உள்ளத பாப்பாங்க பிள்ளைகளுக்கு.
1: வணக்கம்
2: அன்பு தோழி அவர்களுக்கு, இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம்.
1: நல்லா இருக்கிறோம், ரொம்ப நாள் ஆச்சு பேசி, சொல்லுங்க.
2: அதாவது நான் வந்து டெய்லி பேசிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள்.
1: ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க.
2: அப்ப என்ன காரணம், நேரம்லாம் இருக்கு, அந்த
1: மனசு இல்லை,
2: அந்த மனசு வரணும். இன்னைக்கு சரி கார்த்திக் அம்மா வந்திருக்காங்க, பேசணும்னு மனசு வரணும்.
1: சரி, அப்ப இவ்வளவு நாள் கார்த்திகிட்ட பேசுறது
2: வேலையா போயிருக்கலாம். அதனால இந்த மனசு இருந்தா அந்த நேரத்தை உருவாக்கிடலாம். அப்ப என் கூட சில உறவு நண்பர்கள் சொல்லுவாங்க, பேசுறதுக்கே நேரம் இல்ல அப்படிம்பாங்க. ஆனா அவங்க டெய்லி ரேடியோல பேசிட்டு
1: இருக்காங்க.
2: அப்ப அதுக்கு நேரம் இருக்கு, நம்மகிட்ட நேரம் இல்லையா அப்படிங்கிற எண்ணம் வந்து தோன்றது. அந்த நேரத்தை நம்ம உருவாக்கணும். அதாவது எந்த நேரமும் வேலையா இருந்தாலும் கூட அதுல ஒரு மணி நேரத்துல ஒரு பத்து நிமிஷத்தை
1: ஒதுக்கலாமே,
2: மனசு வரணும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள், உறவுகள், இதை கூடிய பேசக்கூடிய எண்ணங்கள் வரணும்.
1: சரி சரி,
2: அந்த மனசு இருந்தா கண்டிப்பா எந்த நேரத்தையும் நம்ம உருவாக்கலாம்.
1: கண்டிப்பான கண்டிப்பான. நன்றி நன்றி நீங்கள்.
2: நன்றிமா நன்றிமா.
1: நன்றி. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ உறவுகளோடு உறவாடியதுக்கு 24 மணி நேரம் இருக்குது, ஆனா அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த நேரத்திற்கான மனது இல்லை அப்படிங்கறது நிறைய நேர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இருந்தா கூட ஒரு சிலர் மனசெல்லாம் இருக்குதுங்க, உண்மையிலேயே நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. காலையில எழும்பி வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்து, பள்ளி நாட்கள் அப்படின்னா குழந்தைகளெல்லாம் பள்ளியில விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போறது, இது வெளியில வேலைக்கு போவர்களுடைய நிலையா இருக்குது. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இன்னைக்கு தான் வந்து இதெல்லாம் மசாலாலாம் காய வச்சு அரைச்சி எடுக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பணிகளில் அவங்க வந்து மூழ்கிடுறாங்க. இப்படி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பக்கம், வெளியில வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு பக்கம், பரபரப்பான உலகம் தான். இருந்தா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், சொந்தங்கள்னு சொல்லக்கூடிய இரத்த உறவுகள், நம்மோடு பிறந்தவர்கள், நம்மோடு பழகியவர்கள், நெருங்கிய உறவினர், தோழிகள், இவங்களோடலாம் பேசுறதுக்கு உண்மையிலேயே நமக்கு நேரம் இல்லையா, இல்ல மனசு இல்லையா, நேரம்லாம் இருக்குது அவங்கள போட்டு என்னத்த பேசுறது, அந்த நேரத்துல வேற ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு அந்த செல் அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துடுறாங்களா, என்ன நினைக்கிறீங்க, நேரம் இல்லையா மனம் இல்லையா? தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. இப்போ பாடல் உங்களுக்காக பாடல் கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: மனவாள்களை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி தொழில்வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸில் 9:21 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா மனம் இல்லையா? ரொம்ப அதிகமான வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனசெலாம் இருக்குங்க, நேரம் தான் இல்லை அப்படிம்பாங்க. ஆனாலும் அதிக வேலைகளுக்கு இடையில் மனம் வந்து பேசக்கூடிய உறவுகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு பக்கம் மனதில்லாமல் பேசாமல் இருக்கக்கூடிய உறவுகளும் இருக்க தான் செய்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர்களுடைய கருத்துக்கள் என்ன கேட்டலாம்? வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை வள ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரங்கல் எம் ஜெகதீசனம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
1: மனசு இருக்குதுமா, நேரம் தான் இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும்.
0: சரி,
1: மனசு 100% மனசு இருக்குது. நான் கூட காலையில 4:30 எழும்பிடுவேன், 6 வேலையை கிளம்புன்னா திருப்பி நான் வீட்டுக்கு போறது 9 ஆகும். இதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரைக்கும் டியூட்டி தான். நான் ஒரு மருத்துவருக்கு வாகனம் ஓட்டிட்டு இருக்கேன், இன்னைக்கும் டியூட்டி தான். இது மாதிரி லீவுல வந்து நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட நான் நேரத்தை ஒதுக்கி நாமமே பசியாறி போய் நம்ம பேசுறோம். தங்கச்சியா இருக்கலாம், மாமா வீடா இருக்கலாம், சொந்த பந்தங்கள் அத்தனை பேருகிட்டையும் நேரம் கிடைக்கும் போது நம்ம பஸ் பிடிச்சு பையன்டா கேப்பேன், போயிட்டு வருவோமான்னு. அவன் வேற ப்ரோக்ராம் இருக்குன்னு அவனை பார்த்தா நம்ம கதை ஆகாதுன்ட்டு நம்ம பஸ் பிடிச்சிருவோம். கழிஞ்ச வாரம் கூட என் தங்கச்சி வீட்டுக்கு நான் போனேன், மதியத்துக்கு மேல, மதியம் வரைக்கும் டியூட்டி இருந்தது, மதியத்துக்கு மேல நான் போய்கிட்டு 7:00 தான் நான் கிளம்பி வந்தேன். இப்ப இந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி, ஆனா மனசு நமக்கு எல்லார்ட்டையும் பார்க்கணும், எல்லார்ட்டையும் உறவாடிட்டு இருக்கணும், அந்த அன்பு இருக்குது. நேரம் இல்லாததுனால நம்ம ஒதுக்கி நம்ம எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது என்னுடைய கருத்து.
0: உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை வச்சு நீங்கள் அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இந்த மாதிரி சூழல்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். இந்த மாதிரி விடுமுறை விடுப்பே இல்லாத ஒரு வேலைகள் தொடர்ந்து இருக்கும் பொழுது உறவுகளோடு பேசுறதுக்கு மனம் இருந்தாலும் கூட நேரம் ஒதுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கத்தான் செய்யுது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் கருத்து. வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளம் வந்து காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். முதல் நேரம் வருவீங்க.

0: என்னை பொறுத்த வரைக்குமா பேசுறதுக்கும் நேரமும் மனசும் இருக்குமா, ஆனா அந்த வயசானதுனால என் பேச்ச கேக்குறதுக்கு ஆளுகள்
1: ஆள் இல்ல. அடடா,
0: எனக்கு மட்டும் இல்ல வயசானவளுக்கு கூட இதே நிலைமை. அவன் கிடைக்கிற பழைய பஞ்சாங்க கொண்டு குளையத்து
1: விடுவாங்க.
0: அந்த பழைய பஞ்சாங்க பெரிய பல்கலைக்கழகம் வந்து வருங்கால பிள்ளைக்கு தெரியாதுமா.
1: எங்க
0: சத்தபதி சிவாஜி வீரராஜிவாசி ஆனதே அவன் அம்மா அவெல்லாம் கதை கேட்டுதான் அவங்களா. இதெல்லாம் நம்ம மாதிரி பெருசுகளுக்கெல்லாம் மரியாதை இல்லைன்னா அதனால மனசு இருக்கு. பேரம்பேட்டையோட பக்கத்துல விட மாட்டாங்க. மேல லேசா இருமிட்டார்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒட்டிக்கின்னு சொல்லி பேரம்பேட்டையோட ஒட்ட விடுறது இல்லைங்கம்மா.
1: எப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாயிருச்சு.
0: மனமும் இருக்கு நேரமும் இருக்கு கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை.
1: நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். வித்தியாசமான சிந்தனைகள் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது இல்லையா? ஒருத்தர் நேரம் இருக்கு மனம் இருக்கு பணம் இல்லைன்னாங்க. இங்க நேரம் இருக்கு மனம் இருக்கு ஆனா யாரோட பேசுறது, உறவுகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். கொஞ்சம் சிந்திப்போம் மக்களே. நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம். அதற்குரிய காலம் வரும்போது நாம் இந்த உலக வாழ்க்கையை நீத்து நம்ம வேறு உலகம் போகிறோம், அல்ல இந்த உலக வாழ்க்கையை நாம் நீர்த்து கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய உறவுகளோடு நல்ல மகிழ்ச்சி இருந்து பேசி பழகி, அதற்காகத்தானே உறவுகள், நம்மை போன்ற மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தால் கூட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு சூழலில் அமைகிறது. நாமெல்லாம் சூழ்நிலை கைதிகள் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துப்போம் தான். இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டம் ரொம்ப பரபரப்பானது. நம்ம வந்து நேரில் போய் பேசணும்னு அவசியம் இல்லை. அதற்கான ஒரு இயந்திரத்தை கையில் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுலேயுமே பேசுறதுக்கு நேரம் இல்லையா, மனசு இல்லையா? ஏன் உறவுகளோட நேரம் செலவழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ளே வந்து தான் இப்படி ஒரு சிந்தனையை நான் மக்கள் கிட்ட கேட்டுட்ருக்கிறேன். இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா, மனம் இல்லையா? நிலஷ் அவர்களுடைய அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள்பட்டிலிருந்து கோமதி நமக்கு
1: சொல்லுங்கம்மா.
2: ஹலோ. சொல்றேன் மேடம். நேற்று வந்து நைட்டு நான் படுக்கும்போது நினைச்சேன் இன்னைக்கு சித்தி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அம்மா சொன்னா ஆமா நாளைக்கு சித்தி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. அம்மாவும் ரெடியா இருந்தா காலையில வாக்கிங் போயிட்டு வந்தோம்னு சித்தி வீட்டுக்கு போக வேண்டாமா. இல்ல, இந்த பேப்பரை படிச்சுட்டு வரேன். பேப்பரை படிச்சு விடனே போன் வந்தது. போன்லயே இருந்தாச்சு. மணி 9:30 ஆயிட்டுது. சீக்கிரம் முடிச்சிடும் மேடம். 9:30 ஆன உடனே சரிடா நேராச்சு, நாளைக்கு இப்ப இது சாப்பிட்டுட்டு காலையில சாப்பிட்டுருவோம், சாப்பிட்டுட்டு போவோம், 11 மணிக்கு போவோம்னா. சரின்னுட்டு 11 மணிக்கு ஒன்னொன்னா பாத்துக்கிட்டு இருந்ததுல இது ஒரு முக்கியமான கட்டம் எதுல வெப்சீரிஸ்ல அதை பார்த்துட்டு ஏன்னா இருமா கொஞ்ச நேரம் தான் வந்துருவேன் அப்படின்னு சொன்னதும் சரின்னு அம்மாவும் ஒத்துக்கிட்டா சரின்ட்டா. சரின்னு அதை பாத்துட்டு கடைசியில 2:30 ஆயிட்டது. அப்ப சொல்வா இப்ப போவேண்டாம், இப்பயும் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவா, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு போவோம்னா. 4 மணிக்கு அம்மா ரெடி ஆயிட்டா, அவன் கையில போன் இருக்கு. என்னன்னா நான் வந்து இது தாயக்கட்டை விட்டு விளையாட போறேன் அப்படின்னா 5 மணி வரைக்கும் இழுத்துட்டான். 5 மணிக்கு இழுத்த உடனே அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு போன் பண்ணுதான், ஏ இந்த மொபைல்ல இந்த படம் வந்திருக்கு பாருன்னு. 5 மணிக்கு உட்கார்ந்தவன் 7:30 எந்திரிச்சான். கடைசியில அம்மா சொல்லிட்டா உன்னைய நம்பினா எனக்கு காரியம் நடக்காது, நானே நாளைக்கு சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துருதேன். இப்ப நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க நேரம் இல்லையா மனசு இல்லையாங்கிறத.
1: சோ நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்றோம்னு அப்படியே ஒரு நாள் நிகழ்வுகளை படமா சொல்லிட்டீங்க. போங்க, இத கேட்டுட்டு இருக்கவங்களும் ஆமா ஆமா நாங்களும் அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
2: இந்த மாதிரி ஒரு இதுல சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. மனசு நல்ல மனசு இருக்கு, நேரம் இல்ல, டெக்னாலஜி வளர்ச்சியினால.
1: நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. இன்றைய ஆனந்த பொங்காற்றின் நேரலை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா, மனம் இல்லையா? போற பக்க பார்த்தா உறவுகள் அப்படிங்கிற வார்த்தையே தமிழ்ல இல்லாம போயிரும் போல இருக்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கீழே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: நேரம் 9:30 ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனந்த பூங்காற்று. இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா மனம் இல்லையா நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்மா.
3: வணக்கம்.
4: தேனியிலிருந்து நீதி மோகன்.
3: வணக்கம், சொல்லுங்கய்யா.
4: வணக்கம். இந்த உறவுகள் வந்து மீண்டும் பிறப்பதில்லை, அதனால அது கொஞ்சம் அந்த மனசு வச்சாமே எல்லாத்தையும் ஈஸியா நேரம் தரனால வந்துடும்.
3: அப்ப மனசுதான்
4: ஒரு இடவை தான் அந்த உறவுகள் வரும், திரும்பி அடுத்த ஜென்மம் இருந்தா
3: தான்.
4: ஏன்னா அந்த உறவுகள் இந்த போயிடுச்சுன்னா திரும்பி கிடைக்காது.
3: அதனால உறவுகளோட உறவாடுங்கள், மனது வையுங்கள்னு சொல்றீங்க.
4: மனசு மனசு வச்சா நேரம் தன்னால வந்துடும்.
3: சரிங்க ஐயா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம். கார்த்தியா இருக்கு, தேனி மாவட்டம் சின்னமுனு சசிகலா பேசுறேன்ப்பா.
3: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
5: அதாவது நம்ம தட்டுல சாப்பாட போட்டுட்டு அதை பார்த்து கூட சாப்பிடாம தலைக்கு மேல வேலை இருக்கிற மாதிரி நினைச்சு கைபேசியை பார்த்துக்கிட்டே குறிப்புகளை பார்த்து கொண்டு இந்த இருக்கின்ற சூழ்நிலையில பார்க்க போல கிடைக்கின்ற நேரத்தை வந்து பயனுள்ள வகையில் செலவழிக்காமல், அதாவது அடுத்த வீடு எடுத்து வீட்டுக்கு உறவை பார்த்தாலே பேசுறான பயத்துல கதவை சாத்தி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. இப்ப இந்த சமயத்துலப்பா நம்ம மனசு இருக்குதுப்பா, மனசு இருந்தாலும் அவன் வந்து பேசிடுவானே அப்படின்னு பயத்துல நம்ம செல்ல பாக்குற நேரம் குறைஞ்சு போயிருமே நினைச்சு வீணா நேரத்தை செலவழிக்கிறப்பா. உறவுகள் வேண்டும் என்று நினைத்தால் நேரத்தை ஒதுக்கி பயனுள்ள வகையில் செலவழித்தால் உறவு வந்து நம்ம எந்த காலத்திலும் கை கொடுக்கும். நன்றிப்பா.
3: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உறவுகளோட பேசுறதுக்கு நேரம் இருக்குது, மனசும் இருக்குது, ஆனா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருதுங்கிறாங்க. உறவுகள் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட போய் என்ன பேசுறது அப்படின்னு மக்களுடைய சிந்தனைகள் வித்தியாசமா போயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில இருக்கிற அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
6: காலை வணக்கம்.
3: காலை வணக்கம்
6: மேடம். திருநெல்வேலி மேலப்பாளையத்துல இருந்து மேடம். அபுல் பாரி.
3: அபுல் பாரித், இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
6: ஆமா மேடம், ஆமா. இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது மேடம்.
3: சூப்பர் சூப்பர். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அதுதான் வித்தியாசமான பேரு கேள்விப்படுறோமே. தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சிக்கு வாங்க, அன்போடு வரவேற்கிறோம். நெல்லை பண்பலை 102.6 சார்பாக வருக வருக சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
6: என்னுடைய கருத்துப்படி நேரம் இல்லைதான் மேடம். மனசு இருக்குது,
3: சரி,
6: டெய்லி பேசணும் அப்படிங்கிற மனசு இருக்கு,
3: சரி,
6: வேலை பழுவின் காரணமாக நேரம் இல்லை மேடம்.
3: நேரம் ஒதுக்க முடியல, வேலை அவ்வளவுதானே இருக்குது.
6: ஆமா மேடம்.
3: இப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கோமே, மத்தவங்களோட எல்லாம் பேசாம அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குதா?
6: ஆமா மேடம்,
3: கண்டிப்பா இருக்குது, அதுவும் இருக்குது.
6: அப்ப
3: உங்களை பொறுத்த வரைக்கும் நேரம் தான் இல்ல
6: எல்லாருமே. ஆமா மேடம்.
3: சூப்பர் சூப்பர், நன்றி.
6: எல்லாருமே குடும்பத்தோட ஒருவரோட சந்தோஷமா இருக்கணும் மேடம், அதான் என்னுடைய ஆசையும் கூட.
3: ஆனா அதற்கான ஒரு நேரம் இல்ல உங்களுக்கு.
6: ஆமா மேடம்.
3: சரிங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.

மக்களை ஆனந்த பங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா, மனம் இல்லையா? உண்மையிலேயே மனிதர்கள் பரபரப்பான உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வித்தியாச வித்தியாசமான தொழில்களில் நம்மளை வந்து ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம். இருந்தால் கூட எல்லா நேரங்களிலும் வேலை செஞ்சு நாம் அழுத்து தான் போவோம். ஓய்வு நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அந்த ஓய்வு நேரத்தில் கூட நாம் உறவுகளோட உறவாடணும் அப்படின்னு நினைக்காம, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் அந்த ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துடுறது, அவங்கள்ட்ட போய் என்ன பேசுறது, நம்ம இதை பார்த்துட்டே நேரத்தை போக்கிறோம் அப்படின்னும் சிலர் தங்களுடைய நேரங்களை இப்படி செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இருக்கிறது. அது தனி மனித தேவையை மட்டுமல்லாது ஒரு சமூகத்தில் இல்லாட்டி ஒரு குடும்பத்தில் எல்லாருடைய தேவைகளையும் ஒட்டுமொத்த தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குது. அதை நாம் பயன்படுத்தக்கூடிய முறையிலும் இருக்குது. உறவுகள் வீட்டுக்கு நேரில் போய் நம்ம சந்தித்து அங்கே தங்கி இருந்து உறவுகளோட நேரத்தை செலவிட்டு நல்லா சாப்பிட்டு வெளியில் எல்லா பக்கமுமே சுற்றுலா அந்த மாதிரி பயணம் செஞ்சு வந்த காலங்கள் நிறைய உண்டு. இப்போ அந்த காலங்கள் குறைஞ்சி போச்சு. ஆனால் முகம் தெரியாத நபர்களுக்கெல்லாம் தினம்தோறும் நம்ம ஃபோனில் இருந்து ஒரு குட் மார்னிங் போகுது, குட் ஆஃப்டர்நூன் போகுது, குட் நைட் போகுது. இந்த மாதிரியான குறுஞ்செய்திகள் ஒவ்வொரு மொபைலுக்கும் பறக்கத்தான் செய்கிறது. ஆனால் முகம் பார்த்து எழக்கூடிய நம்முடைய குடும்பத்தாரிடம் எத்தனை பேர் காலை வணக்கத்தை நாம் சொல்லி மகிழ்ந்திருப்போம்? ஆக நமக்கு மனம் இல்லையா? இல்லை காலை வணக்கம் சொல்கிறதுக்குள்ளே நேரம் இல்லை, டக்குன்னு ஒரு மெசேஜ் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. மனம் இல்லையா, நேரம் இல்லையா? யோசிப்போம், பேசலாம். இப்போ உங்களுக்காக இனிய பாடல்.

0: 9:40 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. மக்களே, இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா, மனம் இல்லையா? நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர்களுக்கான கருத்துக்கள் கேட்டலாம். அவங்ககிட்டயே வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
1: தோரங்கல்ல இருந்து முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: காலையில நல்லா சாப்பிட்டீங்களா?
1: நினைக்கிறேன் சாயங்காலம் 10 மணியா, சாயங்காலம் 5 மணி மேல ஒரு கூட்டம் இருக்கு. கூட்டத்துல போச்சுல உண்மை வந்து உறவுகள்ட்ட பேசினா நேரம் கிடைக்க மாட்டேங்குது, மனம் போரே இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா நேரம் கிடைக்க மாட்டேங்கிறது சொல்லிக்கொண்டு வாழ்த்து சொல்கிறேன். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். நிகழ்ச்சியில் ஒரு மடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பார்ந்த கார்த்திகா அம்மா அவர்களுக்கு மேலப்பாண்டவர் மங்கலம், பத்திரகாளி அம்மன் கோவில் தெரு, ஆறுமுகசாமியின் அன்புகளும் வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
2: அம்மா, நேரம் தாம்மா கம்மிமா, அவசர இதா இருக்குமா, ஓடிக்கிட்டே சாப்பிட வேண்டி இருக்கு.
0: சரி,
2: 9 மணிக்கு ட்ரெயின்னா எங்க வீட்டுல 8:30 கிளம்புறோம். அங்க பறந்து பறந்து போய் எடுத்து அங்க ட்ரெயின் வர்ற நேரத்துக்கு போறோம். அதனால நேரம் கம்மியா இருக்குமா. இப்ப எங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறதுனால நான் போடுற நேரம் அவன் பலசர கடையில சர குடுத்துக்கிட்டு இருக்கான். என்னடா கூட்டமா இருக்குடா, பிறவு போடுங்க. அவன் போடுறது அவன் விருப்பப்படுற நேரத்துக்கு எனக்கு வேலை இருக்கு. இப்படி சூழ்நிலையா இருக்கு.
0: சரி,
2: ஒரு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனாலும் இங்க இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு தான் வைக்க போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க வெளியே போயிட்டா அங்க போயிட்டு திருப்பி வர வேண்டியிருக்கு.
0: சரி,
2: அதனால நேரம் தாமா இப்ப ரொம்ப இதாகி போச்சுமா. உறவுகள் மனசெல்லாம் இருக்குமா, எல்லாத்தையும் வைக்கணும்னு இருக்கத்தான் செய்யுது.
0: சரி சரி,
2: ஆனா நேரங்கள் கொஞ்சம் கம்மி தாமா.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சிக்கு. நன்றி. நிகழ்ச்சியில வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து இரா வெங்கடேசன்
0: பேசுறேங்கம்மா.
3: நேரமா மனமாந்துட்டு இருக்கீங்க. இது ரெண்டுமே இருக்கிற ஆளுக்கு விதின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்லம்மா, அது இதுல சேர விடாது. அதுக்கு காலம் என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி பரபரப்பான விஞ்ஞான மாற்றமும் ஒரு காரணம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதே சமயம் நீங்க கொடுத்துருக்கிற தலைப்பு படி யதார்த்தமான மனிதர்கள் நடந்து கொண்டாக்க வாழ்க்கையில நிறைய சுகமும் துக்கங்களும் அவங்க சேர்ந்து, சுகங்கள் வந்து சேரும், துக்கங்கள் களையப்படும். ஏன்னா அந்த நிலை இல்லாம நம்ம பயணிக்கிறோம்.
0: சரி,
3: இப்ப சகோதரி ஒருத்தங்க அந்த குழந்தையோட அம்மாவும் கதையை சொன்ன மாதிரி, இது வாழ்க்கையில இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்கு. அது இன்னைக்கு அது குறிப்பா யார் எடுத்தோம்னாக்க, இளைஞர்களை சொன்னா இளைஞரை தாண்டி வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க, பெற்றோர்களை சொன்னா பெற்றோர்களை தாண்டி முதியவர்கள் இருக்காங்க. அவங்க அவங்க அவங்க அவங்க பங்குக்கு அவங்க அவங்க நேரத்தை தான் செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர, நம்மளோட நல்ல நேரத்தை பிறரோட பயனுள்ளதா நேர்மறை சிந்தனையோட பழகணும்னு நினைக்கிறதுக்கு முடியல. இதுக்கு முதல் எதிரி யார் காரண விஞ்ஞான உலகத்துல தொல்லைக்காட்சி பெட்டி. அது என்னைக்கு வாசல் கதவு திறந்து உள்ள வந்துச்சோ அன்னைக்கு அங்க இருக்கிற அந்த அமைதி பேச்சு, மக்களோட சிந்தனைகள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சு பின்பக்கமா. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு இருக்கிற கணினி, விரல் தொடுதிரை கணினி காலங்கள், கைபேசி அப்படிங்கும்போது 4 நண்பர்கள் இப்ப என்ன தினம்

0: இந்த வீட்டு வாசல் போறேன், நான்கு நண்பர்கள் அந்த காலத்துல செவத்துக்கட்டையில உட்கார்ந்துட்டு பேசியிருக்கிற திரைப்படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய திரைக்கட விருதலை ராகத்தோட கதையில என்ன சில படங்கள்லாம் செவத்துக்கட்டையில உட்கார்ந்து திரைப்படங்கள்ல எல்லாம் அந்த காலகட்டங்களை பேசுற நண்பர்களை பார்த்திருக்கோம்.
1: அன்னைக்கு
0: அவங்கள பெற்றோர்கள் திட்டுவாங்க, வெட்டி வேலை இல்லாம குட்டி செவத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இன்னைக்கு அதே காலகட்டத்துல அதே நாலு இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்க, எல்லாருமே குனிஞ்சத்துல நிம்மராம அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அந்த நாலு பேருக்குள்ள பேசிக்கல, எது பேசாமே வந்து அந்த இடத்துல உட்கார்றானுங்க, ஒரு நேரத்தை கழிக்கிறானுங்க, பேசாமே எந்திரிச்சு போயிடறானுங்க.
1: சரி, அப்ப நேரமும் இருக்கு மனசும் இருக்கு, ஆனா அவங்க கையில
0: இருக்க விடல,
1: இயந்திரம் வந்து பேச விடாம பண்ணுது.
0: இயந்திரத்தையும் நம்ம விதியம் தான் நினைச்சுக்கணும்.
1: ஓ அப்படி,
0: இந்த மாதிரி இயந்திரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி விதி இருந்திருக்கு இந்த பூமிக்கு, பிரபஞ்சத்துக்கு. பயன்படுத்தி வென்று வரவங்க பேசுவாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க, பழகுவாங்க. நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்திக்க கூடிய எளிமையான தலைப்பு. தலைப்புக்கு உங்களுக்கு வணக்கம் சொல்லி விடைபெற்றுக்கிற வாய்ப்பு.
1: நன்றிங்க, நன்றி நன்றி. இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிய நேரம் இல்லையா, மனம் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொன்னாங்க, அதாவது நாம உறவுகளோடு உறவாடுவதற்கு நேரத்தோடும் மனதோடும் இருந்தால், எந்த உறவோடு நாம உறவாடணும்னு நினைக்கிறோமோ அந்த உறவுகளுக்கு நேரம் இருப்பதில்லை, மனம் இருப்பதில்லை. அப்போ நான் எங்கே ஒரு சொன்னாங்க இல்லையா, அவர் கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதா வந்தால் கூட நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு. அப்போல்லாம் வந்து ஒருவர், அதாவது ஒருவர் வேலைக்கு போனாங்கன்னா ஒருவர் வீட்டில் இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அதனால் கேட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, அவர்களுக்கும் பணி நிமித்தமாக அங்கே இங்கே போகக்கூடியவர்களுக்கும் ஓய்வு அப்படிங்கிறது தேவைப்படுது. நாம் போய் அவங்களுக்கு ஏதோ தொல்லை கொடுத்துடக்கூடாது, அதனால் அவங்க ஓய்வு நேரத்தில் இருக்கிறாங்களா, ரிலாக்ஸாக இருக்கிறாங்களா, அவங்கள நம்ம சந்தித்தா மனம் நிறைவோட மகிழ்ச்சியாக நம்மோட பேசுவாங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்கள சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாமே நம்முடைய நாட்காட்டிகளும் நம்முடைய கடிகாரங்களும் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குதா? அப்போ மனம் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாமல் போயிருச்சா? அந்த ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தையும் அந்த நாட்காட்டியையும் நாம் இயக்கி கொண்டிருப்போம் இல்லையா? சற்று சிந்திப்போம் நேர்களே. இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா, மனம் இல்லையா?
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
3: देश के युवाओं ने ठाना है भारत को आयुष्मान बनाना है. आज ही पात्र लाभार्थियों का आयुष्मान कार्ड बनवाकर उन्हें दे नए साल का उपहार. 60 करोड़ से ज्यादा लाभार्थियों को मिला 5 लाख रुपए के मुफ्त उपचार का अधिकार. आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं. अधिक जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें.

0: 9:01 உங்க வீட்டுல உங்க வாகனத்துல உங்க கடையில உங்க தோட்டத்துல நீங்க கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. மக்கள் இன்றையானது பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா மனம் இல்லையா நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான நேயர்களுடைய கருத்துக்கள் கேட்கலாம். வணக்கம்
1: ஆனந்த பூங்காற்ற விஷயம் கருத்துக்களம் ஆடுகளம் அமர்களம் நிகழ்ச்சி மகிழ்ச்சி அன்பு சகோதரி காட்சியர்களுக்கு காலை வணக்கம். இன்றென்று அன்பா நேரம் அம்பலவானன்
0: நேரம்
1: போகவில்லைன்னு அதாவது இந்த காலம் உங்களுக்கு காலத்து காலம் அவசர காலம் அது எழுந்து எழுந்து வேலை வேலை வேலை ஓல்டு பஸ் கூட நேரம் கிடையாது அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அவசரம் நமக்கு ஒரு அவசரம் அவசியம்னா கண்டிப்பா போய் பார்த்தா ஆகணும் வேற போன்லயே பேசி ஆகணும் போன்ல நம்ம சிலவங்க பேசி இருப்பாங்க
0: அவங்களுக்கு
1: பேர பேசினே சொல்லி இருப்பேன் அப்படி மறந்துருப்பேன். அப்ப இந்த மறதியும் ஒரு காரணம் மன மனம் இல்லைன்னு சொல்ல முடியாது நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது
0: நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. நிகழ்ச்சி நிறைவு நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: கொஞ்ச நேரத்தை உறவுகளோடு பேச வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க பேச மனமே இல்லையா வேற எப்படி நீங்க பேசுவீங்க? உங்க போன் பார்க்க நேரம் இருக்கலாம் கேட்டா எனக்கு நேரம் இல்லைன்றாங்க.
0: சரி
2: 24 மணி நேரமா மேடம் வேலை செய்துட்டு இருக்கீங்க
0: பாருங்க.
2: வெளிப்படும் எதனால ஒன்னு நாள் நம்ம பேச கொள்ள இது அதுக்கு மனமே இல்லாம நம்ம 24 மணி நேரம் இந்த மொபைல்லயும் டிவிலயும் இருந்துட்டு அன்னைக்கு நேரம் எங்க இருந்து வரும்?
0: மனசுதான் இல்ல. இப்போ

0: மானசதான் இல்லை.
1: சரிங்கம்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நிறைய நேயர்களுடைய கருத்துக்களையும் கேட்டாச்சு, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா, மனம் இல்லையா? அதிகமாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் நமக்கு உறவுகளோட பேசுறதுக்கு மனசு இருக்குது, ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது, ஆனால் நேரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. ஆனால் நேரம் இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்ககிட்ட போய் என்னத்தை பேச அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, மனம் இல்லாமல் இருக்கிறது. நேரம் போதவில்லை என்பவர்களுக்கும் அவங்க சொன்ன மாதிரி நேரம் போகவில்லை என்பவர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நான் கேட்ட கேள்விக்கான பதில். அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில் உறவுகளோட பேசுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இன்றைய காலச்சூழலை நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இயந்திரங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு தொழில்நுட்ப உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லாமே காட்சி ஊடகமாக மாறிப்போச்சு. எதையுமே பார்த்து படித்து பேச பழக அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தமும் தெரியாமல், அதற்கான புரிதலும் இல்லாமல் அதை வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ மாறக்கூடிய சூழல் ஆகி போச்சு. எல்லாமே காட்சி ஊடகம், காட்சி நிலையில் தான் நம்ம இப்போ மாறிட்டுருக்குறோம். அதனால தான் உறவுகளோடு பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரமாட்டேங்குது, மனம் விட்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரமாட்டேங்குது. பேசுனா சில விஷயங்கள் மாறும், பேசுனா சில நல்ல விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலை மாறி, மனசு கஷ்டமாக இருக்கா இதை பார்ப்போம், மனசு சந்தோஷமாக இருக்கா இதை பார்ப்போம் அப்படின்னு எல்லாமே காட்சி வழியாக மாறினால தான் நம்ம பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போகுது. உறவுகளோடு உறவாடுதல் என்பது நாம் ஒருவருக்கொருவர் அன்பு பேசி பழகுவதில், ஒருத்தருக்கான மகிழ்ச்சியில் பங்கேற்று அதை பாராட்டுவதில், ஒருத்தருக்கான துக்கத்தில் நாம் பங்கேற்று அதை ஆறுதல் சொல்லுவதில் இருக்கிறது. ஆனால் இப்போ எல்லாமே காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்ததுனால, பேசுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைந்ததால், நேரம் இருக்கிறதோ மனம் இருக்கிறதோ, நேரம் இல்லையோ மனம் இல்லையோ, காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைத்து பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். இந்த கருத்தை சொல்லி நிகழ்ச்சியை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பங்கேற்று கருத்துரைத்த அன்பு நெஞ்சங்களுக்கும் கேட்டு ரசித்த நே நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்வது நிலை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சியில நீங்க பேசக்கூடிய தலைப்பு, மறக்க முடியாத டீச்சர் யாரு? மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சார்,
2: வணக்கம்.
1: லைனுக்கு வந்துட்டீங்களா?
2: என்ன
1: பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து பாண்டிய நாட்டு தங்கம் படத்துல வந்து ஏழை இளஞ்சொலி அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: பாடல் கொடுத்துல, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேனே, ஆன்சர் தெரியுமா?
2: ஆமா, காண்டர் ரெண்டு அங்கிட்டீங்க. அதுக்கு ஆப்ஷன் கொடுங்க.
1: ஆப்ஷன் கொடுக்கவா? ஆப்ஷன் ஏ வந்து சுந்தரர், ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். ஆன்சர் என்ன?
2: திருநாவுக்கரசர்.
1: திருநாவுக்கரசர் பதில் கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம். நன்றி
1: நன்றி. உங்களுக்கான பாடலும் வரும். நன்றி. தாண்டகம் அப்படிங்கிற விருத்த பாவகைய பாடினதால தாண்டக வேந்தர் அப்படிங்கிற பேரு உண்டு திருநாவுக்கரசருக்கு. திருஞான சம்பந்தர் அவர்கள் வந்து இவரை வந்து அப்பர் அப்படின்னு அழைச்சாருன்னு சொல்லுவாங்க. இவரோட இயற்பெயர் வந்து மருள் நீக்கியார் அப்படிங்கிறது தான் திருநாவுக்கரசர் அவங்களுடைய இயற்பெயர். தேவார பாடல்களை பாடினவங்கள இவங்களும் ஒருத்தங்க. அடுத்த நேருக்கான கேள்வி, கரிகால சோழனால் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உலக புகழ் பெற்ற பழமையான அணை எது? ரொம்ப எளிமையான கேள்விதான், யோசிச்சுட்டே இருங்க. முருகன் சாருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM Rainbow 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல். கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: மனம் பிரமதே நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தான் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
6: வணக்கம் அன்புடன் ஜமி.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
5: கந்தசாமி சார், எப்படி இருக்கிறீங்க?
6: என்ன மேடம்,
5: எப்படி இருக்கிறீங்க?
6: சூப்பரா இருக்கு. நான் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்செங்கோடு பஸ்ல போயிட்டு இருக்கேன்.
5: அப்படிங்களா, சரி.
6: கோடை பண்பலையினுடைய விழாவுக்காக.
5: சரிங்க சரிங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
6: கருப்பு தாய் எனக்கு வெட்டி குடிக்கப்பட்டிருந்தது.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
6: கண்டிப்பா தெரியுமா மேடம்.
5: என்ன க்வெஸ்சன் கேட்டேன்?
6: கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை. கல்லணை கட்டிதான் கேட்டீங்க?
5: ஆமா.
6: பாட்டு வச்சு
5: பாட்டை வச்சே பதில சொல்லியாச்சு இல்லையா? கரிகால சோழனால் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உலகின் பழமையான அணை, உலகத்திலே ரொம்ப புகழ் பெற்ற அணை அதான். சரியா, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. கல்லும் களிமண் இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்து தண்ணீர் இல்லாம அஸ்திவாரம் போட்டிருக்காங்க அந்த கல்லணைக்கு. இந்த அஸ்திவாரம் எப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் காட்டன் அப்படிங்கிறவங்க ஆய்வு செஞ்சு தமிழர்கள் இப்படி வேப்பானவங்களா அப்படின்னு சொல்லி பாராட்டியும் இருக்கிறாங்க. கல்லு, கற்கள், அதோட களிமண், அதை சேர்த்து தண்ணீர் இல்லாமல் அஸ்திவாரம் போட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்? அது அப்போவே அதை வந்து ஒரு ஆங்கிலேயரே வந்து வேந்திருக்காங்க தமிழர்களோட அந்த கட்டிட கலையை பார்த்து. அடுத்த நேயருக்கான க்வெஸ்சன் என்னன்னு கேட்டலாமா? அம்பை நெல் ஆராய்ச்சி நிலையத்தால் உருவாக்கப்பட்ட பாரம்பரிய குறுகிய கால நெல் வகை எது? அம்பை நெல் ஆராய்ச்சி நிலையத்தால் உருவாக்கப்பட்ட பாரம்பரிய குறுகிய கால நெல் வகை எது? ஆன்சரோட பாடல் கேட்க தயாராக இருங்க. இப்போ அந்த நேயருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேயர். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாகநேரிலிருந்து கணேசன் பேசுறேன்.
3: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து கண்ணா உன்னை தேடுகிறேன் பாட்டு வேணும்.
3: சரி, நான் நிகழ்ச்சி

0: ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
1: என்ன கேள்வி சொல்லுங்க.
0: அம்பை நெல் ஆராய்ச்சி நிலையத்தால் உருவாக்கப்பட்ட பாரம்பரிய குறுகிய கால நெல் வகை எது?
1: அம்பை 16.
0: அம்பை 16, அதுதான் பதில். அழகா சொன்னீங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, நன்றி.
1: நன்றி.
0: 110ல் இருந்து 115 நாட்கள் வந்து அம்பை 16 நெல் ரகம் வந்து விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் எளிதாக கிடைக்கக்கூடிய நெல் ரகம் அம்பை 16. அடுத்து வரும் நேயர் பாடல் கேட்கணும்னு வருவாங்கல்ல, அவங்களுக்கு கொஸ்டின். பாடகி சுசீலாம்மா இருக்காங்க இல்லையா, பி சுசீலாம்மா, அவங்க பிறந்த மாநிலம் எது? யோசிச்சு வைங்க பதில். இந்த நேயருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
4: மேகம் பூப்பூவாய் தூவும்.
3: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
4: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
3: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
5: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
3: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
6: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
3: என்ன இசை மலையா?
7: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
3: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
6: இது 102.6.
8: நேரம் 10:34. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
9: இனிய ஞாயிற்காலை உற்சாக வணக்கம். சென்னையில இருந்து மயிலாப்பூர் பட்டாபிங்க.
8: வணக்கம் சார், வணக்கம்.
9: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னக்கிளி படம் ஜானகி மா இது கொத்தரம் பாடல் நான் கேக்குறேன். மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே, அந்த பாடல்
8: பாடல் கொடுத்தல. நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
9: ஆந்திர மாநிலம்.
8: என்ன க்வெஸ்சன் கேட்டேன்? பிறந்த மாநிலம் வந்து ஆந்திரா. கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
9: நன்றி.
8: நிகழ்ச்சியில அடுத்து பாடல் கேட்கறதுக்காக தயாரா இருப்பாங்கல்ல, அந்த நேயருக்கான கேள்வி, இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் எது? இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் எது? பதில யோசிச்சுட்டு பாடல் கேட்க ரெடியா இருங்க. இப்ப இந்த நேயருக்காக இந்த பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில கேரள மாநிலம் பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகத்தை பத்தி கார்த்திகா நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. கேம் ஷோ பொதிகை தும்பி 4-2 கேட்கலாம். உங்க வீட்டு குட்டீஸ் கலந்துக்கலாம் 5-2 அரும்புமொழிகள் நிகழ்ச்சியில. மனம் பிரம்மதே நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில எடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: புதுக்கடல இருந்து மாமன் சரஸ்வதி பேசுறேன்.
0: சாப்பிட்டீங்களா காலையில?
1: இந்தியாவின்
0: மிக சிறந்த சிறந்த சிறிய மாநிலம் எது? நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருமே பதில சொல்லிட்டீங்க. உங்களுக்கான பாடல் வருது. நன்றி மேம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேருக்கான கேள்வி பதில் ஈஸி தான். குவெஸ்டினை கேட்கும் போது இது கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு தோணும். அரத்தி பழம் அல்லது குமளி, குமளி பழம், இது வந்து எந்த பழத்தை சொல்லுவாங்க? அதுதான் ஆன்சர். அரத்தி பழம் அல்லது குமளி பழம் என்று அழைக்கப்படும் பழம் எது? நிகழ்ச்சியில் இந்த நேருக்காக பாடல் வருது. அடுத்த நேருக்கான குவெஸ்டின் இதுதான். ஆன்சரோட வாங்க பாடல் கேட்க.

0: 46 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. உங்களுக்கு விருப்பமான பாடலை மனம் பிரமதை நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் டயல் பண்ணேன், கிடைக்கல. அடுத்து நான் எப்போ பாடல் கேட்கலாம் அப்படின்னா 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்கலாம். வாட்ஸ்அப் எண் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 944-33-607-94. திரும்பவும் சொல்கிறேன், 944-33-607-94. இந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை பிற்பகல் 3:02 கேட்கலாம். இப்போ வரும் நேரம் பார்த்துடலாம். வணக்கம்.
1: எனக்கு வணக்கம்ங்க.

வழித்தந்தை இனிய பாடலோடு நிறைவு பெற்றது மனம் விரும்புதே. நிகழ்ச்சியை கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சாத்தன்குடி முருகன் அவர்கள், கோயம்புத்தூர் கந்தசாமி அவர்கள், நாங்குநேரி கணேசன் அவர்கள், சென்னை பட்டாபி அவர்கள், புதுக்குடி மோகன் சரஸ்வதி அவர்கள், திண்டுக்கல் கணேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் பதில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேரில் இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

ஹரிஹர மகாதேவன் அவர்கள். இரண்டு 2/15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கலாம். 3/2 குக்கு நேர்விருப்ப பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிடித்த பாடல், உங்களுக்கு அந்த உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 4/2 பொதிகை தும்பி, 5/2 அரும்பு மொழிகள், உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியாக அரட்டை அடிக்கும் நேரம். 6 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 திரை இசை, 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபீஃபா 2026 உலகக்கோப்பையின் தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம். 7:32 உழவர் உலகம், கால்நடைகளில் அறுவை சிகிச்சையின் போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் எம் சிஜி சைமன் அவர்கள். 8:05 இளங்காட்சி நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகளோடு பாடல்களும் கேட்கலாம். 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரலில் இசையும் இலக்கியமும், 10 சுகுமான ராகங்களில் தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். 11 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்க. கேட்கறதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் கோ.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் கோ.
3: அன்பு சிநேகிதிகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நவநிலை பண்பலை 102.6 இனி நீங்க கேட்கலாம். பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் சிநேகிதி நிகழ்ச்சி தான். ஒவ்வொரு நாளும் சிநேகிதி நிகழ்ச்சியில பல விஷயங்கள், அதாவது உங்களோட அனுபவங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், தகவல்கள் எல்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படிங்கறத கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நிகழ்ச்சி இப்போ மறுபடியும் கேட்கக்கூடிய நேயர்களுக்காக சொல்லணும் இல்லையா, மறக்க முடியாத டீச்சர் உங்களுடைய வாழ்க்கையில யாரு, ஏன், என்ன காரணம், அதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படிங்கறத கூட நீங்க வந்து நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில பேசுறதுக்காக இன்னைக்கு உங்க கூட இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் பசமிகு முக்குடல் பூபாலன்.
4: நான் உங்கள் செல்ல தொழில் கார்த்திகா.
3: நிகழ்ச்சியில பங்குகிற ஆர்வம் உள்ள சிநேகிதிகள் கால் பண்ணலாம். 0462-256-1132.
4: 0462-256-1133.
3: சொல்லுங்க கார்த்திகா, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய சிநேகிதிகள் வருவாங்க நான் எதிர்பார்க்கறேன்.
4: நிச்சயமா, எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக. அதனால அந்த டீச்சரை பத்தி இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா கிளம்பிட்டு தான் இருப்பாங்க.
3: ஆமா, யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம்.
5: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
5: நான் சேரன் மகாதேவில இருந்து சிவகாமி பேசுறேன்.
3: சேரன் மகாதேவி, சிவகாமி சொல்லுங்க.
5: எனக்கு மறக்க முடியாத டீச்சர் வந்து என்னுடைய ராதா டீச்சர்.
3: என்ன காரணம்?
5: நிறைய, அதாவது ஒரு பாடம் சொல்றதா இருக்கட்டும், படிக்காத பிள்ளைங்க, படிக்க பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அவங்க புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்ன வர வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சேர்ந்ததுல இருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகுந்தனையும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் அவங்க பார்த்த உடனே ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரியே பழகுவாங்க.
4: எந்த கிளாஸ் எடுத்தாங்களா உங்களுக்கு?
5: எனக்கு வந்து 7th 7th 8th.
4: ஓ சூப்பர்.
5: அவங்க மேக்ஸ் எல்லாம் சூப்பரா போடுவாங்க. அவங்கள மாதிரி போட புரியாத மனிதர்கள் கூட புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இன்னொன்னு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க, எங்க ஊர் ஸ்கூல்ல படிச்சவங்க, இடைக்கால சாரதன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஸ்கூல்ல படிச்சு அங்கேயே டீச்சர் ஆகி அங்கேயே ஹெச்எம் ஆகி நல்லாசிரியர் விருது வர வாங்கியிருக்காங்க.
4: சூப்பர் சூப்பர்,
3: நல்ல ஒரு தகவல்.
5: அவ்வளவு ஒரு நல்ல டீச்சர் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். டைம் தான் பார்த்தது அவங்கள பத்தி பேசுறதுக்கு.
3: இன்னைக்கு நீங்க அவங்கள பார்த்து பேசும்போது உங்க பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்கறீங்க அப்படிதானே?
5: ஆமா, இப்ப இன்னைக்கு காலையில இந்த தலைப்பை கேட்டவொடனே அவங்க போன் பண்ணி பேசிட்டேன்.
4: சரி,
5: இன்னைக்கு உங்க டாஸ்கி தான் போடும் ரேடியா வச்சிருக்கேன் அப்படின்னா, ஐயோ நான் கொஞ்சம் வெளியில போறேனே அப்படின்னாங்க.
3: சரி,
5: எங்க மைண்ட கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னாங்க. ரொம்ப பிடிக்கும். காலையில அவங்க கிட்ட பேசிட்டேன். அது மாதிரி பஸ்ல போவையில வரையில நாங்க பாப்போம், எங்க ஊருக்கு வந்தாலும் பாப்போம். எப்ப பார்த்தாலும் நல்லா நல்லா சிரிப்பாங்க. நான் பஸ்ல ஏறினாலே நான் எந்திரிச்சு அவங்களுக்கு இடம்
4: கொடுத்துருவேன்.
5: எங்க அம்மா கூட, எங்க அம்மா பார்த்தா அவங்க இடம் கொடுப்பாங்க, எங்க அம்மாக்கு டிக்கெட் எடுத்துருவாங்க.
4: நன்றி.
3: வணக்கம்.
6: வணக்கம் பூபான் சார், எப்படி இருக்கீங்க? கார்த்திக் அம்மா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். சொல்லுங்க
6: சாந்தி.
3: சொல்லுங்க சாந்தி அம்மா.
6: நான் வந்து 5ஆம் கிளாஸ் படி இருந்தேன். நான், எனக்கு வந்து படிப்பு அவ்வளவா வராது. அந்த சார் ஒயம் படி படின்னு சொல்லுவாங்க.
4: சரி,
6: நான் வந்து எனக்கு படிக்க தெரியாதுனால அவங்க ஒயம் வந்து வாங்க வான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒத்துக்கங்க, அந்த சார் பேர் வந்து ஐயா குட்டி வட்டியார் சொல்லுவாங்க. அதனால அந்த சார் வந்து இது ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பாட்டு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாட்டு படிச்சிருந்தாங்க. நாங்களும் ஒரு செம்பருத்தி போல வச்சிருந்தாங்க. அது வந்து கேட்டுக்கிட்டு, இது எங்க அம்மா, இது எங்க அப்பா, இது என் தம்பி, இது என் தங்கச்சி, இது நான் அப்படின்னு. அப்ப ஊரில் இந்த மொட்டு மாதிரி இருக்குமா, அது சொன்னாங்க. எங்க தாத்தா பாத்தி அப்படின்னா, அதனால எங்க வாழ் கூட்டத்தி ஊர்ல டச்சா இருக்கு, இது உங்க அம்மாவுக்கு, இது உங்க அப்பாவுக்கு அப்படின்னு அடி கொடுத்தாங்க. அதுவும் மறக்கவே முடியாது.
4: அம்மா அப்பா வச்சு சொன்னா அடியும் அம்மா அப்பாவுக்கு சேர்த்து விழுகுதா? சூப்பர்.

0: சூப்பர், நன்றி மா சாந்தி, உங்களோட பேசல
1: நன்றி.
0: ரொம்ப சந்தோஷம்.
2: ஸோ ரொம்ப அருமையாக வந்து சிநேகிதிகள் தங்களுடைய அனுபவங்களை அப்படியே மலரும் நினைவுகளாக வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து யார் பேச போகிறாங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். பள்ளிக்கூடம் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மறக்க முடியாத டீச்சர் யாரு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரு பேச போறா அடுத்து? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: பாளையங்கோட்டை குழந்தைங்க மாரியம்மாள் பேசுறேங்க.
1: மாரியம்மாள் பாளையங்கோட்டையில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க.
2: நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறோம் மாரியம்மாள். முதல் முறையா பேசுறீங்களா நீங்க?
2: இல்ல, நான்
3: பேசுவேங்க. முதல் முறையா
2: பேசுறேன். அதுக்கப்புறம் அவங்கள மறக்கவே முடியாது.
3: ரெண்டு டீச்சரும் என்ன பண்ணாங்க உங்களை?
2: நல்ல படிப்பு, நல்ல என்ன, ரொம்ப ஸ்பெஷலா கவனிப்பாங்க.
3: ஸ்பெஷல் அதுதான், நம்மள ஸ்பெஷலா கவனிக்கிற டீச்சர் நம்ம ஸ்பெஷலா மறக்க மாட்டோம்ல.
2: ஆமா ஆமா ஆமா மேடம். அதனால அவங்க ரெண்டு பேரும் மறக்க முடியாது. எப்போ நான் பார்த்தாலும் அவங்க என்ன மறந்துட்டாலும் பேர
3: சொல்லுவேன்.
2: நான் உங்களுக்கு படிச்ச ஸ்டூடெண்ட், என் பேர் மாறிவா, அப்படியாமா, எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, அதெல்லாம் கேட்பாங்க. இடையில கூட ஒரு சமயத்துல ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்தேன், என்னமா கல்யாணம் ஆயிட்டா, எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, அதெல்லாம் கேட்டாங்க. நான்
3: சொன்னேன்,
2: ரொம்ப சந்தோஷம். அவங்கள பார்த்தது இடமும் அவங்கள ஒரு பெத்த தாயை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம்.
3: நிச்சயமா ஆசிரியர் என்பவர் வந்து கருவறையில சுமக்காத மற்றொரு ஒரு அண்ணன் தானே.
2: மறக்க முடியாது.
3: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சிகள்
2: ரொம்ப நன்றி மேடம்.
1: அடுத்த சிநேகிதி, வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்புல யார் இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, யாரு?
4: ஹலோ,
1: மறக்க முடியாத டீச்சர் யாரு உங்களுக்கு?
4: என்னனாலும் எழுதினாலும் இப்படி எழுத்து அழகா இருந்தா அதுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு மார்க் இது போடுவாங்க, அதே பார்க்க சந்தோஷமா இருக்கும் அந்த நேரம். அது பெருசா தெரியும் சார்.
1: சரி, இப்பவும் அவங்கள பாப்பீங்களா?
4: இப்போ நான் பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்கும்னு சொன்னாரு. ஆனா பார்த்த உடனே அந்த டீச்சர்ட்ட போய்
1: பேசினேன். உங்க பேர் சொல்லிருவாங்களா?
4: பேர் நம்ம ஞாபகப்படுத்தினா அவங்க நம்மள மாதிரி எத்தனை பேரை பாத்துருப்பாங்க.
1: ஆனா சில உங்களுக்கு பேர் சொன்ன உடனே ஞாபகம் வந்துடும்.
4: ஆமா, பேர் சொன்ன உடனே ஓ நீ அந்த பொண்ணா அப்படிம்பாங்க.
3: அந்த அளவுக்கு நம்ம சம்பவம் பண்ணிருப்போம். டீச்சர் மறக்க முடியாத அளவுக்கு. சூப்பர் சூப்பர், நன்றி. சூப்பர் சூப்பர்,
1: நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. ஓகே, ரொம்ப அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாமளும் நம்மளுடைய மறக்க முடியாத டீச்சர் யார் அப்படிங்கிறத பேசலாம். அந்த பாடலுக்கு அப்புறமா வாகை சுடவா படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இதே நிருப்பம் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 12:29 நிமிடத்துல ரொம்ப ரொம்ப ஜாலி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.
3: மறக்க முடியாத டீச்சர் யாரு ஏன் அப்படிங்கிற அனுபவத்தை ரொம்ப சூப்பரா வந்து ஸ்நேகிதிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்மா, யார் இங்க பேசுறீங்க?
4: தென்காசி மாவட்டம் சோலைசேரியில இருந்து பேசுறேன் சார்.
3: சோலைசேரியில இருந்து யார் பேசுறீங்க?
4: காளியம்மாள்.
3: சொல்லுங்க காளியம்மாள், மறக்க முடியாத டீச்சர் உங்களுக்கு யாரு?
4: இன்னைக்கு மறக்க முடியாத டீச்சர் எங்க செல்வி டீச்சர்.
3: எத்தனாவது படிக்கும் போது?
4: நாங்க எங்க ஊர்ல நான் 5 படிக்கையில அவங்க தான் இருந்தாங்க. இப்போ என் பசங்களுக்கு 4 பேருக்கும் அவங்க தான் கேட்டமா இருந்தாங்க.
2: பாருங்க, அப்ப சொல்லிருப்பாங்களே காளியம்மா என்ன பண்ணுவா தெரியுமா அப்படினு.
4: சொல்லிருப்பாங்க, எங்க பையன்கிட்ட சொல்லிருப்பாங்க.
2: அதான் சொல்லுங்க, எதனால அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும்?
4: அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே நல்லா சொல்லி தருவாங்க. என் பிள்ளைகளுக்கும் நல்லா சொல்லுவாங்க. போற நேரம்லாம் அவங்க பையங்க எழுதாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இப்பவும் பார்த்தாலும் நல்லா சத்தம் கொடுப்பாங்க, அதனால அவங்களை ரொம்ப பிடிக்கும்.
2: ஓகேமா, ஓகேமா, நன்றி.
3: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
4: நன்றி.
3: வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க யாரு?
2: ஹலோ,
3: இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசலாம் நீங்க. ஆஹா, அவங்க வந்து தெரியாம வந்துட்டாங்களா அல்லது பயந்துட்டாங்களா? ஓகே ஸ்நேகிதிகள், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு நம்பர் 0462-256-1133. வணக்கம்.
5: வணக்கம்மா.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: சொல்லுங்கம்மா.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம்.
1: ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன தலைப்புன்னு புரியல.
0: புரியலையா? என்ன எப்படி சொல்றீங்க? புரிய வைக்கிறதுக்கு ஒரு டீச்சர் வரும். புரிய வைக்கிறதுக்கு ஒரு டீச்சர் வேணும்ல, அந்த டீச்சரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
2: அதாவது நீங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போது உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர்னா யார சொல்லுவீங்க டீச்சர்?
1: சீதா, அவங்க பேரு சீதா டீச்சர்.
2: எதுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும்?
1: அவங்க ரொம்ப அன்பானவங்கப்பா.
2: சரி,
1: பாடத்தையும் தாண்டி எங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. கதைகள் நிறைய சொல்லியிருக்காங்க.
2: சரி,
1: அம்மா அப்பாவை எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் எப்படி மரியாதை செலுத்தணும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஆசிரியரா மட்டும் இல்லாம ஒரு தாய்க்கு உள்ள ஸ்தானத்துல இருந்தாங்கப்பா. ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் திருமணம் முடிச்சுக்கிறல, அவங்க குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க. திருவள்ளுவர் சொன்னது போல உப்ப தலை கூடி உள்ள பெரிதல் அனைத்திய புலவர் தொழில்னு. அவங்கள பார்க்கும் போதே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உள்ள வந்த உடனே குட்டையாத்தான் இருப்பாங்க, சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க. ரொம்ப நாள் இருந்தாங்க உயிரோட. ஏன்னா ஒருவேளை அன்பு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு அன்பு கொடுத்ததுனால இருந்தாங்களா என்னன்னு தெரியல. அவங்க பள்ளிக்கூடத்துல மட்டும் இல்ல, தெருவுக்குமே எல்லாத்துக்குமே வருவாங்க. நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலைன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஏன் வராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கப்பா உங்களுக்கு முட்டையை வாங்கி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் அரைஞ்சு தர முட்டையே ஒண்ணு கொடுத்துருவாங்க. ரொம்ப அருமையானவங்க, இனிமையானவங்க. ஒரு தியாகம் மனப்பான்மை, வீட்டுக்கும் தியாகம் பண்ணாங்க, பிள்ளைகளுக்கும் படிப்பையும் தாண்டி நிறைய பொறுப்புணர்ச்சியோட நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததுனால அவங்கள எங்க மனசுக்குள்ள அப்படியே நிலைநிறுத்தி வச்சிருக்கோங்க அப்பா. எந்த நேரம்
0: ஓகேம்மா? சூப்பர் சூப்பர்,
1: நன்றி
0: நன்றி நன்றி. இவங்க சொன்ன எல்லா குணாதிசயங்களும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்கும். ஆனாலும் கூட சில ஆசிரியர்கள் நம்ம மனசுல நீங்க அவங்க நினைச்சிருப்பாங்க
2: கண்டிப்பா. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். அழகி படத்துல இருந்து.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவில்.

0: ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

நமநிலை பண்பலை 102.6 இன்று பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் பற்றி நீங்கள் வந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் இனிமையான பாடல்களோட.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து

0: பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
3: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை, பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்ர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்டு பன்வா கர் உன்ஹே தே நயே சால் கா உபஹார். 60 கரோட் சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 லாக் ருபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं। अधिक जानकारी के लिए 14555 पर कॉल करें।

0: ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மறக்க முடியாத டீச்சர் யாரு? அடுத்து யார் சொல்ல போகிறாங்க? வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா? இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
0: ஆலங்குளத்திலிருந்து
2: மாரியம்மாள்.
0: மாரியம்மாள்,
1: ஆலங்குளம் மாரியம்மாள்.
0: அன்னைக்கு பாளையங்குட்டம் மாரியம்மாள் ஒருத்தர் வந்தாங்க,
1: இப்போ ஆலங்குளம் மாரியம்மாள். சொல்லுங்கம்மா, உங்கள் மறக்க முடியாத டீச்சர் யாரு? சரி, மூணு பேரையும் மறக்க முடியாது.
0: இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாருமே ஒரு டீச்சர் தான் சொன்னாங்க.
1: உங்க மூணு
2: ரொம்ப பிடிக்கும்.
1: மாரியம்மாள் அந்த மூணு டீச்சரும் அடிச்சதே கிடையாது, அதனால தானே பிடிக்கும். சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு கேரிங்க பாத்துப்பாங்க மூணு ஆசிரியர்களும். ஓகேம்மா, நன்றி நன்றி. எங்க அந்த டீச்சர் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நாங்களும் இன்டர்வல் டைம் போய் கேட்கலாம்ல.
0: ஆமா,
1: சூப்பர் சூப்பர்,
2: நல்ல டே. போங்கங்க, யார் சாரி எல்லாம் கொடுத்துருவாங்க.
1: ம் ம்,
0: பரவாயில்லை. இப்போ
2: அந்த பிரிக் பண்ணாங்க, அந்த மாதிரி சாரி கிடைக்குமா என்னன்னு
1: தெரியல. ம் ம்,
2: பாத்து பாக்கலாம்.
0: இப்போ போய் பாத்துக்கிங்களா அவங்கள?
2: இல்ல, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயி சென்னை போயிட்டாங்க.
0: சென்னை போயிட்டாங்க, சரி.
2: ஆமா, நான் பாத்து
1: கணித ஆசிரியரை மறக்கவே முடியாது. அருமையா கணிதத்தை வந்து அவ்வளவு எளிமையா எடுப்பாங்க. எனக்கு அவங்க எடுக்க போய் தான் இந்த கணிதத்தின் மேல ஒரு ஈர்ப்பை வந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எளிமையா கடினமான கணக்குகளோட இவ்வளவுதான். அவங்க உள்ளே தான் இருப்பாங்க, அப்படியே போர்டு முன்னாடி நடந்தாங்கன்னா ஒரு காத்து அடிச்சு அப்படி போயிட்டு ஸ்விங் ஸ்விங் வந்த மாதிரி தான் போவாங்க வருவாங்க. டக்கடக்கான ஃபார்முலா எழுதி போடுவாங்க, இது இவ்வளவுதான், இது இது இவ்வளவுதான், இவ்வளவுதான், அவ்வளவுதான் அப்படின்ட்டுருவாங்க. நம்மளும் அப்படி பார்த்தா ஆமா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கடினமான ஒரு பாடம்னு சொன்னாலே கணிதம் தான். அதை கூட ரொம்ப இனிமையா எளிதா நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் அவங்க. அவங்களாலே எனக்கு கணிதத்தின் மீது ஒரு விருப்பம் வந்தது.
0: சூப்பர். அடுத்த ஸ்நேகிதி வந்துட்டாங்க, பேசிடுமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆஹா, நமக்கு ரிங் அடிச்சிட்டாங்களே கடைசியில். ஸோ நீங்கள் சொன்ன உடனே என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய ஆசிரியர், 4ஆம் வகுப்பில் எனக்கு ஒரு டீச்சர் வந்து பாடம் எடுத்துருக்குறாங்க. இப்போ இடையில அந்த ஸ்கூல் டே நடந்துச்சு. சரி, நம்ம ஸ்கூலில் படிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அந்த ஸ்கூல் டேயில் போய் கலந்து கொடுமேனு கலந்து கொடுமே. அந்த டீச்சர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அவங்களும் என்ன பார்த்தோன்னே பேர் சொல்லுதாங்க,
1: பாருங்க
0: பூபாலன் எப்படி இருக்கா அப்படின்ட்டு
1: பாருங்க.
0: ஸோ அப்போ எந்த அளவுக்கு பாருங்க, 4ஆம் வகுப்பு நான் எப்பவும் படிச்சது, ஆனால் என்னோட பேரன்னு வந்து மனசில் வச்சிருக்கிறாங்க, நல்ல ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அந்த டீச்சர் நான் 4ஆம் வகுப்பில் எப்படி எப்படி இருந்தாங்களோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்காங்க.
1: பாருங்க, எல்லா ஆசிரியர்களுக்கும் அப்படிதான். வயது அப்படிங்கிறது மூப்பு அவங்களுக்கு வரவே வராது,
0: வரவே வரையில. முக்கியமா அந்த தொடக்க கல்வியில இருக்காங்க இல்லையா, அந்த ஆசிரியர்கள் வந்து அப்படியே இருப்பாங்க. சோ அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: சார், நான் டவுன்ல இருந்து சுந்தரி பேசுறேன்.
0: டவுன்ல இருந்து சுந்தரி?
2: ஆமா சார்,
0: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு

0: ஆனா எனக்கு டென்த்ல 90 மார்க் எடுத்த ஃப்ரெண்ட் சார், அவங்களால தான் நான் எடுத்தேன்.
1: வராத படத்தை வர வச்சு 90 மதிப்பெண் வேற. சூப்பர்
2: சூப்பர்மா,
1: நன்றி சுந்தரிமா, உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம்.
2: ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்து பேசினாங்க. நீங்களும் உங்களுடைய மறக்க முடியாத டீச்சர் சொன்னீங்க, நானும் சொன்னேன். நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, நிறைய பேருக்கும் அவங்களுடைய ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும். பேச வாய்ப்பு கிடைக்காட்டினாலும் நம்மளுடைய டீச்சர் ஆஹா இப்படிலாம் இருந்தாங்களே, நமக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்களே, அந்த நினைவுகளோடு நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்ததாக ஒரு விளம்பரம், விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

ஆகாஷ்வாணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று டிஜிலாக்கர் பற்றி தெரிந்து கொள்வோம். டிஜிலாக்கர் என்பது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முதன்மை முயற்சியாகும். டிஜிலாக்கர் என்பது உண்மையான டிஜிட்டல் ஆவணங்களுக்கான அணுகலை வழங்குவதாகும். மேலும் இது குடிமக்களின் டிஜிட்டல் அதிகாரம் அளித்தலை நோக்கமாக

0: உள்ளது. டிஜிலாக்கர் என்பது ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களின் சேமிப்பு, பகிர்வு மற்றும் சரிபார்ப்புக்கான கிளவுட் அடிப்படையிலான பாதுகாப்பான தளமாகும். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டிஜிலாக்கரில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும், தேவைப்படும் போது அதனை பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் முடியும். லாக்கரில் முக்கியமான ஆவணங்களான பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, பள்ளி மதிப்பெண் சான்றிதழ்கள், இன்சூரன்ஸ் பாலிசி ஆவணங்கள் என அனைத்தையும் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பாக வைக்க முடியும். இந்தியாவை டிஜிட்டல் முறையில் அதிகாரம் பெற்ற சமூகமாகவும் அறிவு பொருளாதாரமாகவும் மாற்றுவதில் நோக்கமாக கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் காகிதமில்லா நிர்வாகத்தின் இலக்காகவும் இது திகழ்கிறது. காகித ஆவணங்களின் பயன்பாட்டை குறைக்க உதவுகிறது. காகித அடிப்படையிலான செயல்முறைகளில் இருந்து காகிதமற்ற செயல்முறைக்கு மாற உதவுகிறது. இந்த டிஜிட்டல் ஆவணங்கள் இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் சட்டபூர்வமாக செல்லுபடியாகும். அது மட்டுமின்றி அசல் ஆவணங்களுக்கு இணையாக இவை கருதப்படுகின்றன. டிஜிலாக்கரில் அசல் ஆவணங்களை பாதுகாப்பான முறையில் டிஜிட்டல் பதிவை கிளவுடில் வைத்திருக்க உதவுவது மட்டுமல்லாமல் பயனரின் வேண்டுகோளின்படி பல்வேறு அங்கீகாரங்களுக்கும் அவற்றை பயன்படுத்த முடியும். அரசு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றில் விரைவான பலன்கள் மற்றும் சேவைகளை எளிதாக பெற முடியும். டிஜிட்டல் வசதி மூலமாக ஆவணங்களை எப்போதும் கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படும் நேரத்தில் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அதாவது டிஜிலாக்கர் வேலட்டில் சேமிக்கப்பட்டுள்ள உங்களின் ஓட்டுநர் உரிமத்தை தேவைப்படும் சமயங்களில் காண்பிக்கவும் முடியும். மேலும் அனைத்து ஆவணங்களையும் ஒரே இடத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் முடியும். இயற்கை பேரிடர் போன்ற சமயங்களில் முக்கிய ஆவணங்களை இழக்கும் போது இந்த டிஜிலாக்கர் வசதி கை கொடுக்கும். டிஜிலாக்கரை பயன்படுத்துவது குறித்து தெரிந்து கொள்வோம். இணையதள முகவரி மீண்டும் www.digilocker.gov.in/ என்ற இணையதளத்தில் உங்கள் மொபைல் எண் மற்றும் ஆதார் எண்ணை பயன்படுத்தி டிஜிலாக்கர் வேலெட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். பதிவு செய்வதற்கு ஆண்ட்ராய்ட், iOS பயன்பாடும் உள்ளது. ஆதாருடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் உங்களிடம் இல்லை என்றால் அருகில் உள்ள நிரந்தர ஆதார் பதிவு மையத்தில் அதை புதுப்பித்து அதன் பிறகு டிஜிலாக்கருக்கு விண்ணப்பிக்கலாம். அதில் கேட்கப்படும் விவரங்களை பூர்த்தி செய்த பிறகு நீங்கள் பாதுகாப்பு பின்னை உருவாக்கி உங்கள் மின்னஞ்சல் ஐடியை உள்ளிட வேண்டும். இந்த செயல்முறை முடிந்ததும் நீங்கள் ஒரு பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும். அதன் பிறகு தேவையான நேரத்தில் டிஜிட்டல் லாக்கரை பயன்படுத்த முடியும். டிஜிலாக்கரை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாக்கும். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று டிஜிலாக்கர் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்று மாலை 4
2: நகரவே இல்லையே. போதும்டா, போதும். மாட்டினது பெருசாலி இல்ல, நானு குத்தினது என்ன இன்னும் வலிக்கிறது.
3: அதான் கம்பு பாதிய காணோம்.
4: அப்பா, மாமா, நீங்க ஆத்துல சமையலா? அப்ப மாமி, நீங்க பொழைச்சது புனர்ஜென்மம்னு சொல்லுங்க.
5: சங்கரா, ரொம்ப தான் வராத, சும்மா சொல்லக்கூடாது.
1: லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள், இயக்கம் YG மகேந்திரா. லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் மாலை 4
4: இந்த
3: கல்யாணம் கால் கட்டு, இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. நான் என்ன தேச சேவைக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன். வந்தே மாத்திரம்.
1: மாலை 5:30 கிராமிய தென்றலில் இயற்கையும் மனித வாழ்வும். மதுரை மாவட்டம் டி உமா மகேஸ்வரி குழுவினர் வழங்கியுள்ள நாட்டுப்புற பாடல்கள் ஒலிபரப்பாகும். மாலை 5:30. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
6: This is Akashwani, the news read by Sunil Verma. Prime Minister Narendra Modi has returned to New Delhi after concluding a 6-day successful visit to Indonesia, Australia and New Zealand. In the first leg of his 3-nation tour, Mr. Modi visited Indonesia from 6th to 8th of this month at the invitation of President Prabowo Subianto. During this visit, The Prime Minister

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மதிய வணக்கம். இன்னைக்கு நலம் தரும் நலம் தானா நிகழ்ச்சியில நாம பார்க்க போற விஷயம், நம்ம வீட்டு சமையலறை, அதாவது நம்ம வீட்டு சமையலறையை விட இன்னைக்கு நம்ம வீட்டு குப்பை தொட்டி அதிகமா நிரப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படியா? அப்படி என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டு குப்பை தொட்டி ரொம்ப சீக்கிரமா நிரம்புதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய பாக்கெட் உணவுகள் தாங்க. ஸோ இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் பாக்கெட் உணவுகளும் அதனால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன, பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் தான் நம்ம வந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் குடியிருந்த கோயில் படத்தில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6.
2: நீயே தான் எனக்கு மனவாட்டி,

நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாக்கெட் உணவுகளும் பக்க விளைவுகளும் பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போல்லாம் பசிச்சா அம்மா கை குத்தலாம் முறுக்கோ அதிரசமோ வந்து செஞ்சு தருவாங்க இல்லையா. ஆனால் இன்றைக்கி பசிச்சா நம்ம உடனே தேடுறது 2 மினிட்ஸ் நூடுல்ஸையும் முறுமுறுன்னு இருக்கக்கூடிய அந்த சிப்ஸையும் தான். நான் பார்க்க கலர்ஃபுல்லாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக தான் இருக்குதுங்க, ஆனால் இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா? நல்லது இல்லை இல்லையா? ஏன் நல்லது இல்லை தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா. பணமா பாசமா படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்துருங்கள்.

வாழை தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலே. வாழைத்தண்டு போல உடம்பு அலே.

0: பபபம் பபபம் பபபம் பபபம்
1: கொத்து பின்ன இருக்கட்டா கமாலு வேலை காட்டட்டா
2: கையால் உன்னை தூக்கட்டா
1: அல்லே சலக் அல்லே கொத்த வரங்க போல உடம்பு அல்லே ஒரு குல்சாவாட்டா ஜல்சா பண்ணனும் அல்லே
2: இந்தாமே நடிய மாத்து கல்சா ஜல்சா குல்சா பண்ணனுமாலே
3: இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா நம்ம நிலை பண்பலை 102.6 பாக்கெட் உணவுல இருக்கக்கூடிய முக்கியமான மூணு ஆபத்துகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கெட் உணவுகள் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் பண்ணியிருப்பாங்க அதுல முக்கியமா நிறைய சேர்த்திருப்பாங்க முக்கியமா அதுல அதிகமான உப்பு இருக்கும் இனிப்புகள் வந்து அதிகமா இருக்கும் நாம் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன பாக்கெட் உருளைக்கிழங்கு சிப்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான உப்பில் பாதி அளவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதே நம்ம வீட்டில் மட்டும் உப்பு அதிகமானா என்ன இப்படி இருக்குது உப்பை போட்டு கொட்டியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோம். ஆனால் பாக்கெட்டில் வாங்கக்கூடிய அந்த சிப்ஸை நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ஆஹா முறுமுறுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கி அதை வந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஓகே, வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுடைய உடலுக்கு அதிகமான அளவுக்கு எதுவுமே வந்து சேராது. அதனால தான் வீட்டில் நாம் சின்ன சின்ன பண்டங்கள்னாலும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நிகழ்ச்சியினுடைய பாடல் தனிப்பிறவி படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: பாக்கெட் உணவுகளும் பக்க விளைவுகளும் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம நலந்தான நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாக்கெட் உணவுகளில் வந்து ரொம்ப சுவையாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சுவையூட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அதை சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு நம்மளை தூண்டிக்கிட்டே தாங்க இருக்கும். இதில் நிறைய பேர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க. அதாவது அந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே அதை தான் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வீட்டில் செய்யக்கூடிய ஆரோக்கியமான உறவுகளையா, உதாரணத்துக்கு கீரை பருப்பு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னோம்னா போதும், கோபம் தான் வரும் அவங்களுக்கு. சரிங்க பூபாலன், அப்போ வீட்டில் என் குழந்தைங்களாம் இதைத்தான் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ள உணவுகளை நல்ல ஓரளவுக்கு சுவையாக செஞ்சு நம்ம வந்து கொடுத்து அதை தான் பழகணும். வெளியில் உள்ள உணவுகள் அதிகபட்சம் தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்க ஆரம்பத்துலேருந்தே அந்த விஷயங்களை பின்பற்றிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவங்களே வந்து வீட்டில் உள்ள உணவுகளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நாமளும் சின்ன வயசில் அப்படி தானே சாப்பிட்ருக்கோம். ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கேட்டுட்டு இருந்தெல்லாம் ஆண்டவன் கட்டளை படத்துலேருந்து.

சமநிலை பண்பலை 102.6 இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு பாக்கெட் உணவுகளும் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆயில நிறைய கூட்டுறோம், நம்மளுடைய ஆயில் குறையுது, என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது வீட்டில் செஞ்ச சப்பாத்தி ஒரு நாள் வந்து நம்ம வந்து பயன்படுத்தாமல் அதை வச்சுருந்தோம் அப்படின்னு எங்கெல்லாம் கெட்டு போயிடும். ஆனால் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த பொரோட்டா, பிரெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமலே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு உணவுப் பொருள் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குதுன்னா அதில் எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்துருக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ அதை நம்ம சாப்பிடும்போது அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எவ்வளவு பெரிய பாதிப்புகள் நமக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம வீட்டிலேயே நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஆசை முகம் படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

இப்போ நம்ம ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இது சம்பந்தமான விவரங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய தொலைபேசி என்ன, நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். 0444249864458 அப்படிங்கிற எண்ணும், இது சம்பந்தமாக விண்ணப்பங்கள் வாங்கிறதுக்கான விஷயங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 பாக்கெட் உணவுகளும் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளும் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். குழந்தைங்களுடைய உடல் பருமன் ஏற்படுவதற்கு இன்னைக்குள்ள சூழலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறதை விட சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டே சிப்ஸ் சாப்பிட்றது தாங்க ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதனால் சின்ன வயசுலேயே தொப்பை வர்றது, உடல் சோர்வு ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்படுது. முக்கியமாக சின்ன இளம் வயசுலேயே பலருக்கு வந்து பிபி சுகர் வர்றதுக்கான காரணமும் இந்த பாக்கெட் உணவுகள் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ரொம்ப கவனமாக இருந்தோம்னா நாமளும் நம்ம ஆரோக்கியமாக நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து, எதிரொலி.

இன்று மதியம் 3-2 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். குக்கு நேர் விருப்ப பாடல்களில் வாட்ஸ்அப் மூலமாக மறக்காமல் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் சேர்த்து டைப் பண்ணியோ அல்லது குரல் பதிவு நீங்கள் வந்து தெளிவாக செஞ்சோ வந்து அனுப்பலாம். நலம்தானா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாக்கெட் உணவுகளும் பக்க விளைவுகளும் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாக்கெட் உணவுகளில் வந்து நார்ச்சத்து இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நிறைய வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கவே இருக்காது அப்படிங்கிறாங்க. அதிகமாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெறும் மைதாவும் கெமிக்கலும் தான் வந்து அதிகமான அளவுக்கு இருக்குங்கிறாங்க. இதனால் நமக்கு நிறைய விளைவுகள் ஏற்படுங்க. முக்கியமாக அல்சர் பிரச்சனை வர்றது, மலச்சிக்கல், இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வருவதற்கு காரணமும் இந்த பாக்கெட் உணவில் இருக்கக்கூடிய நிறைய மைதா இந்த மாதிரியான உணவுகள் தான் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான உணவுகளை நாம் வந்து குறைச்சிட்டு வீட்லேயே நாம் செஞ்சு சின்ன சின்ன பலகாரங்களை செஞ்சு அப்படியே ஆரம்பத்துலேருந்தே பழக்கப்படுத்தணும்னு வைங்களேன், நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து? ஆலயமணி படத்துலேருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
5: देश के युवाओं ने ठाना है भारत को आयुष्मान बनाना है. आज ही पात्र लाभार्थियों का आयुष्मान कार्ड बनवाकर उन्हें दे नए साल का उपहार. 60 करोड़ से ज्यादा लाभार्थियों को मिला 5 लाख रुपए के मुफ्त उपचार का अधिकार. आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं. अधिक जानकारी के लिए 1455 पर कॉल करें.

பாக்கெட் உணவுகளும் பக்க விளைவுகளும் அப்படின்னா நலம் தானா நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம அவசரகால உலகத்தில் நேரத்தை மிச்சப்படுத்த பாக்கெட் உணவுகளை வாங்குறோங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி நம்மளோட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் செலவு பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய நேரத்தில் மறந்துட்டோம். அதனால் பாக்கெட் உணவுகளை சாப்பிடாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் அடுத்து வந்துட்டே இருக்குது, ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு

0: முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி வந்தடைந்தார். தமது மூன்று நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இரண்டாம் கட்டமாக இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதிக்கட்டமாக நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், மக்கள் தங்களது வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை முறைப்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது மன்னிப்பு திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1961 வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்திற்கு இது தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களையடுத்து ஸ்வகி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவி வரும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு செல்லும் இந்தியர்களுக்கு கடந்த 2017 விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. இருப்பினும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவசர தேவைக்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு விதித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 20 மொழிகளில் 48,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தவர். 33 மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகளை பெற்று இசை உலகில் தனக்கென தடம் பதித்த பெருமைக்குரிய ஜானகி பல குரல்களில் பாடும் திறமை பெற்றவர்.

அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை

0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் தொடர் வெடி விபத்துகளை தடுக்க பட்டாசு ஆலைகளில் விதிமீறல்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்ககத்தின் சார்பில் 6 குழுக்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறது. விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளையொட்டி திருச்சி, பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12 வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் காமராசரின் 124வது பிறந்த நாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காளியூர் பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த காளியூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இத்திருவிழாவில் காளியூர், புளிவரம்பாக்கம், பெரிய கோயில் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் 10 கிலோவிற்கும் மேற்பட்ட பெரிய மீன்களும் சிறிய வகை மீன்களும் கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலையில் என் ரவிச்சந்திரன்.
0: நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் நடைபெற்ற வளைகாப்பு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் வில்லையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளுடன் சுவாமி நெல்லையப்பரிடம் ஆசி பெறும் முயற்சியும் நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வளையல் பூட்டி வளைகாப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 1000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15 தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16 தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்றிரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6.
5: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.
6: படைங்கிறது வந்து எல்லா தோல்நோய்களும் வரும். குறிப்பாக வந்து காணாக்கடின்னு சொல்லுவாங்க, அட்ரிகேரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அருகம்புல வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 5 நாள் சாப்பிடலாம். அதில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து அதுக்கான பிளட் டெஸ்ட் இருக்குது, ஐஜிஇ இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. அதுக்கு மேற்கொண்டு மருத்துவங்களும் இருக்குது. நான் சொன்னது வந்து ஒரு சிம்பிளான மருத்துவ முறை தான். இதை விட வந்து வேறு மருத்துவ முறைகள் இருக்குது. வெள்ளை அருகு எடுத்துக்குவாங்க, இந்த மாதிரி மருத்துவ முறைகள் இருக்குது. பெரிய பெருமருந்துகள்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். ஏன்னா தொடர்ச்சியாக எந்த ஒரு இதுவும் கட்டுப்படாமல் இருந்தது அப்படின்னா, ஏன்னா சிலருக்கு வந்து 6 மாதம் 1 வருஷம் கூட அந்த மாதிரி தடிப்புகள் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி மக்களுக்கு பெருமருந்துகள் கொடுத்து தான் வந்து அதை வந்து சரி பண்ண முடியும். உடைகள் வந்து நீங்கள் காட்டன் கிளாத் போடுறது நல்லது. உங்களுக்கு அந்த பிரீத்தபிலிட்டின்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பொதுவாக எந்த தோல்நோய்களுக்குமே பெரிய அளவுக்கு அதோடய

0: இம்பேக்ட் வந்து இருக்காது, இருக்காதுன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்கும். சில உணவு வகைகள் வந்து இந்த கத்திரிக்கறியை வந்து அதிகப்படுத்தும், கானாக்கடியை வந்து அதிகப்படுத்தும். உதாரணத்துக்கு இந்த கத்திரிக்காய், மீன், கருவாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கானாக்கடியை வந்து அதிகப்படுத்தும். அதுபோக சித்த மருத்துவத்தில் சில கரப்பான் பண்டங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கம்பு, சோளம், அப்புறம் கொய்யா இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உணவு வகைகளை வந்து இந்த கானாக்கடி இருக்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சித்த மருத்துவ கொள்கைப்படி பார்த்தோம் அப்படின்னா உடம்புல வந்து அழல் குற்றம், அதாவது அந்த ஹீட் அதிகமாகிறதுனால உடலில் வந்து கொப்பளங்கள் ஏற்படுது. இது போக எப்படி ஹீட்டுக்கும் கிருமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இன்ஃபெக்ஷன் வந்து குறிப்பாக இந்த உடம்பு அந்த பித்த உடம்பினருக்கு வந்து அதிகமாக தாக்குதலை ஏற்படுத்தும். அப்போது அந்த மாதிரி பித்த உடம்பினர் வந்து அவங்களுக்கு வெயில் காலங்களில், இல்லைனா கிளைமேட் மாறக்கூடிய காலங்களில், வெயிலிருந்து மழைக்கு மாறும்போது, இல்லை மழையிலிருந்து திடீர்னு வெயிலுக்கு கிளைமேட் மாறும்போது அவங்களோட உடம்புல வந்து அந்த மாதிரி கிருமிகள் ஏற்படுறதுக்கான சூழல் உருவாகி அவங்களுக்கு அந்த மாதிரி கொப்பளங்கள் ஏற்படும். இப்போ அந்த மாதிரி கொப்பளங்களை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு அந்த கொப்பளத்தோட தன்மையை பொறுத்து தான் நம்ம மருந்து கொடுக்க முடியும். அது வந்து நேரடியாக மருத்துவர் வந்து அதை பார்க்கணும். பொதுவாகவே தோல் நோய்கள் வந்து அது எந்த வடிவத்தில் இருக்குது, என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர் வந்து நேரடியாக அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்து அது என்ன வகையான நோய் தாங்கிறத டயக்னாஸ் பண்ண பிறகு தான் மருந்து கொடுக்க முடியும். கொப்பளங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து உடம்பில் வந்து அந்த அழல் குற்றத்தை தணிக்கக்கூடிய உணவுகள், உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வெயில் காலத்தில் அந்த கொப்பளங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அந்த காலகட்டங்களில் இளநீர், நொங்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். உடம்பை வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிகர மகாதேவன் அவர்கள்.

நிறைவு பெற்றது நலம்தானா? நமநிலை பண்பலை 102.6 இன்று மாலை 4:02 பொதிகை தும்பியில் கேம் ஷோவில் விளையாடுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ நீங்களும் என்ன கேள்விகள்னாலும் கேட்கலாம், நாங்களும் என்ன கேள்விகள்னாலும் கேட்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஜாலியான விஷயங்களை பேசலாம். இன்று மாலை 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் மறக்காமல் கால் பண்ணி ரொம்ப ஜாலியாக பேசலாம் குட்டி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதே நிர்பம் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:16. மூன்று மணி வரைக்கும் உற்சாகமா கேட்டு ரசிக்க போறீங்க மணி திருநாடு. தேசத்தின் பெருமை பேசும் இனிய நிகழ்ச்சியில் இன்று பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம், இத பத்தி தான் நான் சொல்ல நீங்க கேட்க இருக்கிறீங்க. காடுகளையும் வனவிலங்குகளையும் ரசிக்கிறவங்களுக்கு இந்த கேரள பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் ஒரு சொர்க்கங்க. கிட்டத்தட்ட 643 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அப்படியே பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த

பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில நான் சொல்ல போறேன். பறவைகளும் புலிகள் காப்பகம் போலாமா? இங்க நீங்க ஹார்ன் அடிக்க முடியாது, ஆனா மயில் அகவக்கூடிய ஒரு இனிய இசையே வந்து ஹார்ன் இசையை தோற்கடிக்கும். இங்க டிராஃபிக் ஜாம்லாம் இல்லைங்க, ஆனா யானை கூட்டம் அப்பப்போ ரோடை கிராஸ் பண்ணும். இங்க விஐபி யார் தெரியுமா நீங்க நினைச்சிங்களா? இல்லை, நீங்கள்லாம் விருந்தாளிகள். நீங்கள் என்ன இனி சேர்த்துக்கோங்க, நாமெல்லாம் விருந்தாளிகள். இது புலிகளோட வீடு, இங்கே அவங்க தான் விஐபி, அவங்க தான் இந்த காட்டோட நிரந்தர குடியிருப்பாளர்கள். கேரளாவோட பெருமை பறவைகளும் புலிகள் காப்பகம், இதை பற்றி தான் இன்றைக்கி நான் மனைத்திருநாடு நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். நிறைய சுபமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதற்கு முன்பாக இனிய பாடல் உங்களுக்காக. கர்ணா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி வாய்ஸில் கேட்கலாமா?

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: கேரளாவோட பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம், இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாங்க, கேரள மாநிலத்தோட ரொம்ப முக்கியமான பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதிகளில் ஒண்ணுதான் இந்த பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம். பரம்பிக்குளம் காட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு பிரமுகர் யாரு அப்படின்னா, மனிதர் இல்லைங்க, ஒரு மரம் தான். உலகத்திலேயே ரொம்பவே பழமையான, ரொம்ப பெரிய இயற்கை தேக்கு மரங்களில் ஒன்றான கன்னிமாரா தேக்கு இங்கே தான் அப்படியே சும்மா கம்பீரமாக கெத்தா ஜெஜாண்டிக்காக நின்றுட்டுருக்குது. நூற்றாண்டுகளை தாண்டி கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த மரத்தை பார்த்தா மரங்களுக்கும் ராஜா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த மரமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தோன்றக்கூடியதா, அப்படி ஒரு சூப்பராக அப்படி கெத்தா ராஜானா சும்மாவா அப்படி நிற்குதான். இதோட வயசு கேட்டிங்கன்னா ஒரு 100, 200, 300 அதெல்லாம் தாண்டிங்க 450 ஆண்டுகளுக்கு மேல் இதோட வயது. இதோட உயரத்தை சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 49.5 மீட்டர் அளவு உயரம். சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.8 மீட்டர். எங்க இப்படிலாம் சுற்றளவு 6.8 மீட்டர்னு சொன்னால் கணக்கு பார்க்க தெரியலையே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. இந்த மரத்தை ஒருத்தர் ஆசையாக அழகாக இருக்கே இந்த மரம் அப்படின்னு கட்டி பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா குறைஞ்சது 5-6 பேர் அப்படியே கை கோர்த்து நிற்கணும். அந்த அளவுக்கு இதனுடைய சுற்றளவு ரொம்ப பெருசு. இந்த மரம் இந்திய அரசோட மகா விருட்சா புரஸ்கார் விருதை வாங்கியிருக்குது. எத்தனை பேர் நம்மளை திட்டியிருப்பாங்க, மரம் மாதிரி நிற்கிறியே அப்படின்னு. அப்படி நின்ன மரம் தான் இன்றைக்கி மகா விருட்சா புரஸ்கார் அவார்டே வாங்கியிருக்குன்னா சும்மாவா? சாதாரண மரம் இல்லைங்க, அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கன்னிமாரா தேக்கு மரம். நிறைய தெரிஞ்சுக்கலாம் கேரளாவோட பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் பத்தி. இப்ப உங்களுக்காக சூப்பரான பாடல் ஜானிக்கு வாய்ஸ்ல உயிரே திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?

குழந்தைங்கப்படைகளுக்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:30 நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் இனிவருக்கு. இன்று பிற்பகல் 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் இருக்கு. உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம், யார் எங்கேருந்து இந்த பாடலை விரும்பி கேட்குறீங்க, இந்த தகவல்களை நீங்கள் 9443360794 அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு குட்டி மெசேஜை தட்டி விடுங்க. மலை 5:02 அரும்பு மொழிகள். உங்கள் வீட்டில் உள்ள செல்ல குட்டீஸ் சுட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு பிரிஸ்காக எலும்பி உட்காருவாங்க பாருங்கள். அப்போ கொடுங்க கையில் டயல் பண்ணி ஃபோனை. இந்த நிகழ்ச்சியில் ரைம்ஸ் பாடுறது, இந்த மாதிரி குட்டி சுட்டீஸ் என்னெல்லாமோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0462216113 0462216113 நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். சரி, இப்போ மணித்திருநாடு நிகழ்ச்சிக்கு வரலாமா? கேரளாவோட பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் இங்கே தான் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன் இல்லையா. பெயரில் மட்டும்தாங்க புலிகள் காப்பகம்னு சொன்னால் கூட இங்கே ஆசிய யானைகள்

சிறுத்தைகள், நீலகிரி லங்கூர் அதான் கருங்குரங்கு, இந்திய காட்டெருமைகள் இதெல்லாமே அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு காடாக தான் இது இருக்குது. காட்டோட அடர்த்தி காரணமாக புலிகளை பார்க்கறது அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தாங்க அப்படிங்கிற லெவலில் இருந்தால் கூட கம்பீரமான காட்டெருமை கூட்டங்களை அசால்ட்டாக பார்க்க முடியும்னா பாருங்களேன். பறவைகள் விலங்குகள்னு மட்டும் இல்லாமல் 221 வகையான வண்ணத்து பூச்சிகளுக்கு இந்த காடு அடைக்கலம் தருதுன்னா பார்த்துக்கோங்க. புலிகள் காப்பகம்தான், ஆனால் பூவை வந்து வட்டமிடக்கூடிய வண்ணத்து பூச்சியும், அதுவும் 221 வகையான வண்ணத்து பூச்சியும் பார்க்கலாம்னா எவ்வளோ ஒரு ரம்யமான ஒரு காடாக இருக்கும் இல்லையா? இந்தியாவோட ரெண்டாவது பெரிய வண்ணத்து பூச்சியான சதர்ன் பேட்விங் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணத்து பூச்சி இங்கே அடிக்கடி அப்படியே ஒரு விசிட் வந்துட்டு போகும்னா பாருங்கள். நீங்கள் விசிட் போகும்போது அது உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அபூர்வம் தாங்க, அதிர்ஷ்டமும் கூட. இன்னும் நாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் கேரளாவின் பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் பற்றி. இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல், ஜோடி படத்துலேருந்து உன்னிமனன் வாய்ஸ் கூடவே ஜானகி அம்மாவும் பாடி இருக்கிறாங்க, கேட்கலாமா?

0: நேரம் 2:38 சனிதனில் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz கேட்டுட்டு இருக்கீங்க. மணித்திருநாடு இன்று நிகழ்ச்சியில கேரளாவோட பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பகுதியில் சில நேரங்கள் யானைகள்லாம் ரோட்டை கிராஸ் பண்ணும். அப்போல்லாம் மனுஷங்க நாம தாங்க வெயிட் பண்ணணும், அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு. ஏன்னா யானைக்கு தாங்க காட்டில் முதல் உரிமை. புலி, சிறுத்தை, யானை, காட்டெருமை, மான், கரடி, நீர்நாய், முதலை, குரங்கு, இப்படி நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி தான் இந்த வனப்பகுதி. காலை அலாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நமக்கு தேவைப்படும் வாய்ப்பிலே இல்லை. பறவைகளுடைய கீச்சொலி தான் இயற்கையோட இசை நிகழ்ச்சியாக காலை அலாரமாக நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம். இந்த காட்டோட அழகை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக 3 அணைகள் இருக்குது. பரம்பிக்குளம் அணை, தூணக்கடவு அணை, பெருவாரிப்பள்ளம் அணைன்னு 3 அணைகள். இந்த அணைகளுடைய அமைதியான தண்ணியில் அப்படியே உள்ளூர் பழங்குடியின மக்கள் துணையோட மூங்கில் பரிசல் சவாரி செஞ்சு தான் பாருங்களேன், வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு ரசனையான அனுபவமாக இது இருக்கும் அப்படின்னு போயிட்டு வந்தவங்களாம் அடித்து சொல்கிறாங்கப்பா. இன்னும் இந்த பகுதியை பற்றி நாம் நிறையவே தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக சுபமான ஒரு பாடல், குணா படத்தில் இருந்த கமல்ஹாசனோட ஜானகி பாடியிருக்கிறாங்க, கேட்கலாமா?
1: மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும்.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: இதயம் நிரப்பமாக சுவனித்தனல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz இரண்டு மணி 45 நிமிடத்தில் ரொம்ப ஜாலி கேட்டுட்டு இருக்கீங்க மணித்தரு நாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேரளாவோட பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம், இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இயற்கை பிரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சூப்பராக ஓவியம் வரைஞ்சி அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி நடு ஹாலில் போடுவாங்க வீட்டில். அதை பார்த்து பார்த்து ரசிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிஜமாக ஒரு இடம் இருந்து அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம தங்கி இருந்து ரசிச்சுட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையில் மட்டுமே வாழக்கூடியதாக இருந்தால் கூட, பரம்பிக்குளம் அணையும் ஏரியோட அழகும் பசுமை நிறைஞ்ச காடுகளோடு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை பார்க்கும்போது ஓவியம் தோத்து போயிருமா? அந்த அளவுக்கு நம்மளை ரியலாக அப்படியே ஓவியம் மாதிரியே காட்சிப்படுத்தக்கூடிய விதமாக அந்த இடம் அமைஞ்சிருக்குது. இது ஒரு காடு மட்டுமல்ல, இது இயற்கையோட பல்கலைக்கழகம். ஒவ்வொரு மரமும் ஒரு ஆசிரியர், ஒவ்வொரு பறவையும் ஒரு பாடகர், ஒவ்வொரு விலங்கும் ஒரு வாழ்க்கை பாடம். இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பரம்பிக்குளம் காட்டோட உண்மையான பலமே அங்கே வாழக்கூடிய காடர், மலசர், முதுவர், மலைமலசர் அப்படிங்கிற நான்கு பழங்குடியின மக்கள் தான். முன்னாடிலாம் காடுகளை மட்டுமே நம்பி இருந்த இவங்களை இப்போ கேரள வனத்துறை இயற்கை வழிகாட்டிகளாக, அதாங்க ஃபாரஸ்ட் கைடாக மாற்றியிருக்குது. என் மாப்பிள்ளைக்கு இந்த காடு வந்து கருவேப்பிலை கொத்து மாதிரி அந்த மாதிரிலாம் லேஸ்பட்டது இல்லைங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட் கைட்ஸாக சூப்பராக ஒரு வேலை வந்து வழங்கியிருக்கிறாங்க. காட்டை பற்றிய நுணுக்கமான விஷயங்கள் இவங்களுக்கு அத்துப்படி. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பயன்பாடு முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட இந்த காட்டை பிளாஸ்டிக்கில்

இந்த தூய்மையான இடமா மாத்தி பராமரிக்கிறதுல இந்த பழங்குடியின மக்களுடைய பங்கு மிகப்பெரியதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நாம தெரிஞ்சுக்கலாம்? அதற்கு முன்பாக சுபாவன ஒரு பாடல். பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துல இருந்த உன்னி கிருஷ்ணன் எஸ் ஜானகி குரல்ல கேட்கலாமா?

கிளிமிகளும் புலிகள் காப்பகம் பார்க்க போனால் ஒரு நாள் ஆசாசியாக தங்கிட்டு வரலாம் அப்படின்னா வெளியில் விடுதிகளில் தானே தங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. வனப்பகுதிக்குள்ளேயே தங்க நினைக்கலாம். அதாவது மர வீடுகள் அங்கே இருக்குது, காடுகளுக்குள்ளேயே கூடாரங்கள் இருக்குது, அதாவது ட்ரீ ஹவுசஸ், ஜங்கிள் கேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நிறைய இருக்குது. ஸோ தங்குறதுக்கான நிறைய சுவாரஸ்யமான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் உண்டு. இயற்கையோட மடியில் பறவைகளோட சத்தத்தோட ஒரு நாளை நீங்கள் கழிக்க விரும்புனீங்கன்னு சொன்னால் பரம்பிக்கலாம் ஒரு பக்காவான சாய்ஸாக இருக்கும். மன அழுத்தத்துக்கு சிறந்த மருந்து எது அப்படின்னா ஒரு நாள் பரம்பிக்குள்ள பயணம்ப்பா அப்படின்னு போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. இங்கே மரங்கள் தாங்க உயரமாக நிற்குது, மனிதர்களுடைய அகங்காரம் அல்ல. காட்டோட அமைதியை ஒரு தடவை கேட்டுத்தான் பாருங்களேன், ஆயிரம் வார்த்தைகளை விட அதிகம் பேசும் அது. பரம்பிக்குளம் அப்படிங்கிறது வெறும் சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, இயற்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய உயிருள்ள வகுப்பறை. புலிகளுடைய கம்பீரமாக இருக்கட்டும், யானையுடைய அமைதியாக இருக்கட்டும், பறவைகளுடைய இசையாக இருக்கட்டும், மரங்களுடைய நிழலாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்து உருவாக்கும் பாருங்க ஒரு பசுமை சொர்க்கத்தை, அதுதான் பரம்பிக்குளம். போதே அந்த பகுதிக்கு உடனே போகணும் போல இருக்குதா? காலாண்டு பரிச்ச லீவுக்கு டூர் போகணும்னு சொன்னீங்களே, இந்த பகுதிக்கு போயிட்டு வரலாம், போடுங்கப்பா ஒரு டிக்கெட்டை அப்படின்னு இந்நேரம் எல்லாரும் வீட்டில் பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட்டை போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இன்றைய மனிதன நாடு நிகழ்ச்சியில் பறவைகளும் புலிகள் காப்பகம் இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. தேசத்தின் பெருமை பேசக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியில் தேசத்தின் பெருமையாக இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய பறவைகளும் புலிகள் காப்பகம் பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தளபதி திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கு வாய்ஸில் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து குக்கு நிகழ்ச்சி. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: குக்கு நேர்விப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருடைய பாடல்? தேனி கார்மேக கண்ணன், விஜயா, ரவி முருகன் இவங்க எல்லாருடைய விருப்பத்திற்காகவும் பாடல் எந்த படத்திலிருந்து? ராஜாதி ராஜா படத்திலிருந்தான் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நெல்லை பண்பலை 102.6 இது குக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் செட்டியூர் சசிகலா மாரிச்செல்வன் அவங்களுடைய விருப்பத்திற்காக ரிக்ஷா மாமா படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் ஏய் ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
3: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை, பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்ர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்டு பன்வா கர் உன்ஹே தே நயே சால் கா உபஹார். 60 கரோட் சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 லாக் ருபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். ஆஜ் ஹி ஆயுஷ்மான் ஆப் டவுன்லோட் கரே ஔர் பாத்ர லாபார்த்தி அப்னா ஆயுஷ்மான் கார்டு பன்வாயே. அதிக ஜான்காரி கே லியே 1-4-5-5-5 பர் கால் கரே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. குக்கூ கேட்டுட்டு இருக்கிறீங்க, நம்ம நிலை பண்பலை 102.6 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட. ஆமாங்க, நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரும் நீங்கள் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. நிகழ்ச்சி அடுத்ததாக தென்காசி மாவட்டம் சோலைசேரி முருகேசன் அவங்க வந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ரெண்டு பாடல் கேட்டிருக்கிறாங்க, ரெண்டில் ஏதாவது ஒரு பாடலை தாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்பமான பாடலில் என்ன படத்தில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலைவன சோலை அப்படிங்கிற படத்தில் இருந்தால் சூப்பரான பாடல் வந்து இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

குக்கு நேர் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 அதுவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருடைய பாடல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உடையாம்புலி பால் தினகரன் அவங்களுடைய விருப்பமான பாடல் தான். என்ன படத்துல இருந்து? பொன்னுமணி.

சூப்பரான பாடல்களோட, அதுவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 குக்கு. அமரன் 2 அப்படிங்கிற படத்துல இருந்தான் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க சிங்கிகுளம் சாந்தி.

3:35 ஆயாச்சு. நிலை பண்பலை 102.6 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தென்காசியிலிருந்து கங்கா. அவங்களுடைய விருப்பத்திற்காக ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து ஒரு மோட்டிவேஷனலான ஒரு சாங் வந்து கேட்டிருக்கிறாங்க. நாமளும் கேட்டு ரசிக்கலாம்.

குக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6ல் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட. அடுத்ததாக யார் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிமுத்தாறு கார்த்திகா அவங்களுடைய விருப்பமான பாடல் என்ன, அவங்களுடைய தோழி ஞாபகம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த சிநேகிதியோட பாடல் கேட்டிருக்கிறாங்க. நாமளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நிலைப்பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறாங்க, குரல் பதிவு மூலமாக யார் பேச போகிறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: ரெயின்போ எஃப்எம் 102.6 மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கோ, என்ன பாடல் வேணும்?
1: எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஒரு பாடல்.
0: சரி.
1: கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இருந்து. குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிளி என்று தொடங்கும் இந்த பாடலை உடையாம்புலி மரியதாஸ், மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேலன், வீரமுனிவர் கருணாநிதி எங்களுக்காக பாடலை ஒலிபரப்பு செய்ய நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பாக உங்களுடைய பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த பாடல் ரொம்ப இனிமையான பாடல், நாமளும் எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

இன்று மாலை 5:02 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி நம்ம நிலை பண்பலை 102.6 ஜாலியா கேட்கலாம் குட்டீஸ். மறக்காம கால் பண்ணி பேசுங்க. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் அடுத்த பாடல் யாருடைய பாடல்? திருநெல்வேலி டவுன் கருப்பசாமி உங்களுடைய விருப்பமான பாடல் சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து.

0: குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் யாருடைய பாடல்?
1: வணக்கம், நான் டிஎன் குளத்தம் ஆனந்த் பேசுறேன்.
0: சொல்லுங்க,
1: என்ன செய்ய மச்சான் படத்துல இருந்து கருப்புடிலா சாங் போடுங்க.
0: கண்டிப்பாக உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசு முறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாகவும் திமுகவும் தவேகவும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்றும் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா, சிக்கந்தர், மௌசம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிகாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஓர் மாலை வணக்கங்கள். நம்ம நிலை பண்பலை 102.6 மணி வரைக்கும் நீங்க விளையாட போறீங்க பொதிகை தும்பி. ஆமாங்க, பொதிகை தும்பியில உங்களுக்கும் நிறைய கேள்விகள் கேட்பதற்கு ஜாலியா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எங்கள் செயலியும் நாங்களும் நிறைய கேள்விகள் ஜாலியான விஷயங்கள்லாம் வந்து வச்சுருக்கிறோம். நீங்களும் ரொம்ப ஜாலியாக கேளுங்க, நாங்களும் ரொம்ப ஜாலியாக கேட்குறோம். நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியாக கொண்டு போவோம். இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் விளையாடுறதுக்கு உங்கள் கூட ரெடியாக இருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்கடல் பூபாலன்.
1: நான் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் வி ராமச்சந்திரன்.
0: நிகழ்ச்சியில் விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணி பேசலாம், இல்லை விளையாடலாம். எந்த நம்பருக்கு? 0462-256-1132 மச்சமுரியன்
1: 256-1133
0: ராமச்சந்திரன். நம்ம நிகழ்ச்சியில் பொதிகை தும்பி அப்படின்னாலே நம்ம நேர்கள் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு லைனில் வர ஆரம்பிச்சிருந்தாங்க.
1: கண்டிப்பாக அது நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப
0: மகிழ்ச்சியாக
1: நம்மளை வந்து அவங்க வீழ்த்திடுவாங்க
0: அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.
1: கண்டிப்பாக
0: அப்படி தானே. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக பேசக்கூடியவங்க யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மயிலாபுரத்துல இருந்து மேகலா பேசுகிறேன்.
0: மயிலாபுரம் மேகலா, எப்படி இருக்கீங்க?
2: புறங்கால கண்களுக்கு ஓலை கொண்டு மை எழுதி கலங்காம காத்திருக்கேன் கைப்பிடிக்க வருவாரோ.
0: பழைய படமா புது படமா?
2: பழசுதான்.
0: பழசு?
1: ரொம்ப பழசோ?
0: 80ஸா 60ஸா 90ஸா?
1: 90ஸா?
2: 90ஸ்
0: 90ஸ்
1: ஆத்தோரம் தோப்புக்குள்ள அந்த பாட்டா?
2: இல்ல.
0: யார் நடிச்ச படம்? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
2: ஜானகி அம்மா பாடின பாட்டு.
0: பாத்தீங்களா, எல்லாருமே இன்னைக்கு வந்து.
1: அந்த பாட்டின் வரிகளை மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்களேன்.
2: உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மை எழுதி கலங்காம காத்திருக்கேன் கைப்பிடிக்க வருவாரோ.
1: நல்ல பாட்டு தான்.
0: நல்ல பாட்டு தான்.
1: ராஜகுமாரன் படத்துல இடம்பெற்ற பாட்டோ?
2: அது தெரியல. ஜானகி அம்மாவோட முதல் பாட்டு.
0: முதல் பாடல்?
1: முதல் பாடம் அவங்க 1957 பாடின பாட்டெல்லாம் இருக்கும். நீங்கள் 90ஸ்ன்னு சொல்கிறீங்க.
0: சரி, இப்போ எங்களுக்கு தெரியல அந்த பாடல். நீங்கள் அந்த பாடலினுடைய முதல் வரி எப்படி வரும்னு பாடி காமிக்கலாமா?
2: அன்னக்கிளி ஒன்று தேடுதே.
0: ஆஹா,
1: இப்போந்தான் அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணிட்டு வந்தேன்.
0: ஆனால் இடையில உள்ள வார்த்தைகள் கேட்டுறதால நமக்கு வந்து தெரியல.
1: ஆமாம், அதனால தான் கொஞ்சம் திணறி போயிட்டோம். சரி, வெற்றி வந்து உங்கள் பக்கம்தான்.
0: இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க என்ன
2: பண்றீங்க? நான் தேர்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன்.
0: ஓ, காலேஜ் படிக்கிறீங்க?
2: ஆமா.
0: சூப்பர். அப்போ காலேஜுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா?
2: இல்லை.
0: நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டீங்களா?
2: படிக்க மாட்டேன்.
0: ஐயோ, அப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: சரி, இருந்தாலும் அந்த கைபேசிலாம் இருக்குல்ல, அதில் வந்து குறுஞ்செய்திகள் அது இது வரத்தானே செய்யும்.
0: என்ன டிகிரி படிக்கிறீங்க நீங்கள்?
2: பிஎஸ்சி.
0: பிஎஸ்சி என்ன மேஜர்?
2: கெமிஸ்ட்ரி.
0: கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் கெமிஸ்ட்ரி படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போகணும்னு
2: நினைக்கிறீங்க,
0: சரியா? என்ன மாதிரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது, சரிங்களா?

0: நீங்க
1: ஓகே.
0: எதுல இருந்து அந்த வாய்ப்புகளை வந்து எடுப்பீங்க? ரொம்ப கஷ்டமா கேட்டனோ?
1: எக்ஸாம்.
0: எக்ஸாம். சரி, இல்ல இல்ல, நான் கேக்குறது வாய்ப்புகளை நீங்க எப்படி தேடுவீங்க? எங்கெல்லாம் இருக்கு கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி தேடுவீங்க?
1: கம்பெனிஸ் போய் பாப்போம்.
0: கம்பெனிஸ்க்கு போய் பாப்பீங்க நேரடியா?
1: ஆமா.
0: எப்படி நேரடியா உங்களை கம்பெனிக்குள்ள விட மாட்டாங்களே? எப்படி உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க தேடுவீங்க? கைக்குள்ளேயே இருக்குது, நம்ம ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி கைக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதான் ஃபோன் அப்படிங்கிறது எதில் போய் தேடணும் நமக்கு தெரியணும் இல்லையா?
1: ஆமா.
0: அது எதில் போய் தேடுவீங்க?
1: சர்ச் பண்ணுவோம்.
0: ஆ, சர்ச் பண்ணுறீங்க எதில்?
1: கூகுள்.
0: கூகுளில் சர்ச் பண்ணால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாமா?
1: இல்லை.
0: அப்புறம் ஸோ அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த இணையதளங்களில் நீங்கள் இணைய சலாம் உங்களுக்கான

0: நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் வந்து தேடலாம், அல்லது தினசரி நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், கரெக்டாக இல்லையா?
1: கரெக்ட் தான்.
0: ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், தேடணும். தேட தேட தேட தான் கிடைக்குமே தவிர, கூகுளில் மட்டும் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன செய்ய முடியாது, கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ ரொம்ப அருமையாக வந்து கலந்துக்கிட்டீங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
2: சரி, ரெண்டு பேருக்கும் ஓவர் மார்க் போட்டாச்சு.
0: ஆமாம், நன்றி.
1: நன்றி
2: நன்றிம்மா.
0: வணக்கம்.
2: ஆரம்பமே சரியில்லையா?
0: ஏன் ராமச்சந்திரன் சாருக்கு மட்டும் இப்படி இருக்குது?
2: அது இன்னமும் தெரியல, அந்த நேரத்திற்கும் நம்மளுக்கு வந்து
0: இல்ல இல்ல, அடுத்து வந்துட்டாங்க உங்களுக்கு.
2: வந்துட்டாங்களா?
0: ஆமா. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: யார் இங்க? நான்
3: வெக்கால்பட்டில இருந்து ரேணுகா தேவி பேசுறேன்.
2: ரேணுகா தேவி வெக்கால்பட்டி. சரி, கேள்வி நீங்கள் கேளுங்களேன். ஃபர்ஸ்ட்
3: நான் கேட்கணுமா, நீங்க கேட்க புரியல?
0: இல்ல, ரெண்டு பேருமே கேட்கணும், நீங்களும் கேட்கணும் அவங்களும் கேட்பாங்க.
3: நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்கணுமா?
0: ஆமா.
3: சரி, எல்லா புக்கும் நிறைய புக் இருக்கு.
2: சரி,
3: அதுல ஒரே ஒரு புக் மட்டும் அழுதுகிட்டே இருக்கு.
2: எல்லா புக்கும் நிறைய புக் இருக்கு.
3: ஆமா,
0: அதாவது நிறைய புத்தகம் இருக்கு, அதுல ஒரே ஒரு புத்தகம் மட்டும் அழுதுகிட்டு இருக்கு.
3: அழுதுகிட்டு இருக்கு. அதியா,
0: தண்ணி கொட்டிட்டீங்களா?
3: இல்ல.
2: அது ஒரு க்ளூ கொடுங்களே.
0: அந்த புத்தகத்தினுடைய பெயரே கண்ணீர்.
3: புக்கத்துல பேர் தண்ணி கிடையாது. அதுல இருக்க புக்ல ஒரு புக் மட்டும், ஒரு பாட புக் மட்டும் அழுதுகிட்டு இருக்கு.
0: ஒரு பாட புத்தகம் மட்டும் அழுதுகிட்டு இருக்கா?
2: ஒரு க்ளூ கொடுங்களேன்.
0: என்ன பாடம், என்ன புத்தகம்,
3: என்ன பாடம்? அதுல வந்து எல்லா புக்கும், அறிவியல், கணக்கு, எல்லாம் தமிழ்ல எல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு புக் மட்டும் எழுதிட்டு இருக்கு.
0: ஒரு புக் மட்டும் எழுதி,
2: நீங்களே சொல்லிருங்க. கண்டிப்பா,
0: ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாடல் தான் இல்லையா?
3: பாட புக்கு தானே அது, நீங்க தான் எல்லா பாடத்தையும் சொன்னா கண்டுபிடிச்சிடலாம்.
0: நிறைய பேருக்கு பிடிக்காது. பரவாயில்ல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மேக்ஸ் புக் என்கிட்ட அழாது.
3: எல்லாத்துக்கும் நிறைய இருக்காது, பிடிக்காதுல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி.
3: ரொம்ப கணக்கு இருக்கும் பாத்தீங்களா, அதான் அது இங்கிலீஷ்ல ப்ராப்ளம் இருக்கான், அதனால அதுதான்.
0: சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றி சார். நீங்க கேள்வி கேட்கலா?
0: ஆமா, நீங்க கேள்வி கேட்கணும்ல, மறந்துட்டேனே.
2: அடுத்து ஒரு பாடல், அதாவது ஒரு பாட்டு, பாட்டினுடைய அந்த இடைப்பட்ட வரி சொல்றேன். சரியா?
3: என்ன பாட்டு?
0: என்ன பாட்டு சொல்ல மாட்டாங்க,
2: நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியா?
3: சரி சொல்லுங்க பாப்போம்.
2: அதாவது, தென்றலை போல நடப்பவள், என்னை தழுவ காத்து கிடப்பவள், செந்தமிழ் நாட்டு திருமகள், இந்த தாய்க்கு வாய்த்த மருமகள். இது என்ன
3: பாட்டு?
0: இடைப்பட்ட வரி. நீங்க
2: ரொம்ப கஷ்டமான பாட்டுலாம் கிடையாது.
3: என்ன
2: பாட்டு? தென்றலை போல நடப்பவள், என்னை தழுவ காத்து கிடப்பவள், செந்தமிழ் நாட்டு திருமகள், இந்த தாய்க்கு வாய்த்த மருமகள். நேரம் போயிட்டே இருக்கு.
0: யார் அந்த மருமகள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு யாரும் நல்லா உதவி பண்ற,
2: உதவி பண்ணிட்டாங்க.
0: சூப்பர் சூப்பர்,
2: அருமை அருமை.
3: எனக்கு வரலையா சொல்லி,
2: எப்படியும் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள்.
0: கண்டிப்பா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றி.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில முதலாவது ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். என்னை அறிந்தால் படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: பொதிய தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6ல அடுத்து யார் விளையாட போறாங்கன்னு பார்த்துடலாமா ராமச்சந்திரன். வணக்கம் வணக்கம், இணைப்புல யார் இருக்கீங்க,
1: யார் பேசுறீங்க?
0: அழகப்பன் சார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? அதாவது ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்னடா வாயிலையும் காயம் கால்லையும் காயம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த அடிபட்டவர் சொல்றாரு, என்ன சொல்லியிருப்பாரு?
2: காயம் ஒண்ணும் சாப்பிட முடியாது.
0: என்னடா வாயிலையும் காயம் கால்லையும் காயம் அப்படிங்கிறாரு. வாயிலையும் காயம் கால்லையும் காயம் ரெண்டுலயும் அடிபட்டு இருக்கடா, என்னடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு.
2: வெங்காயம்
0: வெங்காயமா? வெங்காயம் கிடையாது, ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது.
2: சொல்லுங்க
0: கரெக்டா.

0: வந்து பார்ப்போம்.
1: அவங்க வந்து உங்களுக்கு
2: காயம்,
0: அதாவது அவருக்கு ஏன் ரெண்டுலேயும் காயம் அப்படின்னா, அவர் வாய்க்காலில் விழுந்துட்டாராம்.
1: ஓ,
0: எதில் விழுந்துட்டாரு?
2: வாய்க்கால்.
0: வாய்க்கால்,
2: வாய்க்கால்,
0: வாய்க்காலில் விழுந்ததால் அவருக்கு வாயிலையும் காயம் காலையும் காயம். புரிஞ்சுதா?
2: நான் ஒரு விடுங்க தான் சொல்லலாமா?
0: கேளுங்க.
2: போயிட்டு சட்டை போட்டுருப்பான், கருப்புல தலப்பாக்கிட்டிருப்பான், அவன் யாரு?
0: மறுபடியும் சொல்லுங்க.
2: போயிட்டு சட்டை போட்டிருப்பான்,
0: போயிட்டு சட்டை
2: தலப்பா கட்டியிருப்பான்,
0: தலப்பா கட்டியிருப்பாரு, ஒயிட்டு சட்டை தலப்பா கட்டியிருப்பாரு,
2: சுட்டுவான்,
0: தொட்டா சுற்றுவாரா?
2: தொட்டா சுற்றுவான்,
0: ஒயிட்டு தலப்பா, தலப்பா ஒயிட்டு, ஒயிட்டு தலப்பா, தலப்பா ஒயிட்டு, தலப்பா, ஆ ஒயிட்டு தலப்பா, கரெக்டு. தீக்குச்சி தானே? பாத்தீங்களா, நாங்க நான் மறுபடி மறுபடி சொல்ல சொல்ல ராமச்சந்திரன் சார் ஈஸியா கண்டுபிடிச்சு, தலப்பா ஒயிட்டு, ஒயிட்டு தலப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர், நன்றி நன்றி. அடுத்து யாரு பேச போறாங்க? வணக்கம்
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: ஐயா வணக்கம், கோயில்பட்டி வட்டம் பாண்டவர் மங்கலம், கோவிந்தராஜன்.
1: மகிழ்ச்சி உங்க கூட பேசுனது.
0: கோவிந்தராஜன் சார், இப்போ ராமச்சந்திரன் சார் ஒரு கேள்வி கேளுங்க.
1: நான் கேட்கட்டுமா, நீங்க கேக்குறீங்களா?
2: நான் கேக்குறேன்.
0: சரி, அதான் நான் கேட்டேன். பயங்கரம்
2: நீலம்ங்கிற வார்த்தையை வச்சு திரைப்பட பாடல் ஒரு 10 சொல்லுங்க.
1: நீலம்ங்கிற வார்த்தையை வச்சு அந்த வார்த்தை இடையில வரலாமா இல்லாட்ட முதல்ல இருந்தே வரணுமா?
2: ஒரு தடவை ஒரு பாட்டுக்கு,
1: ஒரு பாட்டுக்கு, ஒரு படத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்றீங்களோ?
0: ஒரு படத்துக்கு
2: சொல்லட்டுமாயா?
0: இல்ல இல்ல, நீலம் அப்படின்னு தொடங்கக்கூடிய படம் பேர் சொல்லணுமா எப்படி?
2: பாட்டு, பாட்டு.
0: ஓ, பாடல் சொல்ல சொல்றாங்க.
1: ஆமா, பாடல் வந்து
0: பாடலாமே.
1: ஒன்னு, நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், அப்புறம்
0: நீலவானவோடையில் ஆஹா
1: நீந்துகின்ற வெண்ணிலா.
0: அவங்க 10 கேட்டாங்க, நம்ம 8 வேணும்.
1: ஊதா ஊதா ஊதா பூ, ஊதா சொல்லலாம்ல எல்லாம்.
0: ஆமா ஆமா, நீலம்.
1: ஆமா,
0: வேற மூணு தான் சொல்லியிருக்கேன்.
1: குயில்கள் ரெண்டு,
0: டங் டங்,
2: எண்ணம் எல்லாம் நான் அறிவேன், கண்ணா என் கையை தொடாதே,
0: எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்களே.
1: மதிப்பெண்
0: உங்களுக்கா அவங்களுக்கா?
1: அதாவது, எட்டு சென்றது, பறந்து பார்த்தேன் விரிந்து சென்றது, அது என்ன?
2: வானம்.
1: அருமை.
0: ஆஹா, நீங்க கவிதை நடையில சொன்னீங்க, அவங்க டபார் நடிச்சிட்டாங்களே.
1: அதுதான் சொல்றேன், தொட பார்த்தேன் அப்படிங்கும்போது அவங்க யோசிச்சாங்க, அதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டாங்க.
0: சூப்பர், அருமை அருமை.
1: அவங்களுக்கு தான் 2 மதிப்பெண்கள்.
0: சூப்பர், நன்றி சார், நல்லா விளையாடுனீங்க. நன்றி,
1: ரொம்ப நன்றி சார்.
0: நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் RRR படத்துல இருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இது போதிகை தும்பி. ரொம்ப அட்டகாசமா விளையாண்டு இருக்காங்களே ராமச்சந்திரன், அடுத்து யார் விளையாட போறாங்கன்னு கேட்டுலாமா?
1: கண்டிப்பா.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சுகன்யா. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கும். நீங்க விளையாட ரெடி ஆயிட்டீங்களோ?
1: அவங்களா எப்போ ரெடி?
0: நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கோ கேளுங்க.
2: நான் வந்து புதறிவுகள் பயமா இருக்குது.
1: கேளுங்க சுகன்யா.
0: சிறிய இதயம் கொண்ட மிருகம்.
1: சிறிய இதயம்
0: அது நம்ம வீட்ல இருக்குதா காட்டுல இருக்கா அந்த மிருகம்?
2: அது வந்து கூண்டுகளா இருக்கும்.
0: கூண்டுக்குள்ள தான் இருக்குமா?
2: காட்டுக்குள்ளே இருக்கும்.
0: என்ன?
2: காட்டுக்குள்ளே இருக்கும்.
0: காட்டுக்குள்ளே இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கும்.
2: அது கூண்டுக்குள்ளே கிடக்கும்.
0: கூண்டுக்குள்ளே கிடக்குமா? குயில பூடிச்சி கூண்டில அடைச்சி.
1: ஒருவேளை எலியா இருக்குமா? சுண்டெலியா இருக்குமா?
2: நான் சொல்லட்டுமா?
0: எலியா?
1: எலியா சுண்டெலியா?
0: விலங்கு இனத்துல
2: விலங்கினங்கள்ல
0: சரியா? உங்க ஊர்ல சோனு

0: மழை பெய்யுது,
1: ஆ
0: பக்கத்தில் நீங்கள் நல்லா நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, கூட உங்கள் நண்பன் தோழியும் வராங்க நனைஞ்சிக்கிட்டே.
1: ஆ
0: அப்போது அந்த தோழி வந்து கேட்குறாங்க, அந்த மிளகா வியாபாரி மட்டும் ஏன் மழையில் நனையவே மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி கேட்காங்க.
2: அவர் கொடை பிடிச்சிருப்பார்.
0: ஆ, ஏன், அதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: இன்னொரு நாள் சொல்லுங்க.
0: அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் மழையில் நனைஞ்சிட்டு போகிறீங்க, உங்கள் தோழியும் நீங்களும். அப்போ அந்த தோழி வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, எதி இங்கே பாரு, ஏன் அந்த மிளகா வியாபாரி மட்டும் மழையில் நனையவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
1: அதே கொடை கொண்டு போகல.
0: கொடை கொண்டு போகலையா?
1: ஆமாம்,
0: இல்லை மிளகா வியாபாரி மழையில் நனையலைன்னு சொல்கிறோம்.
1: அது வந்து
2: இந்த எளிதான ஒரு விஷயம் தானே,
0: கண்டுபிடிக்க முடியலையா?
1: ஆமா, கண்டுபிடிக்க முடியல.
2: ஏன்,
0: அவர் வந்து கொடமிளகா, அவர்கிட்ட வந்து கொடமிளகா இருக்கு.
1: கொடமிளகா?
0: ஆமா, கொடை மிளகாய், அந்த கொடைய மிளகா வச்சு கொடமிளகா இருக்குல்ல, அதை வச்சுட்டு அவர் நனையாம இருக்காரு. சூப்பர், நன்றி மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஏதோ ஒரு பேசு பேசுன்னு சொல்றாங்க.
0: இது கேம் ஷோ தாமா, நீங்களே பேசலாம். குழந்தைங்களுக்கான நிகழ்ச்சி 5 மணிக்கு மேல. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி 5 மணிக்கு மேலமா, நீங்க பேசலாம்.
2: இது எப்படியோ என்னை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கும் போது என்னை ஒரு 4 பேர் சேர்ந்து இழுத்து ஸ்கூலுக்கு கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. தயவு செய்து பேசு பேசு அப்படிங்கிற மாதிரி.
0: சரி, அடுத்து நேரத்தை பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: ஆ, வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: எனக்கு
2: பிடிச்ச ஒரு பாடல் படிங்க.

0: அதெல்லாம் ரைட். அந்த ஹம்மிங்லாம் நல்லா தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மச்சான பாத்தீங்களா அப்படின்னு வேகமா வச்சுட்டீங்களே, என்ன
1: அது நேரம் ஆயிட்டல, அதனால முடிச்சிட்டாங்க.
2: சரி படிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: இல்லை அந்த அதுக்கு பிறகு அந்த மச்சான பாத்தீங்களா மட்டும் கொஞ்சம் அழகா படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஹம்மிங் அவ்வளவு சூப்பர்,
1: நல்லா இருந்துச்சு.
2: படிக்கணுமா சார்?
1: இல்லம்மா போதும், சூப்பரா ரொம்ப இனிமையா இருந்துச்சு. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேளுங்க.
0: ஆமா, உங்கள் டைம் நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கணும். போ,
2: எனக்கு ஒரு ராமராஜன் பாட்டு படிங்க சார்.
1: ராமராஜன் பாட்டு ஒண்ணு படிங்க ராமச்சந்திரன்.
0: இந்த மான் எந்தன் சொந்த மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும்
2: சிந்தைக்குள்ளாடும்.
1: நீங்க ரேடியோ பெட்டி பக்கத்துல இருந்து பேசுறீங்களோ,
0: சந்திக்க வேண்டும். சரி அருமை, உண்மையிலே
1: நல்லா பாடுறீங்க
0: வந்து உங்களுக்கு கண்டிப்பா. சரியா,
1: நல்லா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு.
0: மிக நன்றி.
1: ஓகே, சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க நேர்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலை கேட்டுட்டு மறுபடியும் நேர்கள் கூட வந்து பேசலாம். சலீம் படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேர்லி நம்ம ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இது சம்பந்தமான விவரங்களுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0444249864558. அதே மாதிரி இது சம்பந்தமான விண்ணப்பங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் வந்து கேட்கலாம். agnchn1@gmail.com. பொதிய தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் விளாட போறாங்க கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் சிறுமலஞ்சி கிராமத்திலிருந்து கோமதி நாயகம்.
0: கோமதி நாயகம்.
2: ஆஹா, ஊர் பேரும் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீங்கள் கேள்வியை கேக்குறீங்களா? நான் கேட்கவா?
1: நான் முதல்ல கேட்கிறேன் சார்.
2: கேளுங்க.
1: அதாவது ரஜினிகாந்த் அவர்களும் ரேவதி அவர்களும் நடித்த ஒரே படம் தான், அது என்ன படம்?
0: ரஜினிகாந்தும் ரேவதி ரெண்டு பேரும் நடிச்ச ஒரே ஒரு படம் தானா?
1: ஒரே ஒரு படம் தான்.
0: ஆஹா,
2: நல்ல படம் அது. மனசுல இருக்கு, ஒரு க்ளூ கொடுங்களேன்.
0: க்ளூ?
2: வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா?
0: க்ளூ கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கல்ல?
1: ஆமாங்க,
0: அதனாலதான் நாங்கெல்லாம் க்ளூ கொடுக்க மாட்டோம். ஒரு படம் தானே இருக்குது.

0: பத்து படம்னா நீங்க சொன்ன மாதிரி க்ளூ கொடுக்கலாம். என்ன சார்? ஒரே படம் தான் இருக்குது, நீங்க இதுக்கும் க்ளூ கேட்டீங்கன்னா சரி, அதுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க கண்டுபிடிக்காங்களேன்னு
1: பாப்போம். ஞாபகம் இருக்கு
0: பாட்டு
2: மாப்பிள்ளைன்னு,
0: மாப்பிள்ளையா?
2: இல்ல சார், அந்த பாட்டு படிக்கட்டா, அந்த படத்துல உள்ள பாட்டு.
0: ஆ, ஒரு பாட்டு பாடுங்க.
2: தாளம் பூவே வாசம் வீசும்.
0: ஆஹா, நல்ல ஒரு இனிமையான ஒரு பாடல்,
1: நல்ல பாட்டு. அது
0: டைமும் முடிஞ்சு போச்சு, நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ சொல்லிருங்க.
2: கை கொடுக்கும் கை சார்,
0: கை கொடுக்கும் கை. சா,
1: சூப்பர். அருமை. இப்போ
2: கேளுங்க,
1: ஒரு ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி ஜோக் ஒன்று சொல்லுங்க. அதாவது வயிறு குழுங்கு சிரிக்கணும், ஆனா அது வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, சரியா?
2: என்ன சார்,
0: யாரையும் புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதான், ஆனா சிரிக்கவும் செய்யணுமா? நீங்க எப்படி சொல்ல போறீங்கன்னு தெரியல, சொல்லுங்க.
1: அது வந்து கணவன் மனைவி ஜோக்கா இருக்கணும்.
0: அதான் கணவன் மனைவி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது.
1: ஆமா,
2: அது தெரியல சார், நீங்களே சொல்லுங்க சார்.
1: நானே சொல்லிடுவா?
2: ஆமாங்க.
1: ஒரு மனைவி வந்து கேக்குறாங்க, என்னங்க நான் வந்து உங்க கூட இல்லாம உங்களால இருக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் சொல்றாரு, ஆமா ஆமா, அதனாலதான் தினமும் நான் ஆபீஸ்க்கு போயிடுறேன் அப்படின்னு.
0: அதனாலதான் தினமும் ஆபீஸ்க்கு போயிருந்தேன்.
1: ஆமா, நான் இல்லாம உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது இல்ல அப்படின்னு. ஆமாமா, அதனாலதான் தினமும் ஆபீஸ்க்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு.
2: நன்றியா.
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சி கலந்து.
1: நன்றியா, நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் சார்.
0: இணைப்புல யார், எங்க இருந்து பேசுறீங்க? நலமா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா? நீங்க
1: எங்க இருந்து பேசுறீங்க?
0: பாளையங்கோட்டை. அப்படியா? பாளையங்கோட்டை இருந்தாமா? கேள்வி கேளுங்க.
3: நீங்க கேளுங்க சார்,
0: ரெண்டு பேருமே கேட்கணும்ல.
1: நீங்களும் ஒரு கேள்வி கேட்கணும், அவரும் ஒரு கேள்வி கேட்பாரு.
0: நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க.
3: பூ படத்துல வந்து பூன்னு வரும் ஒரு அஞ்சு படம் பேர் சொல்லுங்க சார்.
0: பூன்னு வரக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய பேரா? பூனு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு படத்தினுடைய பேர் அஞ்சு பேர் சொல்ல சொல்றாங்க. பூ எல்லாம் கேட்டுப்பார்,
1: பூமகள் ஊர்வலம்.
0: பூமகள் ஊர்வலம், பூவே உனக்காக. பூ, பூனு ஒரு படம் இருக்குல்ல, பூ எல்லாம் உன்வாசம்.
1: அஞ்சு வந்துருச்சா?
0: பூ எல்லாம் கேட்டுப்பார், நிறைய பாடல் வந்திருக்குது. நான் ரொம்ப எளிமையா கேட்டுட்டீங்க, எளிமையா கேட்டுட்டீங்க,
1: அத 6 ஸ்டார்.
0: சரியா?
1: ஆமா.
0: உங்களுக்கு எளிமையா கேக்கவா?
3: ஆமா சார்.
0: உங்களுக்கு எளிமையா கேக்கனா என்ன பண்றது?
1: ஏதோ क्वेश्चन அவுட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது.
0: அதாவது உங்ககிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம்? உங்களுக்கு பழைய பாடல் பிடிக்குமா, புது பாடல் பிடிக்குமா?
3: ஆமா, எனக்கு பழைய பாடல் தான் மேடம்.
1: சரி, எம்கேடி பாட்டு ரெண்டு பாட்டு பாடுங்க.
0: பழைய பாட்டு பிடிக்கும் இல்லையா? அந்த பழைய பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவோ அந்த பாடல ஒரு ரெண்டு லைன் மட்டும் பாடி காமிக்கலாமா?
3: தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா?
1: சூப்பர்.
3: சரி, போதுமா சார், இன்னொரு பாட்டு பிடிக்கணுமா?
0: இல்ல, இந்த ஒரு பாட்டே போதும், நல்லா பாடுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில.
3: நன்றி சார்,
0: நன்றிமா, நன்றி.
3: நன்றி.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். யூத் படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இது பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து விளையாடக்கூடியது யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்குமா? நலமா இருக்கும். கேள்வி நீங்க முதல்ல கேக்கீங்களா, நாங்க கேக்கட்டுமா?
1: நான் கேக்குறேன்,
0: கேளுங்க.
1: சந்திரபாபு பாட்டு, அவர் 5 பாட்டு சொல்லுங்க.
0: சந்திரபாபு பாட்டு?
1: ஆமா.
0: குங்கும பூவே, கொஞ்சி புறாவே. அடுத்து இன்னொரு பாட்டு, நல்ல நல்ல பாட்டா உண்ட.
2: இப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு.
0: முதல் வரி
2: கல்யாணம்,
0: கல்யாணம், கல்யாணம் அப்படிதானா? கரெக்டாமா? ரெண்டா? மூணாச்சோ? ரெண்டுதான் இருக்கு. நீங்க ரெண்டா கணக்குல குழப்பாதீங்க.
2: புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை.
0: அது ஓகே தானா? புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. மூணு. இன்னும் அடுத்த பாடல்.
2: அப்புறம்
0: நல்ல நல்ல பாடல்கள் நிறைய இருக்குது சந்திரபாபு ஐயா.
2: குங்கும பூவி சொல்லிட்டீங்க?
0: சொல்லிட்டோம்ல, அதான் மொதல் பாட்டு. குங்கும பூவி, டிங் டிங், கொஞ்சம் புறாவே.
2: நான்

0: நல்லா
1: சரி
0: தெரிஞ்சவங்க
1: மூணு
0: நாலு,
1: ஆயிடுச்சு.
0: நாலு
1: நாலு
0: நாலாயிடுச்சு.
1: சரி
0: இன்னும் ஒன்று மட்டும் தான் இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க.
1: வந்துகிட்டே
0: ஓ
1: இருக்கு.
0: சரிம்மா, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. சொல்லுங்க ஒரு பாட்டு.
1: பிறந்தாலும் ஆம்பளையா பறக்க கூடாது,
0: ஆமா, பிறந்தாலும் ஆம்பளையா
1: ஆம்பளையா
0: பறக்க
1: பறக்க
0: கூடாது.
1: கூடாது.
0: ஆமா,
1: இப்படி
0: இப்படி சிக்கிக்கிட்டோமே, அடிச்சு அடிச்சு கொளுத்திட்டீங்க நீங்க. உண்மையிலே நல்ல நல்ல பாடல் எல்லாம் கைவசம் வச்சிருக்கீங்கம்மா.
1: அப்படியே நாங்க
0: ஆமா,
1: சிக்ஸ் அடிக்க பார்த்தா நீங்க அப்படியே அந்த லைன்ல இருந்து எங்களை கேட்ச் பிடிச்சிட்டீங்க, அந்த அவர் சூரியகுமார் பிடிச்ச மாதிரி.
0: சரி, இப்ப நான் ஒன்னு கேக்குறேன். சமீபத்தில் நீங்கள் வந்து பார்த்த அல்லது கேட்ட ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: அன்றாட வாழ்க்கையில் உள்ள விஷயமா?
0: அன்றாட வாழ்க்கையில் இருக்கலாம், நீங்கள் எங்கேயாவது பார்த்த ஒரு விஷயமா இருக்கலாம், அந்த நகைச்சுவையை கண்டு ரொம்ப அப்படியே குலுங்க குலுங்க சிரிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி சமீபத்தில் நீங்கள் கேட்ட அல்லது பார்த்த நகைச்சுவையான சம்பவம் எதாக இருந்தால் சொல்லுங்களேன். அல்லது ரசித்த எதுவாகனாலும் இருக்கலாம்.
1: அதாவது இப்ப இல்ல சமீபத்து இந்த தடவைதான், கொஞ்ச நாளைக்கு முடிஞ்சுதான்.
0: சரி பரவாயில்ல,
1: கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல ட்ரெயினுக்கு போகணும்னு கிளம்பும் போது நல்ல மழை பெஞ்சிச்சு.
0: சரி
1: கேளுங்க, மழை பக்க இது நார்மல்ல எடுத்தது. நோய் தடுத்து கிடைக்கல, திருப்பி பக்கம் எடுத்து
0: சரி
1: அதுல போனோம். அதுல போனா அங்கே பக்கம் மழை சோர்ந்து பெஞ்சு ட்ரெயினை விட்டுட்டோம்.
0: ஐயோ, ட்ரெயின் விட்டுட்டீலா?
1: ஆமா, கேளுங்க, அந்த தக்கல எடுத்து அந்த டிக்கெட் கூட நமக்கு ரூபா வராது பணம்.
0: ஆமா ஆமா ஆமா, வராது.
1: எவ்வளவு செலவு எனக்கு? என் பேச்சு சொன்னா போவேன்னா இருந்துட்டு போய் இருந்துட்டு போன்னு சொன்னா, நான் கேட்காம கிளம்புனா வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வந்தான். நீ இன்னைக்கு எப்படி போவா, பைக்கிற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டே
0: வந்தான்.
1: வீட்டுக்கு வந்தவனே அந்த கொண்டு போட பாக்கல பிரிச்சு சாப்பிடும் போது விழுந்து விழுந்து சிரிச்சோம்.
0: நான் சொன்னதை கேட்டீங்களா? கேட்காம போயிட்டீங்களே. ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் நகைச்சுவை. ஆமா, அதுக்கு எனக்கு
1: ஒரே சிரிப்பு பாருங்க.
0: உங்க பேத்தி சொல்லிருக்கேன், அதுக்கு எனக்கு ரெண்டு பிரியாணி வாங்கி தந்தா கூட நல்லா சாப்பிட்டுருப்பேன் அப்படின்ட்டு. சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: அருமைமா, அருமை, மிக்க நன்றி.
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்கம்மா?
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்ட கோயம்புத்தூர் காந்திமதி பேசுறேன்.
0: காந்திமதி
1: பேசுறீங்க.
0: கேள்வி கேளுங்க பாப்போம்.
2: கேள்வி கேட்கவா? என்ன கேள்வி கேட்க?
0: ஏதாவது ஒண்ணு கேளுங்க, நாங்க எது கேட்டாலும் சொல்லிடுவோம்.
2: சார், நான் இந்த இது ரஜினி திருப்பிரியா நடிச்ச படம் அஞ்சு படம் சொல்லுவீங்கள?
0: ரஜினியும்
2: திருப்பிரியாவும் நடிச்ச படம் அஞ்சு படம் சொல்லுங்க.
0: ரஜினி ஸ்ரீபிரியா பிரியான்னு ஒரு படம் உண்டுல்ல, அதுல ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா நடிச்ச என்ன படம்? அஞ்சு படம் வேணுமா?
2: அஞ்சு படம் சொல்லுங்க.
0: இப்ப எங்க ராமச்சந்திரன் சார் பாருங்க, டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாரு நினைக்கிறேன்.
1: அதாவது ஆடு புலி ஆட்டம் 1977 அவர் நடிச்சிருக்காங்க.
0: ஆடு புலி ஆட்டம்னு ஒரு படம் உண்டா?
2: ஆமா இருக்கு.
0: அதுல ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்களா?
2: ஆமா.
0: அடுத்து
1: அப்புறம் பைரவில,
0: பைரவி.
2: ஆமா,
0: சூப்பர். ரெண்டு
1: அவள் அப்படித்தான்.
0: எப்படி ராமச்சந்திரன் சார்?
1: அப்புறம் அன்னை ஒரு ஆலயம், அவர் பில்லா.
0: டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி டக்கு டக்கு
1: எல்லாம் தானா வருது.
0: அடுத்து வேற
2: சொல்லிட்டாங்களா
0: எல்லா படத்தையும் பாத்தீங்களா? ராமச்சந்திரன் சார்னா யாரு? கொக்கா, அப்படிதானே? நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
1: கேள்வி கேட்கணும்ல?
0: நீ கேள்வி கேட்கலையோ?
1: நான் கேள்வி கேட்கல.
0: ஐயோ, நீங்க கேள்வி கேளுங்க, மறந்துட்டீங்க பாத்தீங்களா.
1: சரி, எளிமையான கேள்விதான். ஒரு பாட்டு சொல்றது என்ன படம் சொல்லுங்க. ஆமா, பார்க்காதே. அதான் அந்த பாட்டு வந்து பக்காதே பக்காதே பஞ்சாங்கத்தை பக்காதே சொல்லுங்க. எளிமையான பாட்டு தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது.
0: என்ன படம்?
2: அதனாலதான்
0: அடிச்சிட்டாங்க அந்த பக்காதே பக்காதேன்னு சொன்னோன்னு.

0: இதெல்லாம் ஸ்ரீபிரியான்னு சொன்னே இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு அப்படி ஒரு ஸ்பின் போட்டெல்லாம் பார்த்து அவங்க சிக்ஸ் அடிச்சிட்டாங்க
1: அடிச்சிட்டாங்க. ஓகே
2: சார், ரெண்டு பேரும் நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்குமா.
1: நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி சார், நன்றி,
0: ரொம்ப நன்றிமா.
1: சூப்பர், ரொம்ப அருமையா வந்து நேயர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சூப்பரா விளையாடி இருக்காங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு நேயர்களில் யார் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைவான ஒரு நேயர் வராங்க கேப்பமா?
0: ஆ, கண்டிப்பாக.
1: நிறைய பேர் வராங்களே. வணக்கம்
3: சார். வணக்கம் சார். வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க, நேரம் ஆயிடுச்சு
3: சார். வடகர்னூர் மாணிக்கவாசம் பேசுறேன்.
1: ஆ, உங்க குரலை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டோம், சொல்லுங்க
3: சார். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நாலு உபகரணம்.
1: சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நாலு உபகரணம்.
3: ஆமா,
1: கரண்டி, தட்டு,
3: கண் சம்பந்தப்பட்டது.
1: என்ன சம்பந்தப்பட்டது?
0: கண் சம்பந்தப்பட்டது.
3: கல், முன்னால அதான் பயன்படுத்தி சமையல் பண்ணுவாங்க.
0: ஆட்டோரல்,
1: கல்,
3: அம்மி,
0: அம்மி,
1: அம்மி,
0: உலக்க.
3: கிடையாது,
1: கல்லு, கல்லு,
0: கல். அதான் உரல் வருது இல்ல. அந்த மருந்து எல்லாம் வச்சு குத்துவாங்கல்ல, அது பேர் என்ன? சின்னதாரனூர்.
3: திருவக்கல்லு.
0: ஆ, சிறுவக்கல்லு.
1: திருவக்கல்லு,
0: திருவக்கல்லு, திருவி, திருவி.
3: அண்ணாமூச்சி நீ வரலாம் பாய், நீ வரலாம் பாய் இருக்காவ.
0: சரி,
3: அப்படியே சொல்லி சொல்லி விளையாடி இருந்தா தலைவாசல் திறந்து கதவு திறந்திருந்திருக்கு.
0: அச்சச்சோ, அப்படியே விழுந்து
3: கீழே விழுந்து பாய் நீ வரலாம். பாய் வந்துட்டு இருக்காரு ஒரு ஆளு, பாய் திறந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாராம்.
0: பாய்க்காரர் உள்ள வந்துட்டாரு. சரி சரி சரி,
1: சூப்பர் சார்.
3: விளையாண்டு வெளியில கேட்டிருக்கு.
1: நன்றி சார்.
3: நீ வரலாம் பாய், நீ வரலாம் உடனே பாய்க்காரர்.
1: சூப்பர் சூப்பர், நன்றி சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
0: நல்ல முறையா பேசி நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிருக்கீங்க, மிக்க நன்றி.
1: அதிகமான மதிப்பெண்கள் யார் எடுத்திருக்காங்க?
0: அதிகமான மதிப்பெண்கள் வந்து
1: நேயர்கள் சைடா நம்ம சைடா?
0: நேயர்கள் சைடா.
1: எத்தனை மதிப்பெண்கள் இருக்கும்
0: கிட்டத்தட்ட? அவங்க வந்து ஒரு
1: கிட்டத்தட்ட இல்ல, கரெக்டா சொல்லிருங்க.
0: 12 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க.
1: 12 மதிப்பெண்கள், சூப்பர். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து நேர்களுக்கும், இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னிஞ்சல். அதனைத் தொடர்ந்து உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாகவும் திமுகவும் தாவேகவும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்றும் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனோட்டாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா, சிகேந்தர், மௌசம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சுவாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு செல்ல குழந்தைங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். சமநிலை பண்பலை 102.6 வந்தாச்சு. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் இது அரும்பு மொழிகள். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைங்க ஜாலியாக பேசலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி அந்த குழந்தைங்களோட

0: அருமை மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரு, எங்க இருந்து பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், கோயில்பட்டியிலிருந்து. உங்க பேர் என்ன? சந்தோஷ் கார்த்திக். பேசுறீங்களா? சூப்பர். அப்ப உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஓகே. என்ன படிக்கிறீங்க நீங்க? ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்க. சூப்பர். என்ன சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: விடுகதை கேளுங்க.
1: உருண்டவன்
0: விரிந்தால் சொகுசான தூக்கம் வரும். கண்டுபிடிச்சிட்டேன். பருத்தி
1: தானே?
0: பஞ்சு இல்லையா? பருத்தி ஏன் இல்லை? அப்படின்னா வேற என்ன? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? என்னது சொல்லுங்க?
1: அது வந்து கலர் கலரா இருக்கும்.
0: கலர் கலரா இருக்குமா?
1: ஆமா.
0: கலர் கலரா இருக்குமா? என்னது தெரியலையே, நீங்களே சொல்லிருங்களேன்.
1: பாய்.
0: பாய், ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா இந்த?
1: நான் புக்ல படிச்சேன்.
0: புக்ல படிச்சிங்களா? நல்லா இருக்குது. அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்.
0: சூப்பர் சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? பால பாலஸ்வேதா. எங்க இருந்து பேசுறீங்க? வடக்கு. ஓகே, சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? கடிஜோக். நீங்களும்மா கேளுங்க. முட்டைக்கு
1: நடுவுல என்ன இருக்கும்?
0: முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்? மஞ்ச கரு இருக்கும். இட்டு இருக்கும். இட்டு. ஏய், எப்படி சொன்ன பாத்தீங்களா? சொல்லுங்க. மறுபடி சொல்லுங்க. அது என்னது? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?

0: தெரியலையே எனக்கு. எங்க வரும்? ஓ ஆஹா, சரி. உங்களுக்கு தபால் வந்திருக்கா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து? யார் அனுப்புனா? யார் தபால் அனுப்புனா உங்களுக்கு? தெரியலையா? ஏன் அதில் போட்டிருக்கும்ல யார் உங்களுக்கு தபால்
1: அனுப்பியிருக்காங்கன்ட்டு?
0: சரி, நீங்கள் யாருக்காவது தபால் அனுப்பியிருக்கீங்களா? நீங்கள் இனிமேல் என்ன பண்ணால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் வாங்கி வச்சு அவங்களுக்கு வந்து தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, பிறந்தநாள் வாழ்த்து இதெல்லாம் வந்து போஸ்ட்டு தபால் அனுப்பணும். சரியா? சூப்பர், நன்றி, நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எந்த படத்துல இருந்து? வாரிசு படத்துல தான் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க அரும்பு மொழிகள். நம்ம நிலை பண்பலை 102.6. ஸோ உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க, அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் குட்டீஸ்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க,
1: என்ன
0: பேரு? சுப்பையாபுரத்துல இருந்தா? சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்க, பாடுங்க. சூப்பர், நல்லா பாடுனீங்க. இன்னைக்கு என்ன பண்ணீங்க லீவ்ல குட்டீஸ்? இன்னைக்கு லீவ்ல என்ன பண்ணீங்க? என்ன விளையாட்டு
1: விளையாண்டீங்க?
0: யாரு கூட?
1: அண்ணா, அப்பா கூட.
0: ஓ, மூணு பேர் விளையாண்டீங்களா? யாரு ஜெயிச்சா? நீ தான் ஜெயிச்சிங்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய விளையாடணும், சரியா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், நீங்க ரேடியோ பெட்டி பக்கத்துல இருந்து பேசாதீங்க, கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, சரியா?
2: ஓகே.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: வர்ஷினி.
0: வர்ஷினி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: சுத்தமணி.
0: சுத்தமணியில இருந்து பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
2: இல்ல.
0: இதான் முதல் முறையா பேசுறீங்களா?
2: ஆமா.
0: வெரி குட். இதே மாதிரி நிறைய பேர் முதல் முறையா பேசுறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா?
2: ஓகே.
0: Thank you. ஓகே வர்ஷினி, சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க?
2: விடுகதை.
0: விடுகதை கேட்க போறீங்க, கேளுங்க.
2: ஒரு கம்பியில சேவல் நின்னுச்சான், அது லெஃப்ட்ல முட்டை போடுமா இல்ல ரைட்ல முட்டை போடுமா?
0: எதுல நினைச்சு சேவல்?
2: ஒரு கம்பில நின்னுச்சான்,
0: என்னது நினைச்சு?
2: ரைட் போடுமா இல்ல ரைட்ல முட்டை போடுமா?
0: என்னது நினைச்சுன்னு சொல்லுங்க.
2: சேவல்.
0: சேவல் முட்டை போடாது. அவ்வளவுதானா? வேற எதுவும், வேற எதுவும் விடுகதை இருக்கா வர்ஷினி?
2: இல்ல.
0: நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா?
2: 5th ஸ்டாண்டர்ட்.
0: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, சூப்பர். சரி, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை பெரிய ஆளாயி?
2: கலெக்டர்.
0: கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ். அப்ப நீ நிறைய படிக்கணும் இல்லையா?
2: ஆமா.
0: டெய்லி படிக்கணும், நிறைய பேர்ட்ட நிறைய நல்லா பேசணும். லைப்ரரி எல்லாம் போவீங்களா? லைப்ரரிக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிங்க.
2: ஓகே.
0: நியூஸ் பேப்பர்லாம் நிறைய ரீட் பண்ணுங்க, சரியா?
2: ஓகே.
0: சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
2: தேங்க்யூ,
0: வெல்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. அரண்மனை 4 படத்துலேருந்து கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள். சோ குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, அடுத்து யார் பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு? பாட்டு பாட போறீங்க, பாடுங்க கேக்கலாம்.
1: தோன்றுகின்ற செந்தமிழை வேண்டுகின்ற போதெல்லாம் விலகின்ற நித்திலமே உன்னை தவிர உலகில் எனக்காக பொண்ணோ பொருளோ போக்குவிக்க இல்லையம்மா. கவிஞர் கண்ணதாசன் என் நண்பர்கள் 4 பேர் அவர் பேசுறாரு.
0: நண்பர்கள் 4 பேரா?
1: ஆமா அவர் பேச போறாங்க.
0: அடேங்க அப்பா, குடுங்க குடுங்க. ஹலோ ஹலோ குட்டி, உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவனிகா.
0: சிவ?
1: சிவனிகா.
0: சிவனிகா, நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா? இஷாந்திகா கூட தான் படிக்கீங்களா நீங்களும்?
1: இஷாந்திகா எங்க அக்கா.
0: உங்க அக்கா? நீங்க தங்கச்சி. ஓகே, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: பாடல்.
0: நீங்களும் பாட்டு பாட போறீங்க, பாடுங்க கேக்கலாம்.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பாடினீங்க, சூப்பர். அடுத்து யார் இருக்கா? அவ்வளோதானா, வேற யாரும் பேச போறீங்களா? என்னம்மா, என்ன பேர், என்ன படிக்கிறீங்க நீங்க? மூன்றாவது படிக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க நீங்க இன்னைக்கு? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? கதை சொல்ல போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா, விடுகதை கேட்க போறீங்களா, அல்லது மிமிக்ரி பண்ண போறீங்களா? பாட்டு பாட போறீங்க, பாடுங்க கேட்கலாம். அவ்வளவுதானா, சூப்பர், அவ்வளவுதான். அடுத்து யார் பேசுறீங்க?
1: My name is Netra.
0: மேத்ரா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: நானும் பாட்டு தான்.
0: நீங்களும் 4th தான் படிக்கிறீங்க. சரி, எல்லாருமே பக்கத்து பக்கத்து வீடா அல்லது வெளியூரா?
1: ஆமா, பக்கத்து பக்கத்து வீடு தான்.
0: அப்ப எப்படி நீங்க இவ்வளவு நாள் பேசாம இருந்தீங்க?
1: வீடெல்லாம் வைக்கலாம், வானவியில் தூளி கெட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலத்திலேயே சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிர் அவனே கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம், வெண்ணிலகு படகிலேறி விண்வெளியே சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேணுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.
0: சூப்பர், நல்லா பேசுறீங்க எல்லாரும், எல்லாருக்கும் நன்றி.
1: Thank you.
0: Okay, welcome. ஸோ ரொம்ப குட்டீஸ், அதாவது தூத்துக்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம், கேங்காக பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து. இதே மாதிரி நீங்களும் குட்டீஸ் உங்கள் வீட்டில் இருந்துட்டு ஜாலியாக பேசலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய குரல் பதிவை செஞ்சு கதை சொல்லியோ அல்லது என்ன சொல்கிறது மெமிக்ரி பண்ணியோ விடுகதை சொல்லியோ நீங்கள் வந்து கேட்டு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 9443360794. வாட்ஸ்அப் மூலமாக யாரும் நமக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்காங்க, யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்காசி மாவட்டம் முத்துகிருஷ்ணன் பேரியிலிருந்து, முத்துகிருஷ்ணன் ஏரியிலிருந்து சக்தி முருகேஷ் இவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. முத்துகிருஷ்ண பேரியிலிருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எலி என்ன செஞ்சால் யானையாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு விடுகதை தெரிஞ்சிச்சுன்னா மற்ற குட்டீஸ் நீங்களும் வந்து கால் பண்ணி பேசலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, அயன் படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அட்டகாசமான பாடல்களோட நம்ம நிலை பண்பலை 102.6. சோ குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து யார் பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சுகன்யா.
1: தூத்துக்குடி மாவட்டம்
2: சுகன்யா.
1: சுகன்யா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: என்ன படிக்கிறீங்க நீங்க?

0: ரெண்டு. நீங்க ஏன்ட்ட இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? வெரி குட். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க சுகன்யா?
1: பாட்டு.
0: பாட்டு பாட போறீங்க, பாடுங்க கேக்கலாம்.
1: மலையே மலையே வா வா வா, மண்ணில் ஆடவா, புழுதியான தெருவிலே புதிய மனம் கமலவா, தெருவு வெள்ளம் பெருகவே திருந்தி நாங்கள் ஆடவா, பறை நின்ற கால்வாயில் கப்பலிட்டு மயிலவா, ஏரி குளம் பொங்கவா, எங்க கிணறு நரம்பவா, நீரை கையால் அள்ளியே நின்று நாம் குளிக்கவா.
0: சூப்பர் சூப்பர், நல்லா பாடுறீங்க, அழகா பாடுறீங்கம்மா. சரி, என்ன செஞ்சீங்க லீவ்ல? விளையாண்டீங்க. இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? சாப்பாடு என்ன? குழம்பு, என்ன கறி?
1: சாம்பார்.
0: சாம்பார் வச்சு
1: அவியல்.
0: அவியல். நீங்க காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுவீங்களா? வெரி குட். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி என்னதுமா? கேரட். கேரட் வந்து நல்லா இனிப்பா இருக்கும், அதனால நல்லா சாப்பிடுவீங்களா? அப்ப உருளைக்கிழங்கு எல்லாம் பிடிக்காதா? பிடிக்கும். முட்டை சாப்பிடுவீங்களா? எல்லாமே நல்லா சாப்பிடுறீங்க, வெரி குட். நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, சரியா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம் குட்டீஸ். ஐயோ, யாரும் தெரியலையே. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக ஒருத்தங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. யார்? முத்து கிருஷ்ணபெரியிலேருந்து சக்தி முருகேஷ். ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்க இல்லையா, எலி என்ன செஞ்சால் யானை ஆகும்ட்டு. அவங்க சொல்லியிருக்காங்க, எலி வந்து பேண்ட் இருக்கு இல்லையா, நம்ம பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு போகிறோம்ல, அதே மாதிரி எலி பேண்ட்டு போட்டுட்டுனா எலி பேண்ட்டாக மாறிடுமா? எப்படி பாருங்களேன், சூப்பராக சொல்கிறாங்கல்ல. ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி விடுகதைகளெல்லாம் வந்து அனுப்பலாம். நம்ம அடுத்ததாக ஒருத்தங்க யாரோ தென்காசி மாவட்டம் முத்துகிருஷ்ணபேரியிலேருந்து, அதே மாதிரி தேனிஷா அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது ஊர் முழுசும் ஒரே விளக்கு, அதுக்கு ஒரு நாள் ஓய்வு, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க விடுகதைக்கு. இந்த விடுகதைக்கு விட தெரிஞ்சால் நீங்களும் சொல்லலாம். அதாவது ஊர் முழுவதும் ஒரே விளக்கு, அதுக்கு ஒரு நாள் ஓய்வு, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய குட்டீஸ் யார் பேச போகிறாங்க? வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க? உங்க பேர் என்ன குட்டீஸ்? உங்க பேர் சொல்லுங்கம்மா. நவநீத கிருஷ்ணன். என்ன செய்தீங்க, சாப்பிட்டீங்களா? நவநீத கிருஷ்ணன் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க குட்டீஸ்? பேசுறதுக்கு தயங்குறாங்க, ஏன்னா சின்ன சின்ன குட்டீஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, அடுத்த பேசலாம் சரிங்களா? தேங்க்யூ. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
2: புதுப்பட்டியிலிருந்து செல்வபூரணி பேசுறேன்.
0: செல்வபூரணி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: நான் ஊர் பேர் சொல்லுவேன், அதுக்குள்ள ஃபேமஸ் சொல்லுங்க நீங்க.
0: ஓ, ஊர் பேர் சொல்லுவீங்க, அதுக்கு ஃபேமஸ் என்னங்கறத நான் சொல்லணுமா? சரி கேளுங்க.
2: கோவில்பட்டியில என்ன ஃபேமஸ்?
0: கோவில்பட்டியில கடலை முட்டாயை கடக கடக கடக்னு கடிச்சு சாப்பிடலாம்.
2: தஞ்சாவூர்ல?
0: தஞ்சாவூர்ல தலையாட்டி பொம்மை டிங் டிங் டிங் டிங் ஆட்டிக்கிட்டே இருக்கும், அந்த தலையாட்டி பொம்மை நம்ம வந்து வாங்கலாம்.
2: மணப்பாறையில?
0: மணப்பாறையில நல்லா முறுக்கு முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு முறுக்க கடிச்சு சாப்பிடலாம்.
2: தூத்துக்குடியில?
0: தூத்துக்குடியில தூத்துக்குடியில என்னது, மக்ரூன்னு வாங்கி சாப்பிடலாம், அப்படி வாயில போட்டா அப்படியே ஸ்லாங்கின்னு உருகி போயிடும். திருநெல்வேலியிலயா? நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? திருநெல்வேலி நம்ம ஊர்ல அப்படி அப்படி சூட கொஞ்சம் அல்வா எடுத்து அப்படி போட்டுன்னு வைங்களேன், அப்படியே அமிர்தமா இருக்கும்.
2: திருப்பாச்சியில என்ன ஃபேமஸ்?
0: திருப்பாச்சி, திருப்பாச்சியில என்னன்னு எனக்கு தெரியலையேப்பா, நீங்களே சொல்லிருங்களேன்.
2: பழனியில
0: பஞ்சாமிரதம் இருக்கு இல்லையா, எல்லா பழத்தையும் போட்டு அந்த அமிர்தத்தை அழகா சூப்பரா பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க, டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா நல்லா சத்து கிடைக்கும். அவ்வளவுதானா? சோ சூப்பரா நல்லா கேள்வி கேக்குறீங்க செல்வபூரணி. நீங்க என்ன படிக்கிறீங்க? எட்டாம் வகுப்பு படிக்கிறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, வாழ்க்கையில நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆகணுங்கிறீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நீங்க சீக்கிரமா நல்லா படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மதிப்பெண்கள் எடுத்து சீக்கிரமா

0: உங்களுடைய கனவை வந்து நினைவாக்கணும், சரியா? ஓகே, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே அப்படியே ஆடிட்டே கொண்டாடிக்கிட்டே இந்த பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம் குட்டீஸ் கூட.
1: சில்லாவோ திண்டுக்கல்லு, சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: மணி 50 நிமிடங்களாக போகுது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில. ஓகே, முத்துகிருஷ்ண பேரில் இந்த தேனிஷா வந்து ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப் மூலமாக. ஊர் முழுதும் ஒரே விளக்கு, அதுக்கு ஒரு நாள் ஓய்வு, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா நீலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரு? வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
2: நான் மெக்கேலியோ பால்.
1: என்ன பேரு?

0: ஹாய்,
1: எங்க இருந்து பேசுறீங்க?
0: கார்ல இருந்து பேசுறேன்.
1: எங்க இருந்து?
0: கார்ல இருந்து.
1: என்ன படிக்கிறீங்க?
0: ஸ்கூல் படிக்கிறேன். 5th
1: ஸ்கூல். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே குட்டீஸ், இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்களா?
0: பேசிருக்கேன்.
1: ஓகே குட். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
0: விடுதலை.
1: கேளுங்க.
0: இது நீங்க கொஞ்சம் தான் பயன்படுத்துவீங்க, மத்தவங்க நிறைய வாட்டி பயன்படுத்துவாங்க, அது என்ன? இது உங்களுக்கு சொந்தமானது.
1: நான் கொஞ்சம் பயன்படுத்துறதே மத்தவங்க அதிகமா பயன்படுத்துறாங்களா?
0: ஆமா, ஆனா அது உங்களுக்கு சொந்தமானது.
1: எனக்கு சொந்தமானது?
0: ஆமா.
1: அது என்ன?
0: அது நீங்க தான் சொல்லணும்.
1: ஆமா, நான் தான் சொல்லணும்ல. ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? க்ளூ ஏதாவது இருக்கா இல்லையா? க்ளூ இல்லையா?
0: நான் கூட அது முதல்ல சொன்னேன்.
1: நீங்க கூட முதல்ல அத சொன்னீங்களா?
0: எல்லாரும் அததான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்.
1: ஐயோ, எனக்கு தெரியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்குதே. நீங்களே சொல்லுங்களேன்.
0: உங்க பேர் தான்.
1: ஐயோ, ஏன் பேர் என்ன? ஐயோ, மறந்துட்டேனே, என் பேர் சொல்லுங்களேன். என் பேர் தெரியலையா? ஓகே குட்டி, பூபாலன். சரியா? ஸோ நீங்கள் தான். அப்போ நிறைய பேர் நம்மளை வந்து நமக்குள்ள பேரை நிறைய பேர் அவங்க தான் சொல்லி கூப்பிடுறாங்க, நம்மளே சொல்லி கூப்பிடுறது கிடையாது இல்லையா? சூப்பர். வேற எதுவும் எடுக்கிறது இருக்கா? அவ்வளோதான். சரி, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று ஏதோ கேட்க நினச்சினே உங்ககிட்ட, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது? பிடிச்ச விளையாட்டு? கிரிக்கெட். சரி, அங்கே கிடிச்ச அந்த கிரிக்கெட்னே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதில் ஒரு நல்ல ஃபேமஸான உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யார்? ஓ, விராட் கோலி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் அவங்கள ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? சரி, நீங்கள் நல்ல பவுலரா பேட்ஸ்மனா? நீங்கள் நல்லா பேட்டிங் பண்ணுவீங்களா? ஓகே, சூப்பர். சாரி குட்டீஸ், நல்லா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: தேங்க்யூ.
1: நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? கயத்தார்லேருந்து சுபாஷினி. கயத்தார்லேருந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசுறீங்களா சுபாஷினி? இப்பதான் முத முதல்ல பேசுறீங்களா? வெரி குட். அப்ப உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருவோமா? ஓகே, கொடுத்துடலாம். ஓகே, சொல்லுங்க சுபாஷினி, என்ன படிக்கிறீங்க நீங்க? செவன்த் படிக்கிறீங்க. என்ன சொல்ல போறீங்க
0: இன்னைக்கு?
1: கடி ஜோக். ஓகே, சொல்லுங்க. யானை தண்ணியில விழுந்தா என்ன ஆகும்? நல்லா நீச்சல் அடிச்சுட்டே போவோம். அப்படின்னா யானை தண்ணியில் விழுந்தா என்ன ஆகும்? எனக்கு ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
0: க்ளூ இல்லையா?
1: க்ளூ இல்லையா? ஏன் க்ளூ இல்லை? அப்போ கம்மு தாங்களேன். ஐயோ, எனக்கு தெரியலையே சுபாஷினி, நீங்களே
0: சொல்லுங்களேன்.
1: சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
0: நீர் யானை ஆயிரும்.
1: நீர் யானை? ஐயோ, இது எங்கப்பா இருக்கு நீர் யானை? அப்படியா, சொல்லவே இல்லை நீங்க. அப்ப நீர் யானை தண்ணியில விழுந்தா என்ன ஆகும்? நீர் யானை தண்ணியில விழுந்தா காட்டு யானையா மாறிடும், கரெக்டா இல்லையா? ஓகே குட்டீஸ், நல்லா பேசுனீங்க, நன்றி. சொல்லுங்க. உலகத்திலே பெரிய கேட்டா? உங்க வீட்டுல இருக்குதா அந்த கேட்டு? பக்கத்து வீட்டுல இருக்கா? அது என்ன கேட்டு? எங்க வீட்லயும் இருக்கா அந்த கேட்டு? எங்க பாருக்கு, எங்க இருக்கு பாப்போம். தேடனே ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. சரி, நீங்களே சொல்லுங்க. என்ன கேட்டு? ஐயோ, சரி சரி சரி சரி, ரைட். ஓகே, சூப்பர், நல்லா பேசுனீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ ரொம்ப குட்டீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பேசினாங்க.

ஸோ இன்னைக்கு நம்ம பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா குட்டீஸ்க்கும் நம்ம நிலை பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து குட்டீஸ் நீங்கள் வந்து அடுத்தடுத்து நல்லா பேசணும், உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு இடம்தான் இந்த நிலை பண்பலை 102.6 அரும மொழிகள் நிகழ்ச்சியில். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்லையும் நீங்கள் நல்ல நிறைய விஷயங்களோட ரொம்ப ஜாலியாக வந்து பேசலாம், மீண்டும் சந்திக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. யூத் படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் உங்களோடு கலப்பது உங்கள் கப்பில் தேவ். நேரம் 6 மணி. நேர்களை இனி நமது ஒலிபரப்பில் இன்று, இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை மணி 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரு இசை, 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள், 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளில் அறுவை சிகிச்சையின் போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நேர்முகம். பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் எம் சிஜு சைமன் அவர்கள். 8:05 இளம் காற்று, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இசையும் இலக்கியமும். 10 மணிக்கு சுகமான ராகங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள், இதுவரை நமது ஒலிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:10 வணக்கப்புக்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 விளையாட்டுப் போட்டியின் அன்றாட நிகழ்வுகள். 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை, 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா. காலை மணி 10:02 மனம் இருப்பதே, 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் பத்தினம் திட்டாவின் காவி. 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் பொறுமையின் எல்லை எதுவரைக்கும். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் அறிவியல் ஓட்டம் திட்டம் பற்றிய தகவல்கள். 1:10 நலம் தானாவில் கருணை கிழங்கின் மருத்துவ பயன்கள். 1:55 தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிகர மகாதேவன் அவர்கள். பிற்பகல் மணி 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டியின் அன்றாட நிகழ்வுகள். 7:32 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இஸ்ரோ மற்றும் விண்வெளி ஆய்வுகள் பற்றிய தகவல்கள். 8:05 9:15 செய்திச்சுடர். 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் அறம் போற்றும் மானிடம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கைகளில் எண்ணெயை தடவிக்கொண்டு பலாப்பழத்தை நறுக்கினால் அதன் பிசில் கைகளில் ஒட்டுவதில்லை. அதே போல மனதில் இறைபக்தி என்ற எண்ணெயை தடவிக்கொண்டு உலக கடமைகளை செய்தால் பாசம் நம்மை பற்றாது.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. தொலைபேசி எண் மீண்டுமாக 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டுமாக agncn1@gmail.com. எல்லோரையும் இறைவனாக பார்ப்பது ஞானம். ஆனால் அதே சமயம் யாருடன் எப்படி பழக வேண்டும் என்ற உலகியல் விவேகம் மனிதனுக்கு அவசியம்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தவேகாவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கை

0: நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிகவினர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மறைந்த பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக மாநிலம் மைசூருவில் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. இதில் நேயர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த வானொலியாக கொடைக்கானலில் கடந்த 26 ஆண்டுகளாக இயங்கி வரும் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலையானது ஆண்டுதோறும் தனது உதய விழா நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேயர் மத்தியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோடை பண்பலையின் 27ஆவது ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு 27 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறிவிப்பாளர்களின் குழு பாடல்கள் செப்புக செந்தமிழ், நாங்களும் நடிப்போம்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, தக்குமுக்கு தர்பார், கலக்கல் நேரலை, வானவில் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் நேயர்கள் மத்தியில் நேரலையாக நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நேயர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து கோடை பண்பலை நேயர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பூண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வகை பூண்டிற்கு தற்போது நல்ல விலை கிடைப்பதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் சாமிநாதனுங்க. நான் ஊட்டி துணையர் கிராமம் கவுடர்காலனி வசிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து பூண்டு, காட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ் இதெல்லாம் பயிரிடுறோங்க. இந்த போகத்தை பொறுத்தளவு பூண்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க. இது என் சில பார்த்துருந்தா போன வாரம் இந்த 2-3 வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க. 300-550 விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு வந்து முட்டு வலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவனத்திடமிருந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.65 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை விடுமுறை தினமான இன்று வெகுவாக அதிகரித்தது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது.

0: போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்துள்ளது. யஷ்டிகா பாட்டியா சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40 நிமிடம்.
2: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. FM Rainbow 102.6 இன் பக்தி மாலை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் கூறுகின்றார்.

கருத்து சுவையோடு இசை மனம் கமலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. இறைவனின் கருணையில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன்.

சோதனையான காலங்களில் பொறுமையையும் தொழுகையையும் துணையாக கொள்பவர்களுக்கு இறைவனின் உதவி எப்போதும் உண்டு. நேரில் இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

0: டிக்கிலோன திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. டி இமான் இசையில் ஹரிச்சரன், சுச்சித்ரா மற்றும் வினயா பாடிய அந்த கியூட்டான பாடல் கேட்டுருசிங்க.
1: நீ இப்படி முகமெல்லாம் வேட்டு கொட்டுறது
2: எனக்கு தெரியல.
1: அச்சோ, நீ இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது
2: எனக்கு தெரியல.
1: உட்கார்ந்து

0: செய்திகள் வழங்குபவர் வி கார்த்திகேயன்.
1: மத்திய அரசு தொழில் முனைவரை ஊக்குவிக்கும் விதமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கும் நிகழ்வில் சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனத்துறை அமைச்சர் மதன் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவர்கள் மற்றும் மாணவர்களின் 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி வைத்தார். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் தொழில் முனைவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து சந்தைப்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய கண்காட்சியினை திறந்து வைத்த அமைச்சர் கண்காட்சியை பார்வையிட்டு தொழில் முனைவருடன் கலந்துரையாடினார். பின்னர் பேசிய அமைச்சர் சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் நிறுவனத்துறையின் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் அதன் அடிப்படையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப்களால் மாணவர்கள் தொழில் முனைவராக மாற அதிக வாய்ப்பு உள்ளது எனவும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தொழில் முனைவருக்கு வரும் காலங்களில் 100,000 உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக முதல்வருடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை நடைபெற உள்ளது. இந்த

0: நான்கு கேள்விகளுக்கு விடையளித்து பின் 12 இலக்க எண் குறுஞ்செய்தி வாயிலாக கைபேசி எண்ணுக்கு பெறப்படும். தங்கள் பகுதிக்கு வரும் ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர் கணக்கெடுக்க வரும்பொழுது மேற்கண்ட 12 இலக்க எண்ணை கணக்கீட்டாளரிடம் கூற வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை சுமார் 2,705 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள நபர்களுக்கு 3 கட்டங்களாக பயிற்சி நடத்த திட்டமிடப்பட்டு பயிற்சி நடைபெற்று வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களின் பட்டா, உழவர் அட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் நோக்கில் அனைத்து வட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கீழக்கரை மற்றும் கடலாடி வட்டங்களில் வரும் 14 மற்றும் 15 தேதிகளில் பட்டா மாறுதல், பட்டா மேல்முறையீடு, கணினி திருத்தம், உழவர் அட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் கீழக்கரை மற்றும் கடலாடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. அதேபோன்று 16 மற்றும் 17 தேதிகளில் பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வருவாய் வட்டாட்சியரின் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. இந்த சிறப்பு முகாம்களில் கீழக்கரை, கடலாடி, பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வட்டங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பட்டா, உழவர் அட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உரிய ஆவணங்களுடன் மனு செய்து உடனடியாக பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் கடலாடி வட்டங்களில் வசிக்கும் மக்கள் வாரிசு அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்வதற்கு இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் நபர்கள் வரும் 21ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் இறப்பு மற்றும் வாரிசு சான்று தொடர்பான விண்ணப்பங்களை உரிய முறையில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களுடன் நேரில் கலந்து கொண்டு உடனடியாக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த வெள்ளியன்று ONGC சார்பில் நடைபெற்ற தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நடைப்பயண பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தொடங்கி வைத்தார். ONGC நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் July 1 முதல் 15ஆம் தேதி வரை தூய்மை இந்தியா இருவார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இவ்விழாவின் முக்கிய நோக்கம் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த இருவார விழாவினை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள் வழங்குதல், அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் வர்ணம் பூசுதல், மரக்கன்றுகள் நடுதல், தானியங்கள் வழங்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தூய்மை இந்தியா இயக்கத்தின் நோக்கங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் நெகிழி ஒழிப்பு, தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை முறையை வலியுறுத்தும் வகையிலும் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி கார்த்திகேயன். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ்

0: பாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகநாத் ரத யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000 மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலா பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த பு குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில்

0: 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதம் அடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 1 நாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: படி ராக்காய மூக்காய கூப்பாய சகாப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரைய தங்க மகளுக்கும் வாஜாராயாவுக்கும் தைமாசம் கல்யாணம் எல்லாம்.
2: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.
3: நம்மை சுற்றில இன்றைக்கு நாம் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன தெரியுமா? நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க அவங்களுடைய சார்பு உறுப்பினர்களினுடைய திருமண உதவித்தொகை, அதுக்கப்புறமா 2026-27 கல்வியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை, மற்றும் மூல உறுப்பினர்களுக்கான விபத்து நிவாரணத் தொகை, மூல உறுப்பினர்களினுடைய இறப்பிற்கான ஈமச்சடங்கு மற்றும் இயற்கை மரண உதவித்தொகை விண்ணப்பங்கள் பெறுவதற்கான முகாம் வந்து திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மானூர், நாங்குநேரி, ராதாபுரம், சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் மற்றும் திசையன் விளை வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறுவட்ட வருவாய் ஆய்வாளர்களினுடைய குடியிருப்பில் வைத்து 28/7/2026 அன்னைக்கு காலையில் 11 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த முகாமினை உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை வைத்திருப்போர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டுள்ளார்கள்.

இது என்ன தெரியுமா? 2026 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் சேரவும், அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்ந்திடவும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி தேதி முடிவடைந்த நிலையில் தற்போது நேரடி சேர்க்கை வந்து 31/7/2026 வரை வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாப்பி தானே? விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விரும்பும் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பங்களை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறதுன்றதோட விண்ணப்ப கட்டண தொகையை 50 ரூபாயை விண்ணப்பதாரர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் இல்லைனா யூபிஐ வாயிலாக மட்டுமே செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரடி சேர்க்கையில் சேர விரும்புவோர் 8ஆம் வகுப்போ இல்லைனா 10ஆம் வகுப்போ, மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம், ஆதார் அட்டை ஆகியவற்றினுடைய அசல் மற்றும் ஒரு நகலோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு நேரில் வருகை தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ₹750, கட்டணமில்லாத பஸ் வசதி, இலவச சைக்கிள், பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், யூனிஃபார்ம், காலனி, அதுக்கப்புறமா பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் வந்து வழங்கப்படுகிறது. அதோடு கூட அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவியர்களுக்கு தமிழ் புதல்வன், இ புதுமை பெண் இந்த திட்டங்கள் மூலமாக மாதம் ₹1000 வந்து உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு இலவச உண்டி உறைவிட வசதி இருக்குது. அதோடு கூட நேரடி சேர்க்கையில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின் இருக்காங்க. எனவே இந்த அரிய வாய்ப்பினை மாணவ மாணவிகள் பயன்படுத்தி கொள்ள தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றதோட மேலும் விவரங்கள் வந்து தேவை அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் உதவி இயக்குனர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நேரிலோ இல்லைனா 9443579558 அப்படின்ற இந்த தொலைபேசி எண்ணில் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொலைபேசி எண்கள் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறோம், கைபேசி எண் மீண்டும் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கங்க. 9443579558. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கு. அவங்க எல்லாருமே போயிட்டு இதில் நீங்கள் வந்து நேரடியாக இதில் வந்து சேர்ந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே சேர்ந்துக்கோங்க, வாழ்த்துக்களும் கூட. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது வரைக்கும் நாம் கேட்டோம் நம்மை சுற்றி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளில் அறுவை சிகிச்சையின் போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் சிஜு சைமன் அவர்கள். சார் வணக்கம். சார்
1: வணக்கம் மேடம்.
0: சார் ஃபஸ்ட்டு அசை உண் பிராணிகள்னா என்ன அதை பற்றி முதல்ல விவரமாக சொல்லுங்கள் சார்.
1: அதாவது மாடு ஆடு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸ் அதாவது கிரீன்ஸ் சாப்பிடுது. இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்டமக் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த வயிறை வந்து நாலு பகுதியாக பிரிச்சுடுவாங்க, ரூமன், ரெட்டிகுளம், அமேசம், அபமேசம். ஸோ அதனால் வந்து அது வந்து கிரீன் மட்டும்தான் சாப்பிட முடியும். அதனால தான் மாடு ஆடு எல்லாம் வந்து இது வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: அப்போ அசைவுன் பிராணிகள்லாம் மாடு ஆடுகள்,
1: மாடு ஆடு, கேமல். கேமல் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து சியூடோ ரூமன் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். இதே மாதிரி மாடு ஆடு மாதிரி வயிறு நாலு பகுதியாக டிவைட் ஆகாது, மூணு பகுதி தான் இருக்கும்.
0: அசைவுன் பிராணிகளில் வந்து இப்போ அறுவை சிகிச்சையெல்லாம் மேற்கொள்ள தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்.
1: ஆமாம்.
0: அறுவை சிகிச்சையெல்லாம் எந்த மாதிரியான நோய்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க?
1: முதலாவதாக இப்போ வில்லேஜில் வந்து பார்த்தோன்னா இப்போ மாடு ஆடெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. மேய்ச்சல் எடுத்து போகும்போது மாடுடைய ஒரு அனாட்டி மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்சிபிள் டென்டல் பேடன்னு சொல்லுவோம், அதாவது அப்பர் லிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பல்லு கிடையாது, அது இன்சென்சிபிள், சென்சிபிளாக இருக்காது. அதோடைய தீவனை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லை வந்து நாக்கால் தான் அப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் இன்சிஸ்ட் வச்சு அது கட் பண்ணி உள்ளே விழுங்குவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இப்போ பிளாஸ்டிக்கு இல்லைனா பேப்பரு இல்லைனா ஏதாவது கம்பிகள் ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதுக்கு வந்து சென்ஸ் இருக்காது. அதனால தான் அது வந்து உணவு வழியாகவே அது வந்து ரூமனுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்தால் சப்போஸ் ஒரு உதாரணத்துக்காக ஒரு ஆணி தெரியாமல் அந்த மாட்டுடைய வயிற்றுக்குள்ளே பகுதி போச்சுன்னா அது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த வந்து ரீகர்ஜிகேட் பண்ணுவாங்க, அதாவது வாய் அசை போடுவாங்க. அதாவது ஒரு மாடு வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழுலேருந்து பத்து மணி நேரம் அதாவது சாப்பாடு உள்ளே எடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்து அதை அசை போடுவாங்க. அசை போட்டதுக்கு அப்புறமா தான் ஃபுல் ஜீரணமாகி சாணியை வெளியே போடுறது. அது என்ன ஆகும்னா அந்த மறுபடியும் அது வந்து அந்த தீவனத்தை வந்து வாய் பகுதியில் அசைவு எடுக்கவும் வந்து அந்த ஆணி வந்து பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ் அதாவது பக்கத்தில் வந்து குடல், அப்புறம் இந்த பெரிட்டோனியம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இதயம் இருக்குது, அதில் வந்து துளைப்பதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ரெட்டிகுலோ பெரிட்டனிஸ் அதாவது டிஆர்பி ட்ரோமேட்டிக் ரெட்டிகுலோ பெரிட்டனிட்டிஸ் பெரிகார்டிட்டிஸ் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்கிறோம். அது எந்த வழி எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாடுக்கு வந்து மறுபடியும் தீவன் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த துளைத்த ஆணியினால் வந்து பிளட் ரத்தம் வந்து அந்த இடத்துல அசை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த அப்புறம் வந்து அந்த வயிற்று பகுதியில் அந்த நெஞ்சு பகுதியில் வீக்கம் இருக்கும். அந்த மாதிரி வேலையில் வந்து அந்த உரிமையாளர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு நாளாக தீவன் எடுக்கவில்லை, மூணு நாளாக தீவன் எடுக்கவில்லை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்துச்சு. நம்ம முதலாவது பார்க்குறது வந்து அதாவது எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எக்ஸ்ரேயில் வந்து சப்போஸ் அதை அந்த ஆணி அதெல்லாம் மெட்டாலிக் பாடதாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ரேல தெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு முன்னாடி அந்த ஆணி எந்த ஆணி எல்லாம்

0: அந்த ஃபோரம் எது எந்த பகுதியில் இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து வயிற்றை கிழித்து மைக் ஊசி கொடுத்து வயிற்றை கிழித்து உள்ளே இருக்க ஆணி எடுத்ததுக்கப்புறம் அந்த செல்லப்பிராணி வந்து மறுபடியும் பழைய நிலைப்பு போக வாய்ப்புகள் அதிகம்.
1: இப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறோன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏற்பட நோய் தாக்கங்கள்லாம் எப்படி சார் இருக்கும்? இப்போ வந்து இப்போ மனுஷங்க வைங்களேன், இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து எக்ஸ்ரே, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணுவோம். பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரெஷர், சுகர் ஹை லெவலில் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்து மாத்திரை எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம இசிஜி, எக்கோ எல்லாமே பார்ப்போம். அப்படிங்கப்போ இந்த கால்நடைகளுக்கும் இந்த மாதிரியான மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா?
0: கண்டிப்பாக மேடம். இப்போது நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹியூமன் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணோம். பிளட் டெஸ்ட்டில் வந்து ஹெமட்டோ பிளட் கரெக்டாக இருக்கா, கிட்னி ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கா, லிவர் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொன்னது பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் ஸ்கேன் எடுத்து பார்ப்பேன். பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சர்ஜரிக்கு போவோம். சர்ஜரிக்கு முன்னாடி மயக்கோசி சொல்றதுக்கு முன்னாடி மயக்கத்துக்கும் இந்த ரத்த ஓட்டத்தினுடைய இதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணோம். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த வேல்யூ ஆஃப் அனிமல் வந்து கம்மி. இப்போ நமக்குன்னா ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னென்னா, நம்ம சர்ஜரி பண்ணால் கூட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கரெக்டாக அவங்க நம்ம சொல்கிற டைமுக்கு வரலன்னா நம்ம பண்ணுறது ஃபெயிலியர் தான். இப்போ சர்ஜரி பண்ணுறாங்க, ஆன்டிபயோட்டிக் டெய்லி கொடுத்தா தான் அது சீடு வைக்காமல் இருக்கும். இல்லைனா சீடு வச்சு நம்ம பண்ணது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கும் லாஸ், நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மேன் பவர் ப்ளஸ் சூச்சர் மெட்டீரியல். நம்ம ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு சர்ஜரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பண்ணுற அதே மைக்ரோஸ் தான் கொடுக்குறாங்க. தையல் போடுற பொருட்களை எல்லாமே நம்ம வந்து ஹியூமன் ஈக்குவல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால் வேல்யூ வந்து நம்ம அனிமல்ஸுக்கு வந்து கம்மி.
1: சார், இப்போ வந்து மயக்க ஊசி போடுறீங்கன்னு சொன்னீங்க, மனிதர்களுக்கு போடுற மாதிரியே மயக்க ஊசி போடுறேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த மயக்க ஊசிக்கு ஏதாவது எல்லா கால்நடைகளும் அதை ஏற்றுக்கொள்ளுமா? அதிலே ஒவ்வாமை அலர்ச்சிலாம் ஏற்படுமா சார்?
0: மயக்க ஊசி கொடுக்கும் முன்னாடி ப்ரெக்னன்சி இருந்துச்சுன்னா, அதாவது அந்த இது ஏதாவது ஜிடியாட்டிக் பீடியாட்டிக்னு சொல்லுவாங்க, பீடியாட்டிக் என்னென்னா அதாவது யங் ஏஜ் ஒரு 6 மாதத்துக்குள்ளே, அதுக்குன்னா அது குறிப்பிட்ட அனஸ்தீஷியா தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஜிடியாட்ரிக் அதாவது பெரிய நம்ம ஒரு 10 வயசு 9 வயசுன்னா அதுக்கு நம்ம வந்து செலக்டிவாக தான் கொடுக்கணும். இடைவிட அதாவது ஒரு வயசுலேருந்து 5 வயசு 6 வயசு வரைக்கும் நமக்கு எல்லா அனஸ்தீஷியும் கொடுக்கலாம். அது கொடுக்குற முன்னாடி வந்து டெஸ்ட் டோஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து ஏதாவது ரியாக்ஷன் ஆகுதா இல்லையா, சப்போஸ் அதில் டெஸ்ட் டோஸில் வந்து ரியாக்ஷன் ஆகுதுன்னா நம்ம நல்ல இது இருக்குது, ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு அனஸ்தீஷியை நம்ம சூஸ் பண்ணுவோம். வழக்கமாக வந்து நம்ம குடல் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிளாக் தான் பண்ணுவாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து இப்போ பல்லு வலி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு டீசென்சிட்டேஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து ஊசி போடுவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல மட்டும் ஊசி போட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மாடு வந்து அதுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இல்லை கண் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னா அனஸ்தீஷியா வந்து ஒரு காஸ்ட்லி அனஸ்தீஷியா ப்ரோபோஃபால் அப்படின்னு கொடுத்தோம், அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அது மனிதருக்கும் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க.

0: இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம், அப்படி பண்ணுறப்போ ஏதாவது இரத்த போக்கு ஏற்படுமா சார்?
1: கண்டிப்பாக மேடம்.
0: அப்போ அப்படி இரத்த போக்கு ஏற்பட்டால் அதை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க சார்?
1: நான் முதலாவது ஒன்று சொல்ல வரேன்.

0: இப்போ சின்ன ரத்தக்காய் உடஞ்சுன்னா டிஜிட்டல் ப்ரெஷர் வச்சு பண்ணலாம். அதாவது கை வச்சு காஸ் பீஸ் வச்சு அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி பிடிச்சுன்னா ரத்தம் இதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு முன்னாடி வந்து ரத்தத்தினுடைய அளவு வந்து பார்த்தோம்னா பிளேட்லெட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளேட்லெட் கவுண்ட்டு நமக்கும் அதே தான், 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் இருக்கும், இதுதான் மினிமம். ரத்தத்தினுடைய கவுண்ட் கம்மியாச்சுன்னா இப்போ 1,00,000, 1,75,000, 20,000 வரைக்கும் வந்துச்சுன்னா ரத்தத்தினுடைய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ரத்தத்துக்கு குறைய தன்மை வந்து கம்மின்னு அர்த்தம். நம்ம சர்ஜரி பண்ணும்போது வந்து சின்ன ரத்த குழாயமாக டிஜிட்டல் ப்ரெஷர் வச்சு பண்ணுவாங்க. பெரிய ரத்த குழாயின்னா தையல் போடுவாங்க. அதுலேயும் பெருசுன்னா நம்ம ஒரு சில டைமில் வெசல் சீலர் அப்படின்னு புதுசாக வந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இந்த வெசலை வந்து நம்ம சூடு வச்சு சீல் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இந்த கடைகள்லாம் போட்டால் பிளாஸ்டிக்கை சீல் பண்ணும் இல்லைங்களா, அதே மாதிரி வெசல் சீலர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை வந்து ரத்த குழாயாச்சு இப்படி போய் அமுக்கியாச்சுன்னா அந்த ரத்த குழாய் சீல் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த போட்டரி பேஸ், அதாவது ரத்தம் உறையதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து நம்ம வந்து தையல் போட்டு அதை நிப்பாட்டிக்கலாம், டிஜிட்டல் ப்ரெஷர் தையல். அதே இது சின்ன விரணம்னா நம்ம வந்து ஐஸ் பேக் வச்சு கூட அமுக்கியாச்சுன்னா ரத்தத்துடைய அந்த இடத்துல வந்து பெர்மியபிலிட்டி கம்மி பண்ணி அதை ஸ்டோப் பண்ண வாய்ப்புகள் அதிகம். சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது தையல் தான், சூச்ச மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த ரத்த குழாயை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா நின்றுருப்பேன்.
1: கால்நடைகளுக்கும் சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்குதா?
0: இருக்கு, கண்டிப்பா இருக்கு மேடம்.
1: அப்போ இந்த அறுவை சிகிச்சையின் போது இப்போ எல்லா விலங்குகளுமே ஒரு புதிய இடத்துக்கு கூட்டு போனா கொஞ்சம் மிரளும், அதனால அதோட வந்து ரத்த அழுத்த அளவு வந்து மாறுபடுமா சார்?
0: கண்டிப்பா மேடம்.
1: அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மென்ட் பண்ணுவீங்க சார்?
0: சுகர் லெவல் பார்த்துருவோம் மேடம். அப்போ எல்லா இதுக்குமே வந்து பிளட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தோன்னா ஹெமட்டாலஜி ஆர்பிசி டபிள்யூசி பிளேட்லெட் ட்ரூஃப் அதெல்லாம் வந்துடும். கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ப்ளஸ் மினரல் அனலைசிஸ், அதில் வந்து குளுக்கோஸ் வந்துடும் மேடம். குளுக்கோஸ் நார்மல் லெவல் இருக்கு, அதிகமாக இருக்கு. சப்போஸ் குளுக்கோஸ் ஹை லெவல் இருந்துச்சுன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க. இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அது அந்த லெவலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுவாங்க. சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் சுகர் லெவல் பார்த்துருவாங்க. சப்போஸ் சுகர் அதிகம் ஆச்சுன்னா சப்போஸ் 300-400 மேலே போய் சர்ஜரி பண்ண மாட்டேன், ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். அது நம்ம கண்ட்ரோல் 120 அந்த ரேஞ்ச், 90-120 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இன்சுலின் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எத்தனை யூனிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது லெவல் பார்த்து 300 இருக்குன்னா ஒரு 5 யூனிட், 8 யூனிட், 400 இருந்துச்சுன்னா 12 யூனிட், அந்த மாதிரி நம்ம காலையில் சாயங்காலம் கொடுத்துடலாம். அந்த ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் லெவல் கம்மி பண்ணிக்கலாம்.
1: சார், இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுறப்போ ஏதாவது கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுமா சார்?
0: அதாவது கல்லீர வாய்ப்புகள் நம்ம இப்போ ஒரு சர்ஜரின்னு சொல்கிறப்போ 0.5 to 1 hour இருக்கும். அதே இது அந்த மாடுக்கு வந்து ஒரு பல மணி நேரம் பண்ணியாச்சுன்னா வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு லிமிட்டாக தான் அதோட வேலை செய்ய முடியும். எக்ஸசைஸ் இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அது ஃபெயிலியர் ஆச்சு, சப்போஸ் இப்போ டிஸ்ட்ரோக்கே பண்ணாங்க, டிஸ்ட்ரோக்கே பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு சில மாதிரி அந்த தையல் கிடைய வாய்ப்புகள் இருக்குது. தையல் இல்லைனா குடல் வந்து வெளியே வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி டைம் ரெண்டாவது சர்ஜரி பண்ணுன்றிருக்கு.
1: அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேஸ்
0: வந்திருக்கு மேடம்? இருக்கிற நம்ம பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம சக்ஸஸ் நம்ம எவ்வளோ 100% எஃபர்ட் போட்டாலுமே, அதாவது சர்ஜரி போஸ்ட் சர்ஜரி இருக்குது அது வந்து கேர் கொடுக்கலன்னா நம்ம பண்ண அவங்க ஃபெயிலியர் தான். ஏன்னா உள்ளே இருக்கிற குடல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு அதுக்கு மறுபடியும் ரீசர்ஜரி பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணும்போது அதோடய சதவியோட டென்சல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும். அதே இது ரெண்டாவது நாள் பண்ணோம்னா டென்சல் ஸ்ட்ரென்த் இருக்காது, நம்ம இவ்வளோதான் இழுத்துனாலுமே வந்து சதப்பிச்சுட்டு வந்துடும். ஸோ ஃபெயிலோ சான்சஸ் ஆஃப் ஃபெயிலோ வந்து அதிகம். ஸோ ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சர்ஜரி பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கேர், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் எந்த லெவலுக்கு நம்ம கொடுக்குறாங்களோ, நம்ம கொடுக்குற மட்டும் இல்லை அந்த உரிமையாளர் நல்லா பார்த்தோன்னா மட்டும்தான் சர்ஜரி சக்ஸஸ் பண்ண முடியும்.
1: சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க உரிமையாளர் நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் சர்ஜரி வந்து சக்ஸஸ் ஆகும் சொன்னீங்க. இப்போ அந்த உரிமையாளருக்கு அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் இருக்காது சார். இப்போ ஒரு உரிமையாளருக்கு வந்து 50 ஆட்டுக்குட்டி, 100 ஆட்டுக்குட்டியை வச்சுதான் அவங்க இது மேய்ச்சலுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக மற்ற ஆட்டுக்குட்டிகளும் அது பாதிக்க தான் படும்.
0: கண்டிப்பாக இதே மாதிரி தான் என்னுடைய 2016 வந்து நான் ஒரு சிசேரியன் பண்ணாங்க. அதாவது ஒரு ஆடு வந்து ஒரு 5 மணிக்கு தான் வந்திருக்கும், குட்டி போட முடியல, 5 மணிக்கு கூட்டு வந்தாங்க. உடனே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் பிளட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம். அப்புறம் மறுநாள் நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 நாள் வரணுங்க, ட்ரிப்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லாமல் அந்த உரிமையாளர் என்ன சொன்னேன்னா, சார் எனக்கு வந்து 150 ஆடு வச்சுருக்கேன் சார், நான் இன்றைக்கி வந்து 150 ஆடு மேய்ச்சல் எடுத்துகிட்டு போகல, நாளைக்கு நீங்கள் வர சொல்லியாச்சு, நான் 150 ஆடு என்ன ஆகும்னு கேட்டேன். ஸோ அவர் சொல்கிறதும் நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலும் கரெக்டாக தான், வேல்யூ ஆஃப் அனிமல் வந்து கம்மி. இதே நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்ன, கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் வந்து இருப்பாங்க, பட் அவங்களோட வியூவில் பார்த்தோன்னா அது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு ஆடு விட்டோன்னா 5,000 to 6,000 கிடைக்கும். இதே இது 99 ஆடு ஃபாஸ்டிங் இருந்துச்சுன்னா டோட்டல் இதாகிடும். ஸோ அதனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா அது கரெக்ட் தான். ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வர சொல்லாமல் அவங்க வராதது நமக்கும் அவங்க மேலே கஷ்டமாக தான் இருக்கும்.
1: கஷ்டமாக தான் சார். சார், இப்போ நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு

0: ஏற்பாடு பண்ணுறப்போ கால்நடைகளுக்கு வந்து இந்த இதய துடிப்பெல்லாம் நீங்கள் அதாவது பல்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா சார்?
1: ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த உடனே பார்க்குறது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது ஹார்ட் பீட்டு, பல்ஸ் ரேட்டு, ப்ளஸ் அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டர். இது நாலு பார்த்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து வைட்டல் சைன் பேராமீட்டர்ஸ் இருக்காங்க. வைட்டல் சைன் பேராமீட்டர்னால் அதோட சைன் நமக்கு தெரிஞ்ச நம்ம ஹியூமன் பண்ணுற மாதிரி வந்து ஹார்ட் பீட்டு வந்து அந்த இசிஜி மானிட்டர் பண்ணதுக்கு பண்ணிகிட்டே ஒரு இதில் வந்து அனசிஷியாவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால பிரச்சனை இல்லை. அதான் யூஜி பிஜி சர்ஜன்ஸ் வந்து ஒரு சர்ஜன், ஒரு டியூட்டி சர்ஜன், அனசிஷியாக்கும் தனியாக டாக்டர் இருப்பாங்க. ஸோ அவரும் வந்து இந்த வைட்டல் சைன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. எஸ்பிஓட்டு லெவல் பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு வழக்கமாக 95 மேலே இருக்கணும் எஸ்பிஓட்டு லெவல். அது கம்மியாச்சுனாலே உடனே அவங்க வந்து அனசிஷியா ப்ரோட்டோக்கால் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க மேடம். ஸோ நம்மள மாதிரி வந்து வைட்டல் சைன்ஸ் அவங்களுக்கு பார்க்குறாங்க மேடம்.

0: சார், இப்போ ஒரு கால்நடைக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து குடலில் அது இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆணியால் ஏதோ பிரச்சனை, இல்லைன்னா ஏதோ பிளாஸ்டிக் பேப்பரை சாப்பிட்ருக்கு, அதனால நம்ம அதுக்கு வந்து குடலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். திரும்ப அது காலில் வந்து ஒரு அடிபடுது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அது உடம்புல தாங்குகிற சக்தி இருக்கும்
1: இருக்கும். நம்ம இப்போ மயக்கூசி கொடுத்தோம்னா கூட அதில் வந்து 8-12 மணி நேரத்துக்குள்ள அதெல்லாம் போயிடும். அதனால தான் அந்த மெக்கானிசம் கடவுளை படைப்பு அப்படி தான், அதாவது மயக்கூசி கொடுத்தோம்னா அது வந்து கிட்னி போயிட்டு ஃபில்டர் பண்ணி ஒன்ஸ் யூரின் வழியை வெளியே போச்சுன்னா எஃபெக்ட் கம்மியாயிடும். அதுக்கப்புறமா சப்போஸ் ஒரு மாதம் கால அளவில் வந்து ஹீமோக்ளோபின் பார்ப்பேன், ஹீமோக்ளோபின் கம்மியாச்சுன்னா பண்ண மாட்டாங்க. ஹீமோக்ளோபின் இதெல்லாம் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் லிவர் ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு பண்ணலாம், அது ஒன்றும் எந்த தப்பு இல்லை மேடம். அதே மாதிரி இப்போ ஒரு சில டைமில் பார்த்தோன்னா இந்த குடல் வந்து பார்த்தோன்னா அழுகி இருக்கும் ஒரு சில, அது என்ன எப்படின்னா இப்போ அது பிளாஸ்டிக்கு இல்லைன்னா ஏதோ பேப்பரை சாப்பிட்டோன்னா அது வயிற்றுக்குள்ளே இருந்து குடலுக்கு போயிடும். குடலில் டைமீட்டர் பார்த்தோன்னா அதுக்கு 3-4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபுல்லாக ஜாமாக இருக்கும். அந்த வேளையில் வந்து ஒரு 12 மணி நேரம் ஒரு மேக்ஸிமம் 24 மணி நேரத்துக்கு அதிகம் ஆச்சுன்னா இரத்த ஓட்டம் அந்த இடத்துல கம்மியாக, அது இஸ்கீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த ஓட்டம் கம்மியானதுக்கு அப்புறம் நெக்ரோஸ், அது அந்த சதை செத்து போயிடும் அந்த இடம். அதுக்கப்புறம் வந்து கேங்க்ரேனின்னா அது அழுகி போயிடும். இந்த மாதிரி வேலையில் வந்து நம்ம வந்து எந்த பகுதி அழுகி இருக்கோ அந்த பகுதி வந்து நல்ல சதையோட கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டே குடலில் வந்து ஒன்றா ஒட்டுவாங்க. அது வந்து இன்டெஸ்டினம் அனஸ்தமோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து தீவனம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்காமல் இருக்க நல்லது.
0: அப்போ மேய்ச்சலுக்கு விடாமல்
1: மேய்ச்சலுக்கு தனியாக உரிமையெல்லாம் தனியாக ஸ்பெஷல் கேர் கொடுத்துனா வச்சுருந்தா நல்லது.
0: சில நேரம் வந்து இப்போ ஒரு மாடுகளும் இன்னொரு மாடுகளும் வந்து சண்டை போடுறப்போ அந்த கொம்பு முட்டி கூட சில இது பாதிப்பு ஏற்படும்.
1: பாதிப்பு எதுனா நம்ம இப்போ ஜல்லிக்கட்டுலேயே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வாட்டி வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு அந்த கோருஞ்சுரின்னு சொல்லுவாங்க, அதான் கொம்பால் குத்துறது. அது பார்த்தோன்னா அது குத்துன அப்புறம் வந்து ஒரு ரொட்டேட் பண்ணுவாங்க, அப்படியே ஒரு சுழல் அப்படி சுழுத்துவாங்க. அப்போ என்னென்னா நான் சொன்ன மாதிரி என்று பார்த்தா அந்த கொம்புடைய அந்த கூர்மையான கொம்பு மட்டும்தான் இருக்கும், ஆனால் உள்ள சதை

0: கிழிஞ்சிருக்கும். அதுக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ மாடுக்கும் இதே மாதிரி கோரஞ்சல் நிறைய நம்ம பார்த்துருக்கிறேன். அது என்னென்னா இப்போ வயிற்று பகுதியில் குத்தியாச்சுன்னா அது ஒரு காதம், அதே இது இதே துடி பக்கத்தில் துடிச்சா அதனுடைய இம்பேக்டும் அதிகமாக இருக்கும். இப்போ வயிற்று பகுதி குத்தினா நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து மைக்கோசி அதை ரத்தத்தினுடைய டெஸ்டெல்லாம் பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மைக்கோசி கொடுத்து அதை வந்து அந்த சைட்டை அந்த இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எந்த லெவலுக்கு அது கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிழிஞ்சதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஜாதையை ஒட்டியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது மேடம். அது எந்த லெவலுக்கு நம்ம சீக்கிரமாக அதாவது கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ல 4 மணி நேரத்துக்குள்ளே அது பண்ணியாச்சுன்னா ரிசல்ட் வரும். பட் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளோட சப்போஸ் இப்போ நம்ம வயிற்று பகுதி குத்தியாச்சுன்னா உள்ள குடல் எல்லாம் கிழிஞ்சின்னு ஒன்றும் பண்ண முடியாது. அது எந்த லெவலுக்கு இம்பாக்ட் வந்து நமக்கு தெரியாது. இம்பாக்ட் சின்ன இம்பாக்ட்னா கண்டிப்பாக ரிகவர் பண்ணலாம். அதே பெரிய இம்பாக்ட் உள்ள குடல் எல்லாம் சுற்றி குடல் எல்லாம் கிழிஞ்சிருக்குன்னா கஷ்டம்தான்.
1: நீங்கள் இப்போ சொன்னீங்க, அதாவது அந்த இன்னொரு மாடு வந்து குத்தி கிழிக்கிறப்போ அந்த 4 மணி நேரத்துக்குள்ளனா நீங்கள் இது பண்ணிடலான்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ராமையான்பட்டி, நம்ம சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குன்னு தான் சொல்லணும், அங்கே வர்றதுக்கே நேரம் ஆகுமே. இங்கே பக்கத்தில் ஏதாவது இருக்கிற ஆஸ்பத்திரியில் போய் ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி
0: பண்ண வேண்டியது ஸ்டெபிலைசேஷன் பண்ணணும். நம்ம இப்போ சப்போஸ் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இந்த கும்பால் குத்தி இருக்குது அப்படின்னா எடுத்தோன்னே சர்ஜரி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் ஸ்டெபிலைசேஷன், பேஷண்ட்டை வந்து சாகாமல் நம்ம ட்ரிப்ஸு கொடுத்து இப்போ ப்ளீடிங் ஆச்சுன்னா பிளட் லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு ஊசிகள் இருக்குது, அந்த ஊசி கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணி எஸ்பிஓடி லெவல் பார்க்கணும். அதனுடைய ஹார்ட் பீட்டு பல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு பேஷண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நமக்கு என்னென்னா இன்னொரு ஆம்புலன்ஸ் இருக்குது, படுக்க வச்சுருது, பட் மாடு இதுக்கு தான் கஷ்டம். ஏன்னா ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அது நிற்க வச்சு தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா மாடுடைய உடல் இடையில் பார்த்தோன்னா இப்போ 300 கிலோ 400 கிலோ இருக்கும், அது பிடிக்கணுன்னா கூட ஒரு 10 பேர் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து முதல் உதவி நம்ம எங்கள் பக்கத்தில் எந்த இதில் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது அதான் கண்டிஷனை பொறுத்து மேடம்.
1: அதாவது சிட்டி அவுட் இருக்கிறதுனால மேன் பவரும் வேணும்.
0: ஆ கண்டிப்பாக முக்கியமாக வந்து மேன் பவர் வாகன வசதியும் வேணும். ஏன்னா வில்லேஜில் வந்து பார்த்துன்னு வச்சுங்களேன், இப்போ மேன் பவர் அவங்க ஒரு 2-3 பேர் தான் இருக்கும். 2-3 பேர் ஒரு 300-400 கிலோ மாடை வந்து வண்டியில் ஏற்ற முடியாது. அப்போ என்னென்னா இன்றைக்கி இப்போ ஈவினிங் ஒரு 5 மணிக்கு இன்சிடென்ட் நினச்சினா மறுநாள் காலில் தான் எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ என்னென்னா உள்ளே உள்ள இன்ஃபெக்ஷன் செப்டிக் ஆகிடும். செப்டிக் ஆச்சுன்னா நம்ம பண்ணால் கூட அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் உடம்பு ஃபுல்லாக சுற்றி இருக்கும். ஸோ அதனுடைய ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 2-3 நாள் பார்த்துட்டு முடியலை அப்படின்னா அதை வந்து கொடுத்துருவாங்க.
1: கால்நடைகளுக்கு கேன்சர்லாம் ஏற்படுமா சார்?
0: கண்டிப்பாக இருக்கு மேடம். அதாவது
1: கேன்சரோட பாதிப்புலாம் எப்படி இருக்கும் சார்? எப்படி ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்குமா நம்ம மனிதரை மாதிரியா, இல்லை கால்நடைகளுக்கு வேற மாதிரி இருக்குமா சார்?
0: கம்பேர் பண்ண மனிதனை கம்பேர் பண்ணும்போது கேன்சர் வந்து ஆடு மாடு கம்மி தான். அதாவது ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ணில் ஒரு ஒரு கேன்சர். அந்த மாதிரி கேன்சர் வந்துச்சுன்னா அந்த மாடை வந்து ஏன்னா கண்ணு தான், கண் வச்சு தான் அது பார்வை பார்த்து ஒரு ஒரு தீவனம் தேடி எடுக்கிறது. ஸோ என்னுடைய கல்லூரியில் வந்து பார்த்தோன்னா இப்போது ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 கேஸ் வந்திருக்கு இவ்வளோ இவ்வளோ 14 வருஷம் சர்வீஸில். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த கண்ணு ஃபுல்லாகவே அதாவது டியூமர்னு சொல்கிறது, அதாவது எக்ஸஸ் க்ரோத். இப்போ வழக்கமாக ஒரு செல்லு வந்து 2, 4, 8 அந்த மாதிரி டிவிஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செல்லு வந்து 2000 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எக்ஸஸ் க்ரோத். ஸோ அந்த க்ரோத் வரும்போது வந்து கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வந்து பார்த்தீங்கன்னா அதோடய கண்ணுடைய விஷன் வந்து போயிடும். ஸோ அது சர்ஜரி பண்ணலாம், பட் மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த டியூமரில் வந்து பார்த்தா 2 விதம் இருக்குது, அதாவது பெனைன் டியூமர். பெனைன் டியூமர்னு சொல்லும்போது அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் வரும், வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாது. இதே இது மேலுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ உடம்புள்ள ஸ்ப்ரெட் ஆகிற கேன்சர் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே சக்ஸஸ் கம்மி தான். அதே மாதிரி மாடு ஆடுகளுக்கு வந்து நம்ம ஹீமோதெரப்பி பண்ணுறது கம்மி. ஸோ ஹீமோதெரப்பி பண்ணாலும் சக்ஸஸ் ரேட் வந்து கம்மி தான். ஸோ அதனால் கேன்சர் வந்து பொதுவாகவே கம்மி தான், பட் ஒரு சில மாடுகளில் வர வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அந்த டைரக்ட் சன்லைட் பட்டுன்னா கூட வர மெலினோமா அப்படின்னு ஒரு கேன்சர் இருக்குது. இதுவும் நான் ஒரு மாடல் இதே மாதிரி பார்த்துருக்கேன், மெலினோமா. பட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் வந்து அது நல்லா தான்.
1: சார், நீங்கள் எதுவும் கால்நடை வளர்க்குறவங்களுக்கு எதுவும் அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்களா சார்?
0: என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, நம்ம மேன்மேடு திங்ஸ் அதாவது நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது, இப்போ பிளாஸ்டிக்கு, பேப்பரு, இப்போ மெட்டல் பார்ட் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ தெருவில் வந்து பார்த்தாலே தெரியும், அப்படியே சாப்பிட பொருள் அப்படியே கீழே போட்டு போகிறாங்க. அது வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி எந்த பிரச்சனையும் வர வாய்ப்புகள் கம்மி. நம்ம எந்த லெவலுக்கு நம்ம கேர் எடுக்கிறோம் அந்த லெவலுக்கு நம்ம வீடை நம்ம சுத்தம் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த டஸ்ட்பில் போட வேண்டியது கரெக்டாக டஸ்ட்பில் போட்டு டிஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் விலங்குகளுக்கு வாய்ப்புகள் வர வாய்ப்புகள் கம்மி.
1: அப்போ மக்கள் கையில் தான்
0: இருக்கு எல்லாமே.
1: சார், இதுவரைக்கும் கால்நடைகளில் வந்து அறுவை சிகிச்சையில் ஏற்படும் நோய்

0: தாக்கங்களை பத்தி ரொம்ப அழகா பொறுமையா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
1: நன்றி.
2: இதுவரை கால்நடைகளில் அறுவை சிகிச்சையின் போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம். சிஜு சைமன் அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல் விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில

0: அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தாவேகாவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேகவினர் போதைப்பொருளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. அபாரமாக ஆடி சதம் அடித்து சாதனை படைத்த யாஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லோகாக்கரே வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனாட்டாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும். சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-இல் இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தான், என்னென்ன விஷயங்களோ நம்ம சுற்றி நடந்துட்டுருக்கு அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு என்னோட ஆள் மனசு கடந்து பிராண்டிக்கிட்டே கிடக்கு. அது என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிருந்தேன். போயிருந்தேன் எதர்ச்சியாக, சும்மா தான் போயிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டோட. அங்கே பார்த்தா திடீர்னு பார்த்தா ஸ்வீட் அப்போ அப்படியே வரிசையாக அடிக்க வச்சுருக்கான். பார்த்த உடனே உடனே டெம்ட் ஆகிட்டா, ஸ்வீட் அப்போ எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அதை நினைக்கிட்டு, அண்ணன் எனக்கு ஒரு ஸ்வீட் அப்போ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் பார்த்து அவர் ஒரு கஸ்டமர்கிட்ட, மேடம் இந்த சேவ் வாங்கிக்கிறீங்களா, இது ட்ரை பண்ணுங்கள், அது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க வேணாம் வேணான்றாங்க. இவர் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டே இருக்கார். நானும் அந்த என்ன கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஸ்வீட் அப்பம் கொடுங்க, ஒரே ஒரு ஸ்வீட் அப்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்கவே இல்லை. சரி, அவருக்கு அவங்களை கவனிச்சிட்டு இருக்காங்களே வந்து தரோட்டு பார்த்தா எனக்கு அப்புறம் வந்த ஒருத்தங்களுக்கு கேட்ட பொருளை கொடுத்து விட்டுட்டாங்க, எனக்கு கொடுக்கவே இல்லை. உடனே எனக்கு டென்ஷன் ஆகிட்டுச்சே, நம்ம வந்து இந்த ஸ்வீட் அப்பத்து மேலே இருந்த ஆசையில் நம்முடைய எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு அவர் பின்னாடி இப்போ நின்றுட்டுருக்குமே, இனிமேல் நமக்கு இந்த ஸ்வீட் அப்பம் வேண்டாம் அப்படின்னு நான் வந்து முடிவு எடுத்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதுக்கப்புறமா அதை வாங்கி கொடுத்துட்டு இந்த

சாப்பிடு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இல்லை இவ்வளோ பிடிவாதம் கூடாது லைஃப்பில் அப்படின்னு சொன்னான். இல்லவே இல்லை, எப்போவும் என்னுடைய தன்மானத்தை இழந்து எந்த விஷயத்துக்காகவும் எங்கேயும் நான் வந்து இருந்து நிற்க மாட்டேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஒரு கதை வந்து ஞாபகத்துக்கு வந்தது. என்ன கதை அப்படின்னா, ஒரு யோகி வந்து இருந்தாராம். அவர் வந்து ஊரில் போயிட்டு தெருக்களில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையும் போயிட்டு மாவு வாங்கிட்டு வந்து அவருக்கு ரொம்ப ஆசையாக அன்றைக்கி நமக்கு வந்து ரொட்டி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டியை வந்து கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கரையில் வச்சுட்டு போய் குளிக்க போயிருந்தாராம். கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வந்த அவர் சடார்னு வந்து இருக்கிற ரொட்டிகளையெல்லாம் பிச்சு தூர தூர வீசிட்டு அப்படியே போயிட்டாராம். இதை பார்த்துட்டே இருந்த ஒரு நபர் அங்கே கேட்டாராம், ஏன் சுவாமி நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வீட்லேயே போய் மாவு வாங்கிட்டு வந்தீங்க, இங்கே உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொட்டி பண்ணுனீங்க, அதுக்கப்புறம் ஏன் எல்லாத்தையும் பிச்சு வீசிட்டீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொன்னாராம், எந்த ஒரு விஷயமும் வந்து நம்மளை வந்து இழுத்து வைக்கக்கூடாது. நான் குளிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்ன சிந்தனைகள் ஏற்பட்டது தெரியுமா? நான் குளிச்சுட்டு இருக்கும்போது ஐயோ ரொட்டி அங்கே வச்சுட்டு வந்திருக்கமே, ஏதாவது நாய் வந்து தூக்கிட்டு போயிருமோ, இல்லைனா காத்தடிச்சு மண்ணு விழுந்துருமோ, ஒருவேளை ஏதாவது மனிதர்கள் வந்து இதோட வாசனையில் அதை தூக்கிட்டு போயிடுவாங்களோ, பிச்சு சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை குறைஞ்சிட்டுனா என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்லி நெகட்டிவான எண்ணங்களை அது எனக்கு கொடுத்துட்டே இருந்துச்சு. அதனால் இப்படிப்பட்டதான ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது வந்து என்னுடைய இந்த யோக தன்மையிலிருந்து என்னை கீழே இறக்கிடும், அதனால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்றத நான் உதறி தள்ளிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாரா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அதாவது எது நம்மளை வந்து முன்னேற விடாமல் வந்து தடுக்குதோ, எது நம்ம நம்முடைய இயல்பை மீறி சிந்திக்க செய்யுதோ, அதே மாதிரி எது நம்மளை வந்து எதிர்மறையான வழியில் சிந்திக்க செய்யுதோ, அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையே இல்லை அப்படின்ற தீர்க்கமான முடிவை வந்து நம்ம வந்து எடுக்கணும். நம்முடைய இயல்பை என்றைக்குமே நம்ம வந்து மாற்றிக்கவே கூடாது. அதே சமயத்தில் எந்த விஷயத்துக்காகவும் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு இருக்கவே கூடாது. நம்முடைய எக்ஸாம் லைஃப்லையும் அப்படி தான், எது நமக்கு இடர்பாடுகளாக இருக்கோ அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டு நம்முடைய இலக்கை நோக்கி, ஏன்னா அது ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம், ஒரு டாக்ஸிக்கான விஷயம், அதை நம்ம விட்டுட்டு போகிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் அதை விட்டுட்டு போயிட்டு நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னா வெற்றி நமக்கு எப்போவுமே நிச்சயம்தான். இந்த விஷயத்தோட நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சந்திரமுகி திரைப்படத்தில் இருந்துட்டு புவனச்சந்திரா அவர்களுக்கு வித்யாசாகர் இசையில் பின்னி கிருஷ்ணகுமார் பாடி அந்த கியூட்டான பாடல் கீரவசிங்க.

0: தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட
1: இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து. அரியலூர் மாவட்டம் கொளத்தூர் இருக்கு இல்லையா, அங்கே ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே சோழர் காலத்தை சேர்ந்த 3 புதிய கல்வெட்டுகள், அதுக்கப்புறமா 11 நூற்றாண்டை சேர்ந்த புடைப்பு சிற்பங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அது என்னது புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு படிக்கும்போதே எனக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு பாறை இல்லைன்னா ஒரு கல்லில் சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பாறை அப்படியே தான் இருக்கும், அதிலிருந்து இந்த சிற்பங்களை மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. பொதுவாக என்ன இருக்கும், ஒரு தனியாக ஒரு சிலை மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் அந்த பாறையோடு சேர்ந்து கொஞ்சம் புடச்சாக்கில் சிற்பங்கள் இருக்கும். அதை தான் வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த கல்வெட்டுகள் மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய பேரனான முதலாம் ராஜாதிராஜ சோழன் இருக்கான் இல்லையா, அவங்களுடைய ஆட்சி காலத்தை சேர்ந்தது அப்படின்னும், இந்த கோயிலுக்கான நிலக்கொடை அதுக்கப்புறமா பராமரிப்பு பணிகளை வந்து இதில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 30 நாட்கள் நீதிமன்ற காவல் இருக்கக்கூடிய பிரதமர், முதல்வர் இல்லைனா அமைச்சர்களை தானாகவே பதவியிலிருந்து நீக்க வழிவகை செய்யக்கூடிய 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து விரைவில் தாக்கல் செய்ய உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய வழக்குகளில் கைது செய்யப்படக்கூடிய அமைச்சர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். அதோடு கூட இது அரசியலமைப்பின் விதிகள் 75, 164 மற்றும் 239AA இதில் வந்து மாற்றங்களை கொண்டு வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்தில் இருந்தது தேவாவின் இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் கேட்டு ரசிங்க.

8:22 கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை. 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இளம் காற்று. வீக்லி ரவுண்டப்பில் அடுத்த தகவல் என்ன தெரியுமா? நம்முடைய வட சென்னையில் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக 6 இடங்களில் அதிநவீன முதல்வர் படைப்பகம் படிப்பு மையங்கள் வந்து விரைவில் திறக்கப்பட இருக்குதான். சென்னை மாநகராட்சி அதுக்கப்புறமா சிஎம்டியை இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மையங்களினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தா, ஏசி இருக்குமா, கம்ப்யூட்டர் இருக்குமா, வைஃபை இருக்குமா, இது எல்லா வசதிகளோடு சேர்ந்து ஒரு செஷனுக்கு நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்னா 5 ரூபாய் கட்டணத்தில் மாணவர்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரத கேசரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தேசிய தலைவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய 125வது பிறந்த நாள் விழா ஜூலை 6 அன்னைக்கு கொல்கத்தாவிலிருந்து கொண்டாடப்பட்டது. இவர் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் அமைச்சரவையில் தொழில் மற்றும் விநியோகத்துறை அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உலக ஊரக வளர்ச்சி தினம் ஜூலை 6 அன்னைக்கு கொண்டாடப்பட்டது. இந்த 2026 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபினான்சிங் தி ஃபர்ஸ்ட் மைல் ஆஃப் தி ஃபுட் சிஸ்டம் அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம். உலக விலங்கு வழி நோய் தினம் அதுவும் ஜூலை 6 அன்னைக்கு கொண்டாடப்பட்டது. விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய் குறித்த விழிப்புணர்வு இதை வந்து குறிக்கிறதுக்காக இந்த தினம் கொண்டாடப்படுது. இந்த 2026 ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன் வேர்ல்டு ஒன் ஹெல்த் ப்ரிவெண்ட் ஜுனோசஸ் அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. மௌன ராகம் திரைப்படத்தில் இருந்துட்டு வாலின் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 8:28 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை. 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல இளம் காற்று. தமிழக சமூக சீர்திருத்தவாதியான இரட்டைமலை சீனிவாசன் அவர்களினுடைய பிறந்தநாள் July 7 அன்னைக்கு அரசு விழாவாக வந்து கொண்டாடப்பட்டது. இவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மகாத்மா காந்தி அவர்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் இவர். வந்து காந்தி வந்து தன்னுடைய பெயரை தமிழில், அதாவது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்ற தன்னுடைய பெயரை காந்தி அப்படின்னு எழுதுறதுக்கு இவர் தான் உதவி பண்ணினாராம். அதுக்கப்புறம் லண்டன் வட்டமேஜை மாநாடுகளில் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களோட பங்கேற்றாராம். இவருக்கு திராவிடமணி அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதோடு கூட இவருடைய சுயசரிதை ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலை, அதுக்கப்புறமா பழைய மகாபலிபுரம் சாலை, இதுக்கு இடையே 1770 ஹெக்டேர் பரப்பளவில் அமையக்கூடிய மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்துக்கு வழங்கப்பட்ட கடலோர ஒழுங்குமுறை மண்டலம், அதாவது CRZ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய அனுமதியை தமிழக கடற்கரையோட மண்டல மேலாண்மை ஆணையம் இருக்கு இல்லையா, அது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வலுவாக ஆதரிக்க மனு தாக்கல் வந்து செஞ்சுருக்கிறாங்களாம். மிஷன் ஆகமன் அப்படின்ற இந்த திட்டத்தின் கீழே விண்ணில் ஏவப்பட இருக்கக்கூடிய விக்ரம் 1 அப்படின்ற ராக்கெட்டில் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர்களான சர் சிவி ராமன், விக்ரம் சாராபாய், அதுக்கப்புறம் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆகியோருக்கு மதிப்பளிக்கக்கூடிய விதமாக 18 கேரட் தங்கத்தாலான ஒரு நுண் ராக்கெட் சிற்பம், அதுக்கப்புறம் வைர நகைகள் வந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளது. இந்த தங்க நுண் சிற்பத்தை நுண்கலைஞர் அஜய்குமார் மட்டேவாடா அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக நியூ திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி பாடி அந்த கியூட்டான பாடல் கேட்டுருச்சிங்க.

உலக வங்கியினுடைய 2026-27 ஆண்டிற்கான நாட்டு வருமான வகைப்பாட்டின்படி இந்தியா தொடர்ந்து குறைந்த நடுத்தர வருவாய் பிரிவிலேயே வந்து நீடிக்கிறதாம். குளோபல் சிட்டிசன் சொல்யூஷன்ஸ் வெளியிட்ட பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியா ஒரு இடம் சரிஞ்சு, அதாவது 124 இருந்துச்சு, இப்போ 125வது இடத்துக்கு வந்து வந்திருக்கு தான். இந்த குறியீடு வந்து எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களினுடைய பயண சுதந்திரம், அதுக்கப்புறமா முதலீட்டு வாய்ப்புகள், அப்புறம் வாழ்க்கை தரம், இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு அது வந்து கணக்கிடப்படுகிறதான். மனநல பிரச்சனைகளை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கண்டறிந்து ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலினுடைய ICMR மைண்ட்ஸ் இந்த திட்டத்திற்கு 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய இ கவர்ன்ஸ் தங்க விருது வந்து கிடைச்சிருக்குது. பூனேல இருக்கக்கூடிய சுஸ் குன்றுகளில் காட்டுத்தீயை தாங்கி வளரக்கூடிய பல்லாண்டு தாவரமான கான்ஸ்கோரா அக்னி அப்படின்ற ஒரு புதிய குறுஞ்செடி இனம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இது வந்து அழிந்து வரக்கூடிய அபாயத்தில் இருக்குது அப்படின்றதோட மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள இனம் அப்படின்னு இது வந்து வகைப்படுத்துறதுக்கு பரிந்துரை

இருக்கிறாங்களாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வாலியின் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி மற்றும் டி எஸ் ராகவேந்திரா பாடிய பாடல் கேட்டிருச்சிங்க.

8:42 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இளம் காற்று. வீக்லி ரவுண்ட் அப்பில் அடுத்தது என்ன தெரியுமா? நம்முடைய தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு செய்ய உதவக்கூடிய *3.0 அப்படின்ற மொபைல் ஆப் வந்து வரக்கூடிய 17 முதல் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் விற்பனை மனை, அதுக்கப்புறமா அடுக்குமாடி குடியிருப்புகளினுடைய அந்த டாக்குமெண்ட்ஸை மக்கள் வந்து தங்களோட வீடுகளில் இருந்தபடியே இணைய வழியாக பதிவு செய்ய முடியும் அப்படின்னும். இதற்காக முதல்கட்டமாக 18 வகையான ஆவணங்களை வந்து இணையதளத்தில் வந்து பட்டியலிட்டிருக்கிறாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 1-5 வரைக்கும் வழங்கப்பட்டு வரக்கூடிய காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அது இனிமேல் 6-8 வரையிலும் மாணவர்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட உள்ளது அப்படின்னு இருக்காங்க. இந்த திட்டம் தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாளான நவம்பர் 17 அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரும் அப்படின்னு இருக்காங்க. இதன் மூலமாக கூடுதலாக 4.38 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பார்வை ஒன்றே போதுமை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. பா விஜய் வரிகளுக்கு பரணி இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நம்ம இந்தியாவினுடைய பிரம்மோ சூப்பர் சோனிக் ஏவுகணைகள், அதுக்கப்புறமா அஸ்த்ரா MK-1 அதாவது வான் வான் ஏவுகணைகளை இந்தோனேஷியா வாங்குவதற்காக 5,692 கோடி மதிப்பிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகியிருக்கிறதான். ஜகார்த்தாவில் நடைபெற்ற விழாவில் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தோனேஷியாவினுடைய மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் ஆதிபூர்ணா அப்படின்ற விருதை அந்த நாட்டு அதிபர் பிரபோவா சுபியாந்தோ அவங்க வந்து வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. நாட்டினுடைய மிக அரிதான தொங்கு பாலங்களை வடிவமைத்து கட்டியதற்காக இந்தியாவினுடைய பால மனிதன், அதாவது பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கர்நாடகாவைச் சேர்ந்த கிறிஷ் பரத்வாஜ் அவங்க வந்து 78 வயசில் காலமாயிருக்காங்க. இந்தியாவினுடைய கிராமப்புற பகுதிகளை 140க்கும் மேற்பட்ட குறைந்த செலவிலான தொங்கு பாலங்களை கட்டியிருக்கிறார் இவர். இவருக்கு கடந்த 2017 வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவைச் சேர்ந்த கேலக்ஸ் ஐ விண்வெளி தொடக்க நிறுவனம் தயாரித்த உலகினுடைய முதல் மல்டி சென்சார் புவி கண்காணிப்பு செயற்கைக்குள்ளான மிஷன் திருஷ்டி, அது வந்து விண்வெளியில் ஏற்பட்ட சூரிய காந்த புயல் காரணமாக தற்காலிகமாக தன்னுடைய தொடர்பை வந்து இழந்துள்ளதான். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சங்கமம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்தின் வரிகளுக்கு ஏ ரகமான் இசையில் எஸ் ஜானகி, உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ மத்துமிதா பாடிய பாடல் கேட்டிருக்கீங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. எப்பவும் சொல்கிறது தான், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. குறிப்பாக ஓவர் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் முழுசாக நம்புங்க, நமக்குன்னு எடுத்து வைக்கப்பட்டது எங்கேயும் போகாது, நமக்கு கிடைச்சே ஆகும். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, எல்லா வெற்றிகளும் நம்மளை தேடி கட்டாயமாக வரும், ஓகேங்களா? நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கலந்திருந்தேன், நான் உங்கள் கபில் தேவ்.

0: சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.
1: சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: அந்திரமந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன

நேரம் 9:22 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் திரையிசை.

0: நேரம் 9:30.
1: கருவிலைகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz இது இலக்கிய சாரல்.
2: இசையால் வசமாக இதயம் எது எது எது அப்படி எத்தனை தடவை கேட்டாலும் இது அப்படின்னு கூற ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா இசையினுடைய வலிமை அப்படி. கேட்போர் அனைவரையும் தன்வயப்படுத்தக்கூடிய திறன் கொண்டது இசை. சிதறி கிடந்த ஒலிகளை ஒழுங்குபடுத்தி அதை செவிக்கு இனிய சுவை தரும் இசையாக நம்முடைய முன்னோர்கள் இலக்கணம் வகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். சங்கம் வைத்து இயல் இசை நாடகம் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு அதை வளர்த்தெடுத்தார்கள். இந்த உலகம் வார்த்தைகளை அறியும் முன்னரே மனிதன் இயற்கையினுடைய வழியாக இசையை அறிந்தான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இலக்கிய பாடல்கள்ல இசை எவ்வாறு ஆளுமை செய்கின்றது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 KHz மற்றும் பண்பலை 102.6 MHz.

சங்க காலத்தில் வாழ்ந்த பாணர்கள் யாழ் அப்படின்ற ஒரு இசை கருவியை மீட்டி குறிப்பிட்ட பண்களில் அரசர்களை புகழ்ந்து பாடினாங்க. புறநானூற்று பாடல் பேரியாளினுடைய நரம்புகள் எழுப்பக்கூடிய இசையினுடைய மென்மையையும் அந்த இசை மன்னர்களினுடைய போர் குணத்தை எவ்வாறு அமைதிப்படுத்தியது அப்படின்றதையும் விவரிக்கு. நரம்பின் ஆர்த்த துளைப்பையில் பேரியால் சுரும்பு நசையுறையும் பெரும்பலன தல்கி அரும்பரல் மரபின் பெரும்பான் அல்குள் வரம்பாய் ஆழ்ந்த சென்னி பேரூர் அப்படின்னு 21 நரம்புகள் கொண்ட பேரியாளினுடைய துளைகளிலிருந்து எழக்கூடிய ஓசையானது தேனினை விரும்பக்கூடிய வண்டுகள் வந்து மொய்க்கக்கூடிய வளமிக்க வயல்வெளிகளை போன்ற இனிய இசையை தருகிறது. அதனால இதயங்கள் மென்மையாகி போர் குணங்களின் கடின உள்ளங்கள் கரைந்து போகிறது அப்படின்றத இந்த பாடல் வந்து நமக்கு சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

தமிழர்கள் இசையினுடைய இலக்கணத்தை முழுமையாக பேசக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். கோவலனும் கண்ணகியும் அதுக்கப்புறமா மாதவியும் கடற்கரையில் பாடிய கானல் வரி பாடல்கள்

சிந்து மற்றும் வரி பாடல்களுக்கு வந்து சான்றாகுமா? சோழ மன்னனுடைய செங்கோல் சிறப்பையும் காவிரி ஆற்றினுடைய வளத்தையும் போற்றி செந்துருத்திப்பண் அமைப்பில் மாதவி பாடிய புகழ்பெற்ற இசை பாடல் இது எது அப்படின்னா, திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாது ஒளிதல் கயல் கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பு என்று அறிந்தேன் வாழி காவேரி அப்படின்னு. இதில் மன்னனினுடைய சிறப்பாக சோழ மன்னன் வந்து குளிர்ச்சியான நிலவு போன்ற வெண்குற்ற கொடையை உடையவன், அவன் தன்னுடைய செங்கோலை செலுத்தி நேர்மையாக ஆட்சி செய்கின்றான் அப்படின்னும். காவிரியினுடைய பெருமையாக சோழ மன்னன் வடதிசை நோக்கி சென்று கங்கை நதியை தன் நாட்டுடன் இணைத்து கொண்டாலும் கூட காவிரி நதியே நீ அவன் மீது கோபம் கொள்ளவில்லை அப்படி என்றும், மீன் போன்ற கண்களை உடைய காவிரியே உன் கணவனான சோழன் கங்கையை சேர்ந்த போதும் நீ கோபிக்காமல் வாழ்த்துகிறாய், இதுவே குலப்பெண்களுக்கு உரிய உன்னதமான கற்பு நெறி என்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு. அதாவது சோழ மன்னன் வடக்கே வரை சென்று போரில் வென்று தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தினாலும் அவனது முதன்மை நாடான காவிரி பாயும் சோழ நாடு என்றும் வளம் குறையாமல் செழிப்போடு இருக்கும் அப்படின்றத மாதவி ரொம்பவே நயமா இதுல வந்து பாடினாலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். சைவ திருமுறைகள் அனைத்துமே ராக அமைப்போடு பாடப்பட்டவை. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோர் இசையோடு இறைவனை உருக பாடினர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். திருஞான சம்பந்தர் கூன்பாண்டிய மன்னனினுடைய வெப்ப நோயை தீர்ப்பதற்காக இசையமைத்து பாடிய பதிகம் உலக புகழ் பெற்றது என்பது நமக்கே தெரியும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதித்து பாடுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருஆள் வாயான் திருநீரே அப்படின்னு. சிவபெருமானினுடைய திருநீரே சிறந்த மந்திரம் மற்றும் தேவர்கள் போற்றக்கூடிய பேர் அருள் அது. இதுவே உடலுக்கு அழகை தந்து சமயத்தினுடைய அடையாளமாகவும் மதுரை ஆலவாய் சொக்கநாதனால் அருளப்பட்டது அப்படின்னும். வேதத்தில் உள்ளது நீரு என்ற இரண்டாவது பாடல்ல வேதங்களால் போற்றப்பட்டு துயரங்களை நீக்கி தன் அறிவையும் புண்ணியத்தையும் தருவது மதுரை ஆலவாய் இறைவனின் திருநீரே அப்படின்னு இவங்க வந்து விவரிக்கப்பட்டுள்ளது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: மகாகவி பாரதியார் பழைய இலக்கிய மரபையும் இசையையும் பாமர மக்களுக்கு புரியக்கூடிய வகையில எளிய மெட்டுகள்ல வந்து தந்தார். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி இளியே, வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்திற் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்திற்கொள்ளாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி கண்கள் இரண்டிருந்தும் காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டம் அடி கிளியே, பேசி பயனென்னடி எந்திர சாலை என்பர் எங்கள் துணிகள் என்பர் மந்திரத்தாலே எங்கும் கிளியே, மாங்கனி வீழ்வதுண்டோ அப்படின்னு கேட்டாரு. அதாவது புன்னாகவரளி ராகத்துல நொண்டி சிந்து அப்படின்ற நாட்டுப்புற இசை வடிவமைப்புல சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த பாரதியாரால் பாடப்பட்டதுதான் இந்த பாடல். இசை பாடலை அழகு செய்ய மட்டுமல்ல மன சுமைகளுக்கு மருந்தாகவும் அமைந்தது அப்படின்னா அது மிகையாகாது இல்லையா? நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நினைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார், எங்கேருந்து அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் கவிதை சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். யார் எங்க இருந்து பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம் சார். நான் புதுசுல இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
1: மோகன் சரஸ்வதி மேடம் சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு வந்து மதன மாளிகை படத்துல இருந்து ஒரு சின்ன பறவை அன்னை தேடி வானில்
1: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இந்த மோகன் சரஸ்வதி மேடத்தை நினச்சா ஒரே பொறாமையாக இருக்குது. எங்களோட தாய் பாசத்தில் நம்மளையே மிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கேட்டுட்ருக்கீங்க. இது சுகமான ராகங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்குறாங்க கேட்டலாமா? வணக்கம். வணக்கம். இனிய இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல்? என்ன பாடல்?
1: எனக்கு 16
0: அந்த பாடல் இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்கலாமா?
1: நன்றி.

0: நேரம் 10:09 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு மௌன ராகம் படத்துல மேகம் வந்தது ஏதோ ராகம் பண்ணது அந்த படம்.
0: அந்த பாட்டு மேகம் வருதோ இல்லையோ, இசை மலை இப்ப தேனி நோக்கி வந்துட்டு இருக்கு. கேட்கலாமா?
1: கடுமையா இருக்கு.
0: ஓகே, வந்துடும். நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இசையில் கலந்து ராகங்களில் நம்மை நினைக்கும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள். நேரம் 10:15. நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சிவா
0: மேடம், எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: படத்துல என்ன பாடல் கேக்கலாம்? பாடல்ல கேட்டலாம் நம்ம. ஓகேவா?
1: நன்றி.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ஊர் உறங்கும் நேரத்தில் உலா வரும் நிலா மகளாய் நெல்லை பண்பலை 102.6 அன்பான தவரர் கபில் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு தோர் ஆண்டனி.
0: ஆண்டனி சார், இரவானாலே கவிதை மலை பொழியுது, எப்படி?
1: இல்ல, நெல்லை பண்பையோட இணைந்திருக்கும்ல, உங்கள்ட்ட நாங்க கற்றுக்கொண்ட கண்டிப்பா.
0: உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: வீட்ல சண்டே வந்தாலே உங்க இனிய குரலோடு ஸ்வீட்னஸா சந்திக்கிற பாத்தீங்களா? உங்கள
0: முடியல, சொல்லுங்க என்ன படத்துல என்ன பாடல்.
1: என்னன்னா லிஸ்னஸுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், கண்டிப்பா அதற்காக நன்றியும் கூட.
0: ஓகே சார், சொல்லுங்க என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஜானகி அம்மா பாடல் சார், தியாகம் திரைப்படத்துல. அதுல வந்து வசந்த கால கோலங்கள் இந்த பாடல ஜானகி அம்மாவுக்கு கண்ணீர் மழக நெல்லை பண்புகளின் மூலம் அந்த பாடலை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி சார். தேங்க்யூ.
0: நன்றி சார். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:25 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்க இருந்து பாத்திரலாம்? வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அருமையா வளர்ந்துருவா
0: என்ன படத்துல? இந்த பாட்டு பிளே பண்ணி விட்டுட்டு உடனே பார்க்க நேரிக்கு கிளம்புறேன் நான் இப்ப. ஓகேவா? நிச்சயமா சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: நினைவே ஒரு சங்கீதம்
0: அப்படின்றத விட கறிக்குழம்பு பத்தின நினைவே ஒரு சங்கீதமா எனக்கு தோணுது. இப்போ பாடல் கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சீங்க.

0: நேரம் 10:31 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பூமாரி. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: இன்னைக்கு நான் அடிமை இல்லை படத்துல இருந்து ஒரு ஜீவன் தான், அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: உங்க பாடலை இப்ப உலகமே ஓயாம இசைக்க போகுது, கேட்டலாமா?
1: ஆமா, கேப்போம் சார். நன்றி சார்.
0: நன்றி நன்றி, உங்கள்ட்ட பேசினது மகிழ்ச்சி.

0: நேரம் 10:36 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிவமுருகன், காயல்பட்டினம்.
0: காயல்பட்டினம் சிவமுருகன் சார், சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை படத்துல இருந்து பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா
0: நீங்க கூட ஆரம்பத்துல நீங்கள் கேட்டவேன்னு சொன்னா நான் கொஞ்சம் பதறி போயிட்டேன், நான் என்னடா கேட்டேன். ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: இசையில் கலந்து ராகங்களில் நம்மை நினைக்கும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் எங்கிருந்து யார் அப்படின்றத பார்த்துடலாமா? வணக்கம்.
1: சோதிப்பது காலமாக இருந்தால் சாதிப்பது நீங்களாக இருந்தனேன் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் கபில் தேவ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு நமஸ்காரம்.
0: நமஸ்காரம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நமஸ்காரத்துடன் பேசுவது சிந்து பூந்தரில் முருகன் பேசுறேன் சார்.
0: முருகன் சார் எப்படி இருக்கிறீங்க?
1: ஏதோ கொஞ்சம் அரவரையா நல்லா இருக்கேன்
0: சார். அப்படியே முழுசா நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா, சொல்லுங்க என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்? நான் சூப்பரா செம்மையா இருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லவா? என்ன படிச்சா ஆண்டவனே அப்படின்னு இருக்கேன் சொல்லுங்க
1: சார். பத்தாவது ஒரு வீட்டுல வச்ச பொருளை எங்க இருக்கு தேடி பிடிக்க முடியல சார். நானும் ஒரு இடத்துல வைக்கிறேன், அவங்களும் தூக்கிடுவேன், எங்க வச்சாங்கன்னே தெரியல சார்.
0: என்னத்த வச்சீங்க அப்படி?
1: எந்த கை குட்டையை யார் எடுத்தது? நீயா?
0: நான் இல்ல. லா இல்லவே இல்ல. நம்மளுக்கு இந்த கைக்குட்டை திருடுற வேலையெல்லாம் கிடையாது. நம்முடைய வேலையில இதயம் திருடுதல் தான். ஓகேவா?
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: என்ன ஒரு சமத்து பார்த்தீங்களா, நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எஸ், அடுத்த பாடல் யார் கேட்குறாங்க நம்முடைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம், திருநெல்வேலி மாவட்டம் பேசுகிறேன்.
0: தென்றல், எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கேங்கோ. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக இருக்கீங்களா? சொல்லுங்கள், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: கிரி படத்துல இருந்து கையை வச்சுக்கிட்டு சும்மா இருடா.
0: சும்மா இருடா, நான் சும்மா இருந்தேன்னா இப்போ பாட்டு எப்படி பிளே பண்ணுறது? ஓகே, கேட்டலாமா பாட்டு?
1: பாட்டை சொன்ன சார்,
0: அதான் சொல்கிறேன். ஓகே, பாட்டை எப்படி பிளே பண்ணுறது அப்படி? ஓகே, கேட்டலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, தேங்க்யூ.

0: ரொம்பவே கூலான ரொமான்டிக்கான பாடல் ஒன்று கேட்டோம். நேரம் 10:52 கேட்டுட்ருக்கீங்க, இது சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இங்கிருந்து யார் அப்படின்றத பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சார், புதிய
0: சுபேஷ் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் இருக்கேன் சார், சூப்பராக இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: என்ன தபம்
0: செய்தேன் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நம்ம நிகழ்ச்சியும் வரக்கூடிய பாடலோட முடியதான் போகுது, நிறைவு பெற போகிறது. நிறைவான் நேர் யார் இங்கிருந்து பாத்திரலாமா? வணக்கம்.
1: வணக்கம், நான் நெல்லையில இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க மேடம்? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: விளக்கேற்றும் நேரத்திலே
0: உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நேர்களை, இனி நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:10 வணக்கு புக்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 விளையாட்டுப் போட்டியின் அன்றாட நிகழ்வுகள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா. 10:02 மனம் விரும்புதே. 11:02 மணித்திருநாள் நிகழ்ச்சியில் பத்தனம்திட்டாவின் காவி. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் பொறுமையின் எல்லை எது வரைக்கும். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் அறிவியல் ஓட்டம் திட்டம் பற்றிய தகவல்கள். 1:10 நலந்தானாவில் கருணை கிழங்கின் மருத்துவ பயன்கள். 1:55 தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிகர மகாதேவன் அவர்கள். பிற்பகல் மணி 2:15 அன்பின் வரிகள். 3:02 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டியின் அன்றாட நிகழ்வுகள். 7:32 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இஸ்ரோ மற்றும் விண்வெளி ஆய்வுகள். 8:05 குக்கு. 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அறம் போற்றும் மானிடம். 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க

0: headlines. Foreign portfolio investors turn net buyers after 4 months, infuse more than 15,000 crore rupees into Indian equities so far in July. Situation in West Asia intensifies as Iran once again shuts the Strait of Hormuz in response to United States' fresh airstrikes. And domestic investors to focus on macroeconomic data, first quarter corporate earnings results and geopolitical developments for Q's next week. That's all in today's edition. Goodbye.
1: इस कार्यक्रम में विशेषज्ञों द्वारा विचार उनके अपने हैं। आकाशवाणी अपने श्रोताओं को सलाह देता है कि निवेश का निर्णय करने से पहले स्वयं रिसर्च करें या किसी पंजीकृत सलाहकार से राय लें।
2: You are listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
4: எஃப்எம் கோல்டில் இப்போது கேட்கலாம் திரைக்கானம். கர்ணா திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நிலைத்த நேரம் நள்ளிரவு 12:10. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சிம்மராசி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் ஹரிஹரன் பாடியது.

0: 1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. நாடோடி குமரிப்பெண் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதலில் நாடோடி திரைப்பட பாடல், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

ஆட்டமோ, ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ, தவிப்பதும் ஒரு ஆட்டமோ. குயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், துள்ளாட்டம் ஆட உனக்கு தெரியுமா?

0: எஃப்எம் கோல்டு வழங்கிய நினைவில் நின்றவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் அன்னைக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கும் பாடல்.

பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா பகுதுனு பா

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னே நம்மித்தின் ஐயா, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரசாபு தாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிகொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீவல்லி தேவ சேனாபதே பாபநாசம் சிவன் பாடல் நட பைரவி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் வேதாடம் திரைப்படத்திற்காக அனிருத் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து வடைமாலை திரைப்படத்திற்காக டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா குரலில் ஒலிக்கும் பாடல்.